நேரம் 5:46. இது உங்கள் கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை 5 இன் அருள் மாலை.

காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா, 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாசா ஆர்கேஜி நெய் ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டர் வழங்கும் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன் சின்னர்வாரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதூடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம் இன்று திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக.

நிகழ்ச்சியில் 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாசா, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் மீன் பதப்படுத்துதலும் தொழில் வாய்ப்பும். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் பாடவல்லுநர் முனைவர் டி விக்னேஷ் அவர்கள். காலை 10 திரையுலக கலைப்பயணம், திரைப்பட குணச்சித்திர நடிகர் ஜான் பிரிட்டோ அவர்களுடன் ஓர் சந்திப்பு. 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 லெய்க் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, நண்பகல் 12 ஆர்கேஜி நெய்யின் மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல. 12:20 வத்தலக்கொண்டு சக்திய சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலி மீள வழி. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். பகல் 1 காவிய கணங்கள் அரங்கிறம் தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாக்கா தோல். 3 உயிரெழுத்து. இன்று பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுகுந்தா சுரேஷ். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 அனில் பாசா. தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் விடுகதை வனத்தூரிகை. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் விடுகதை வனத்தூரிகை. மாலை 5 இடைக்கால ராகங்களால் இதயம் நிறைக்க ஆர்கேஜி நெய் வழங்கும் சித்திரச்சவானம். 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திரச்சவானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 கதம்ப மலர்கள். 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். இன்று இயற்கை வழி விவசாயம் குறித்து விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பெரியசாமி வெங்கடேசன் அவர்கள். 7:00 ஆசையில் ஒரு குகு, கட்சிவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. 7:30 சொந்த பந்தம். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. நிகழ்ச்சியில் ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க ஆகிய விளையாட்டுகள் விளையாடலாம். 9:00 கொடைத்தன்றல், 10:00 நினைவே சுகம். இன்று திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. இவை யாவும் கொடை பண்பலையின் 1.5 இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

இறை கீதங்களால் இதயம் நிறைத்து நிறைவுக்கு வருகிறது அருள் மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பண்பலையின் 5 தொடர்கிறது வசந்த விடியல். முன்னதாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டு

இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இறைவனை இசையால் துதிக்க கொடை பன்மலை நூற்பிலை ஐந்தில் இது வசந்த விடியல். வணக்கம் நேர்களே,

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவு குரல் எண் 1053.
2: கரப்பிலா நெஞ்சில் கடனறிவார் முன்னின்று இறப்பும் ஓர் ஏறுடைத்து.
3: ஒளிவு மறைவில்லாத நெஞ்சமும் கடமை உணர்வும் உள்ளவர்களின் முன்னே நின்று இறந்து பொருள் கேட்பது கூட ஓர் அழகுதான். குரல் எண் 1053 அதிகாரம் இரவு.
2: கரப்பிலா நெஞ்சில் கடனறிவார் முன்னின்று இறப்பும் ஓர் ஏறுடைத்து.
3: ஒளிவு மறைவில்லாத நெஞ்சமும் கடமை உணர்வும் உள்ளவர்களின் முன்னே நின்று இறந்து பொருள் கேட்பது கூட ஓர் அழகுதான். குரல் எண் 1053 அதிகாரம் இரவு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட்
3: 7382-1234-5
1: நாமக்கல்
2: மனதோடு ராகம்.
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய்
2: இணைந்து வழங்குவோம் ஆர்விஎஸ் காலேஜ் கோயம்.

0: மற்றும் திண்டுக்கல்.
1: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: நேரம் 6:22. கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வசந்த விடியல். நேரில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் இன் மனதோடு ராகம் இன்று திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக.
1: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
2: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது.
1: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
3: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
4: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
3: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
4: கால் 8220782333.
5: நம் கோடி பண்பலை 5:00 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
8: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
10: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
11: ஆர்கேஜி நெய்
5: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
12: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும். ஜோரசமர்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று திருப்பதி மாவட்டம் திருக்காளஹஸ்தி கோயிலை தரிசிக்கலாம்.

தென் கைலாயம் என்று சிறப்பிக்கப்படும் திருக்காலத்தி பஞ்சபூதங்களில் காற்றுக்கு உரிய தலமாகும். தனி சிறப்பு பெற்ற இந்த கோயிலின் புராணம் என்ன? ஊர்ணநாபன் என்பவன் தெய்வ சிற்பியான விசுவகர்மாவின் மகன். அவனும் தந்தையை போலவே சிற்பக்கலையில் வல்லவன். அதனாலேயே அவனுக்கு ஆணவம் மேலோங்கியது. கல்லாலும் உலோகங்களாலும் தான் உருவாக்கும் சிற்பங்களுக்கு உயிர் கொடுத்தால் என்ன என்ற அகம்பாவம் அவனுக்குள் தோன்றியது. உடனே பிரம்மாவுக்கு போட்டியாக தானும் ஜீவன்களை படைக்க தொடங்கினான். அவன் சிற்பமாய் உருகொடுத்ததெல்லாம் உயிருடன் விலங்கலாயிற்று.

ஆனால் கடும் சீற்றமடைந்த பிரம்மன் ஊர்ணநாபனை சிலந்தியாக பிறக்குமாறு சபித்து விட்டான். அதை கேட்டு பதைபதைத்த ஊர்ணநாபன் சாப விமோசனம் கோரினான். சினம் தணிந்த பிரம்மன் அவனை தென் கைலாயத்திலுள்ள வெள்வ வனத்தில் நாவல் மர இலையில் வாழுமாறும், அந்த வனத்தில் எழுந்திருளி இருக்கும் சிவனை வழிபட்டு வந்தால் சாப விமோசனம் ஏற்படும் என்றும் கூறினான். ஊர்ணநாபனும் அவ்வாறே சிலந்தியாக பிறந்து அங்கே வாழ்ந்திருந்தான். சிற்ப ஞானமும் சிலந்தியின் வழிபின்னும் திறனும் ஒன்றிணைந்தன. இறைவன் திருமேனி மேல் வெயில் படாதவாறு வியக்கத்தக்க விதத்தில் வழிபின்னி வழிபட்டது அச்சிலந்தி. ஆனால் அதே சிவனுக்கு ஒரு யானையும் பக்தனாக விளங்கியது. தினமும் ஆற்றிலிருந்து துதிக்கையால் நீர் முகந்து வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தது. மலர்களை பறித்து வந்து அர்ச்சனையும் செய்யும் பணியை அது மேற்கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று தன் சிவலிங்க பூஜைக்கு இடையூறாக சிலந்தி வழிபின்னப்பட்டு இருப்பதை பார்த்து சினம் கொண்டது. உடனே அதை தும்பிக்கையால் விளக்கியது. இதை பார்த்து சிலந்தி கோபம் கொண்டு மீண்டும் வழிப்பந்தல் பின்னியது. ஆனால் ஒவ்வொரு முறையும் யானையால் அது அழிக்கப்பட்டது. அதை பொறுத்து கொள்ள இயலாத சிலந்தி யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்து அதை கடித்தது. வழி தாங்காத யானை தும்பிக்கையை ஒரு பாறை மீது ஓங்கி அடிக்க உள்ளிருந்த சிலந்தி இருந்தது. அது கடித்ததால் யானையும் இருந்தது. உடனே அங்கே பிரத்யட்சமான கைலைநாதன் அவளுடைய பக்தியை பாராட்டி இருவருக்கு மோட்சம் அருளினார். அவ்வாறு கைலைநாதன் அருள் பாலித்த தலம் சீகாலத்தி என்று அழைக்கப்படுகிறது. சீ என்றால் சிலந்தி, அத்தி என்றால் யானை. இக்கோயிலின் மூலவர் காலத்திநாதன் ஆவார்.

0: பொதுவாக கோயில் கருவறையில் காற்று நுழையாததால் உள்ளிருக்கும் எண்ணெய் தீபங்கள் செல்லமின்றி நின்று நிதானமாக எரியும். ஆனால் இங்கு விளக்குகள் காற்றில் மெல்ல அசையும். காரணம், இந்த ஈசன் ஐம்பூதங்களில் ஒன்றான வாயுவுக்கு அதிபதியாக திகழ்வதுதான். கருவறை முன் கண்ணப்பன் சிற்பம் காணப்படுகிறது. கோயிலில் அருள் பெருக்கும் அம்பிகையின் பெயர் ஞான பூங்கோதை. இத்தலத்தில் விநாயகர் சந்நிதி பூமிக்கு அடியில் அமைந்துள்ளது. குறுகலான படிகள் வழியாக கீழே சென்று இவரை வணங்க வேண்டும். ராககேது சர்ப்பதோஷ நிவர்த்திக்காக இக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இதுவரை திருப்பதி மாவட்டம் திருகாளஹஸ்தி கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இல் இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின்

0: பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
2: ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா

0: தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: தங்கம், உங்க பேர் என்ன தங்கம்?
1: சுபன்.
0: சுபன், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
1: கல்லல்.
0: கல்லல்ல இருந்து வந்திருக்கீங்களா? யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
1: அம்மா மட்டும் தான் இருக்காங்க.
0: சரி, உங்க அப்பா?
1: உங்க அப்பா கல்லல்ல இருக்காரு.
0: ஏன் வரல? லீவ் இல்லையா? சரி, உங்க அப்பா பேர் சொல்லுங்க.
1: சிவகுமார்.
0: அம்மா பேர் சொல்லுங்க.
1: ஆனந்தி.
0: பாட்டி பேர் சொல்லுங்க.
1: ஆவுடையம்மா.
0: சரி, சித்தப்பா பேர் சொல்லுங்க.
1: விஜயகுமார்.
0: சித்தி பேர் சொல்லிருங்க.
1: ஆதிரசித்தி.
0: சரி, ராஜஸ்தான்ல மவுண்ட் அபுல பெரியப்பா ஒருத்தர் இருக்காருல, அவர் பேர் என்ன?
1: கர்ணப்பா.
0: அழகா சொல்லிட்டீங்க தங்கம் எல்லாத்து பேரையும். சுபன் வீட்டுல வேற யார் குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க?
1: ஹரி. அடுத்து சந்து. அடுத்து கார்த்திகா.
0: சரி, இவங்க எல்லாம் எந்த ஊர்ல இருக்காங்க?
1: எங்க பாப்பா எங்க பாட்டி ஊர்ல இருக்கு. ஒரு தம்பி எங்க பாட்டி வீட்டுல இருக்கான். இன்னொரு தம்பி மெட்ராஸ்ல இருக்கான்.
0: உங்க பாட்டி ஊர் எது?
1: சாலிகிராம்.
0: அவங்க எல்லாம் அங்கங்க இருக்காங்க. சுபன் மட்டும் இப்ப கொடைக்கானல் வந்துட்டீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு. அப்படியா? சரி சுபன், இன்னைக்கு அழகா விளையாடுனீங்களா?
1: விளையாடணும்.
0: என்னென்ன விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு?
1: கிரிக்கெட்டும், அடுத்து பைக் விளையாட்டும், கண்ணாமூச்சி.
0: கண்ணாமூச்சி விளையாண்டீங்களா? யார் யாரெல்லாம் விளையாண்டீங்க? சரிங்க தங்கம், ஏதோ அழகா டி ஷர்ட்ல எல்லாம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த டி ஷர்ட்ல இருக்கு இல்லையா, இந்த ராக்கெட் பார்த்தோன்னே உங்களுக்கும் பறக்கணும்னு தோணுதா? இது வரைக்கும் பாத்திருக்கீங்களா என்ன
1: போட்டிருக்குன்னு?
0: அந்த ராக்கெட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. டி ஷர்ட் தந்துடுறீங்களா? என்ன சிரிக்கிறீங்க, தரமாட்டீங்களா?
2: தங்கம், உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் சொல்லுங்களேன்.
1: குட் மார்னிங். நேஷனல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா ஃபிளாக். இந்தியா நேஷனல் ஃபிளாக். ரத்ன வீல் ஆஃப் தர்மா. இந்தியா நேஷனல் ஆந்தம். கனெக்ட் ஆல் ஸ்டேட். இந்தியா நேஷனல் சாங். ஐடிஸ்பெல் மதர். இந்தியா நேஷனல் எம்பளம். ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. இந்தியா நேஷனல் கரன்சி இந்தியன் ரூபி. பீகாக். இந்தியன் நேஷனல் பேர்டு டைகர். இந்தியன் நேஷனல் அனிமல் பானியன் ட்ரீ. இந்தியன் நேஷனல் ட்ரீ லோட்டஸ். இந்தியன் நேஷனல் ஃப்ளவர் மேங்கோ. இந்தியன் நேஷனல் ஃப்ரூட். தேங்க் யூ.
0: அருமை அருமை. சபாஷ் சபாஷ். சரி, சுபன் பெரிய பையனானோனே என்ன ஆவீங்க?
1: கலெக்டர்.
0: கலெக்டரா? வருங்கால கலெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கமா? நீங்க கலெக்டராக கோடை பண்பலை 100.5 வாழ்த்துகிறது.
3: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.
4: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
7: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ பிஎஸ்ஜி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ பிஎஸ்ஜி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9865855530.
8: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவரு

0: ஒரு நாள் ஆர்கே ஜினேயில சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
4: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
3: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நம் கோடி பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
11: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: ஆர்கேஜினேயின் மனதோடு ராகம்.
0: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை
7: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
12: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
7: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ்.
14: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
15: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
14: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
15: அனில் சோயா சங்க்ஸ்.
16: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
17: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
16: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
17: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
16: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
17: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
18: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
19: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள், திண்டுக்கல்.
0: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜினேயில சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
4: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
3: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
5: இந்த முகாம்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
4: மே 8, 9, 10 மற்றும் மே 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
7: நம் கோடி பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ்.

0: மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: மனதோடு ராகம்,
3: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய்
2: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை நொறுப்புலை ஐந்தில்
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
2: அனில் பாஸ்தா,
0: ஆர் கே ஜி நெய்,
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
4: கோடை பண்பலை நொறுப்புலை ஐந்தில் இணை கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவழியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று

0: அந்த செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 9 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.dglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓப்பனாக தான் இருக்கும். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற
3: உதகையில் கோடை சீசன் களைக்கட்டியுள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலாத் தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர், ஆடித்தேர், மாமல்லபுரம், திருவள்ளுவர் சிலை என 20க்கும் மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தாவரவியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார்.

0: இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரி செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27 தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு MS பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு GS சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துரு ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25 தேதி முதல் அடுத்த மாதம் 6 தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரில் இருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: ஆர்கேஜி நெய்,
4: ஆஹா செம்ம வாசனை.
5: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
0: வழங்கிய வசந்த விடியல்.
9: நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 5 தொடர்கிறது. இதமான வேளையில் சுகமான காலை.

முடியாது என்று உலகம் சொல்லட்டும், உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள், என்னால் முடியும், நான் சாதிப்பேன் என்று. வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகிறது கோடி பண்பலையின் 1.5 சுகமான காலை.

கோடி பொன்மலைன்னு 1.5 கேட்டுட்டு இருக்கிறீங்க. சுகமான காலை நேரம் இப்போ 7:05 ஆயிருச்சுங்க. இன்னும் 55 வர இருக்கு. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம் இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. பிரிய கோடி பன்மலையின் 1.5.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 21ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாழைப்பழத்தில் இருந்து மதிப்பு கூட்டல் பொருட்கள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழு

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 6241
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

காற்று தூரிகையின் இசை ஓவியம் உங்கள் கூடை பன்மலையின் 1.5 கேட்டுட்ருக்கிறீங்க. சுகமான காலை நேர்களே, இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கக்கூடிய வானவில் வர இருக்குங்க. இன்னைக்கு மீன் பதப்படுத்துதலும் தொழில் வாய்ப்புகளும் குறித்து பேச இருக்கு வானவில். சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்துட்ருக்கிறாரு குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் பாட வல்லுநர் முனைவர் டி விக்னேஷ் அவர்கள்.

0: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்,
6: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய்
1: இணைந்து வழங்குவோம். RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் ரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன் சன் ரீஃப்ஸ்.
1: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
13: பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
14: அண்ணா, நம்முடைய நந்தவனத்தின் புனரமைப்பு பணிகள் எல்லாம் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது பாருங்கள்.
15: சிறப்பாக தான் நடந்து கொண்டிருப்பது போல. அமைச்சரே, அங்கே என்ன ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான்?
14: அடடா, மன்னர் ஆய்வுக்கு வரும்போதா இவன் தூங்கிக் கொண்டிருப்பான்? எப்படி சொல்லி சமாளிப்பது? மன்னா, புனரமைக்கப்பட்ட நந்தவனத்தில் தூக்கம் நன்றாக வருகிறதா என்று தூங்கி பார்த்து சோதனை செய்து கொண்டிருக்கிறான் நம்முடைய வீரன்.
15: ஓஹோ, சிறப்பு சிறப்பு, பலே பலே. சரி அமைச்சரே, அங்கே ஒருவன் சோம்பல் முறித்துக் கொண்டிருக்கிறான்.
14: இவன் வேறா? மன்னர் வரும் நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து பழி வாங்குகிறார். அது ஒன்றுமில்லை மன்னா, நந்தவனத்தில் அந்த இடத்தில் தூங்கி எழுந்து சோம்பல் முறிக்கும் போது கை கால்களை அப்படி இப்படி அசைத்தால் நந்தவனத்தில் உள்ள செடிகள் எல்லாம் ஏதாவது சிராய்ப்புகள் ஏற்படுத்துகிறதா என்று சோதனை செய்து பார்த்துக் கொண்டிருக்கிறான். வேறொன்றுமில்லை.
15: அங்கே என்ன அமைச்சரே, இருவர் சிறுபிள்ளை போல் மண்ணில் அமர்ந்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள்.
14: அது ஒன்றுமில்லை மன்னா, நந்தவனத்திற்கு குட்டி இளவரசர் வந்து விளையாடுவர் இல்லையா? அவர் வந்தால் இந்த நந்தவனத்தில் விளையாட்டு அனுபவம் எப்படி இருக்கும் என்று முன்கூட்டியே சொல்ல வேண்டும் இல்லையா? அதனால் தான் விளையாண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டு வீரர்கள் இவர்களை வைத்துக் கொண்டு.
15: ஓ, இது நம்முடைய குட்டி இளவரசருக்கான முன்னேற்பாடா? பலே பலே, சிறப்பு. அமைச்சர், அங்கே என்ன ஒருவன் குப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறான்?
14: அவனும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறான்.
15: என்ன?
14: அது ஒன்றுமில்லை மன்னா, நந்தவனத்தில் குப்புறப்படுத்து தூங்கினால் தூக்கம் நன்றாக வருகிறதா என்று சோதனை செய்து கொண்டிருக்கிறான். லகட பாண்டிகளா, எங்கே இருந்தடா எனக்கென வந்து சேர்ந்தீர்கள்?
15: என்ன அமைச்சரே, யார் காதில் பூசுற்ற பார்க்கிறீர்கள்? அங்கே என்னவென்றால் இருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இங்கே இருவர் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே ஒருவன் சோம்பல் முறித்துக் கொண்டிருக்கிறான். இப்படியா ஒரு வேலை நடப்பது? தேனீக்கள் போல சுறுசுறுப்பாக இருக்க வேண்டாமா வீரர்கள்?

0: சுறுசுறுப்பை பற்றி இவர் பேசுகிறார். மன்னா, தேனீக்கள் போலவா? மன்னா, இன்று May 20 உலக தேனீக்கள் தினம். மன்னா,
1: பார்த்தீர்களா அமைச்சரே, நான் எப்படி பொருந்த பேசுகிறேன் என்று.
2: இப்போது பாருங்கள், நான் எப்படி பொருந்த பேசுகிறேன் என்று. சுறுசுறுப்பிற்கும் கடின உழைப்பிற்கும் மிகச்சிறந்த உதாரணமாய் விளங்கும் தேனீக்கள் ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி என 3 வகைகளாக இருக்கின்றன. ஒரு தேன் கூட்டில் ஒரு ராணி தேனியும், அதை சுற்றி 1000 ஆண் தேனீக்களும், அதை சுற்றி 50,000-60,000 வரை கூட வேலைக்கார தேனீக்கள் இருக்குமா மன்னா?
1: ஓ, அப்படியா அமைச்சரே? சரி அமைச்சரே, இந்த ராணி தேனி என்ன செய்யும்? பொட்டிக்கொண்டே இருக்குமோ?
2: இல்லை மன்னா, அந்த ராணி தேனியின் வேலையே முட்டையிடுவதுதானாம். ராணி தேனி பிறந்து 16 நாட்களில் முழு வளர்ச்சி அடைந்து 10-15 ஆண் தேனீக்களுடன் இனப்பெருக்கம் செய்து அதன் பிறகு கூட்டிற்கு வந்து 10 நாட்கள் கழித்து முட்டையிட ஆரம்பிக்குமாம். ராணி தேனி இனப்பெருக்கத்தின் போதே மில்லியன் கணக்கான உயிரணுக்களை தனக்குள்ளே பெற்றுக் கொள்ளுமாம். அது இறக்கும் வரை அந்த உயிரணுக்களை வைத்தே முட்டையிடுமாம் அண்ணா.
1: ஓ, ஆச்சரியமாக இருக்கிறதே அமைச்சரே.
2: நாளொன்றுக்கு 1500-3000 முட்டைகள் வரை இடக்கூடிய இந்த ராணி தேனீக்கள் 2-5 ஆண்டுகள் வரை உயிர் வாழுமாம் அண்ணா.
1: சரி அமைச்சரே, இந்த ஆண் தேனீக்கள் என்று சொன்னீர்களே, அந்த தேனீக்கள் எல்லாம் என்ன செய்யும்? அதனுடைய வேலைகள் என்ன?
2: மன்னா, ஆண் தேனீக்களுக்கு கொடுக்கு இல்லை என்கிறார்கள். அதனால் அது வெளியே தேன் சேகரிக்க செல்லாமல் இனப்பெருக்க வேலையை மட்டும் பார்த்துக் கொள்ளுமாம்.
1: ஓ, சரி சரி.
2: அதில் பரிதாபமான செய்தி என்னவென்றால், ஆண் தேனீக்கள் ராணி தேனியுடனான இனப்பெருக்கத்திற்கு பிறகு இறந்து விடுமாம்
1: அண்ணா.
2: அல்லது தேன் கூட்டிற்குள் உணவு பற்றாக்குறை ஏற்படும் பொழுது சில ஆண் தேனீக்கள் கூட்டை விட்டு வெளியேற்றப்படுமாம். அதனால் பட்டினியால் கூட சில ஆண் தேனீக்கள் இறந்து விடுமாம்.
1: அடப்பாவமே அமைச்சரே, அப்படிப்பட்ட ஆண் தேனீக்களுக்காக ஒட்டுமொத்த ஆண்கள் சார்பில் நம்முடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வோம். சரி அமைச்சரே, அந்த வேலைக்கார தேனீக்கள் என்று சொன்னீர்களே, அவைகள் என்ன செய்யும்?
2: மன்னா, வேலைக்கார தேனீகளுக்கு தேன் சேகரிப்பு மட்டுமே பிரதான பணி. வேலைக்கார தேனீக்கள் பூக்கள் இருக்கும் திசை, தூரம் ஆகியவற்றை நடனம் போன்ற குறிப்பால் மற்ற வேலைக்கார தேனீக்களுக்கு உணர்த்துமாம். பழமையில் தூரம் பறந்து பறந்து பூக்களில் அமர்ந்து அதில் உள்ள திரவத்தை உறிஞ்சி எடுத்து தேன் கூட்டிற்கு கொண்டு வந்து தேன் சேகரிக்கும் அறையில் சேகரித்து வைக்குமாம்.
1: ஓ, பிறகு அமைச்சரே?
2: 5-20% மட்டுமே சர்க்கரை சத்தை கொண்ட பூக்களில் இருந்து உறிஞ்சப்பட்ட அந்த நெக்டர் எனும் திரவத்தில் 80% நீர் தான் இருக்குமாம். வேலைக்கார தேனீக்கள் தன்னுடைய இறகை விசிறி விசிறி அந்த நீரை ஆவியாக்குமாம். பிறகு தேனீக்களில் இருக்கும் பிரத்யேக திரவம் அதை முழுமையான தேனாக கெட்டியாக மாற்றுமாம் அண்ணா. இதுதான் வேலைக்கார தேனீக்களின் பிரதான பணி அண்ணா.
1: என்ன அமைச்சரே, நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் வேலைக்கார தேனீக்களுக்கு தான் அதிகமான வேலைகள் இருக்கும் போல் தெரிகிறதே.
2: புரிந்து கொண்டால் சரி. என்ன மன்னா, தேனீக்கள் என்று சொன்னவுடன் தேனீக்களை பற்றி எப்படி நானும் பொருந்த பேசினேன் பார்த்தீர்களா?
1: ஆமா ஆமாம் அமைச்சரே, இந்த தேனீக்கள் நாளில் நாமும் தேனீக்கள் போல சுறுசுறுப்பாயிருப்போம். கடின உழைப்புக்கு உதாரணமாக திகழ்வோம். சிறப்பு அமைச்சரே, ஏதோ கடிக்கிறது என்னை.
0: இல்லையே, என்னையோடு மன்னா, என்னையும் கடிக்கிறது மன்னா. என்ன
1: அமைச்சரே? பூச்சி.
0: பூச்சியா மன்னா? இது பூச்சி, பூச்சி வகைதான். தேனி மன்னா, தேனி.
1: என்ன, தேனியா?
0: ஆமா மன்னா, கடிக்கவில்லை, கொட்டுகிறது. தேனீக்கள் போல செயல்பட வேண்டும் என்று சொன்னீர்கள், தேனீக்களை செயல்பட துவங்கி விட்டனவே. ஓடுங்கள் ஓடுங்கள் மன்னா, தேன் கூட்டில் கல்லிருந்த கிராதகன் யாரடா? ஓடுங்கள் ஓடுங்கள் மன்னா, ஓடுங்கள் மன்னா. ஒற்றுமையை கலைப்பதே சிலரின் வேலையாய் போய்விட்டது.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
9: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய்
3: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: மே 20
0: அயோத்திதாச பண்டிதர்
2: கோவை மாவட்டத்தில் பிறந்தவர்
0: காத்தவராயன் என்பது இயற்பெயர்
2: குரு அயோத்திதாஸ் கவிராஜ பண்டிதரின் பெயரையே தம் பெயராக்கியவர்
0: தமிழ்
2: பாலி
0: சமஸ்கிருதம்
2: ஆங்கில மொழிகளில் புலமை
0: திருக்குறள் அச்சில் வர காரணமாக இருந்த தமிழின் உயிர் நாடி
2: பண்டித அயோத்திதாசரின் பிறந்த நாள் என்று
0: ஆண்டு 1845
2: 1939
0: தமிழ் திரைப்பட ஒளிப்பதிவாளர்
2: இயக்குனர்
0: பாலு மகேந்திராவின் பிறந்த நாள்
2: என்று இந்தியாவிற்கு கடல் வழி
0: அப்போதைய ஐரோப்பியர்களின் கனவு வழி
2: பலர் முனைந்தனர்
0: கொலம்பஸ் அதில் ஒருவர்
2: முதலில் போர்ச்சுக்கலிடம் உதவி கேட்டார்
0: பின்னர் ஸ்பெயினிடம் உதவி பெற்றார்
2: கண்டுபிடிக்கும் புதிய பகுதியின் ஆளுநர்
0: லாபத்தில் 10% உரிமையாளர்
2: என்ற ஒப்பந்தத்தோடு கடல் பயணம்
0: இந்தியாவை கிழக்கில் தேடாமல்
2: மேற்கில் தேட முயன்ற அனுபவம்
0: 4 கடற்பயணம்
2: கண்டதோ அமெரிக்க கண்டம்
0: அறிவித்ததோ ஆசிய கண்டம்
2: அதனால் தான் அமெரிக்காவுக்கு
0: அமெரிக்கா விஸ்புகியின் பெயர் சூட காரணம்
2: புகையிலை
0: அன்னாசியை அறிமுகம் செய்தார் ஐரோப்பாவிற்கு
2: 1506
0: இத்தாலிய கடற்பயணி
2: கிறிஸ்டோபர் கொலம்பஸின் நினைவு நாள்
0: இன்று
2: 10 டென்மார்க் மன்னன் முதலாம் ஹெரால்ட்
0: சிங் ஹெசால்ட் பிளான்டேட் சிறப்பு பெயர்
2: ஜெர்மானிய பிளாட்டோன்
0: தானிய பிளான்டேட்டின் ஆங்கில வடிவம் ப்ளூடூத்
2: இந்த மன்னனிற்கும் ப்ளூடூத்திற்கும் என்ன தொடர்பு
0: அவர் ப்ளூபெரி பழங்களை விரும்பி உண்பது நடப்பு
2: பற்களில் நீலக்கரை படிந்தது
0: அதனால் ப்ளூடூத் என்ற பெயரானது
2: டானிஷ் பழங்குடிகளை ஒன்றிணைத்து
0: ஒரு பேரரசை நிரூபினார்
2: ப்ளூடூத்தும்
0: தகவல் தொடர்பு நெறிமுறைகளை
2: ஒரே தர நிலைக்கு கொண்டு வரும்
0: செயலை செய்வதால்
2: ப்ளூடூத் என்றானது
0: 1999
2: ப்ளூடூத் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்
0: இன்று தெய்வத்தின் குரலாய் தெரிந்தவர்
2: நம் வாழ்நாளில் முனிவராய் மிளிர்ந்தவர்
0: ஆன்மீகத்தில் ஆழம் தொட்டவர்
2: அமைதியாய் அருளாட்சி செய்தவர்
0: 1894
2: காஞ்சி மாமுனிவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பிறந்த நாள்
0: இன்று இவை இல்லையென்றால்
2: மனித வாழ்வே முடிந்துவிடும்
0: அழியும் உயிரினங்கள் பட்டியலில்
2: இவற்றின் பெயரும் இடம்பெற்றுள்ளது
0: பல நாடுகளில் விவசாயம் பாதிப்பு
2: அதற்கு காரணம் இவைகளின் அழிவு
0: பசுமையின் பாதுகாவலர்கள்
2: யார் இவர்கள்
0: உணவு சங்கிலி நிபுணர்கள்
2: மகரந்த சேர்க்கையின் முதல்வர்கள்
0: இயற்கையின் மிகச்சிறந்த மருத்துவ பொருளுக்கு சொந்தக்காரர்கள்
2: மனித குலத்தின் நண்பர்கள்

0: தேனீக்கள்
1: ரசாயன உரத்தின் வீரியத்தால்
0: பாதிக்கப்படுகிறது.
1: தேனீக்களின் நரம்பு மண்டலம்
0: அதனால் ஏற்படுகிறது.
1: அவற்றின் நினைவாற்றலுக்கு பங்கம்.
0: விளைவு,
1: சேகரித்த தேனை
0: சேமிக்க முடியவில்லை கூட்டில்.
1: இறுதியில் மறதியால் இறப்பதே இதன் பாடு.
0: உலகில் தேனீக்கள் இல்லையென்றால்
1: 4 வருடத்தில் மனிதனின் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும்
0: என எச்சரித்தார்
1: ஆல்ஃபர்ட் ஐன்ஸ்டீன்.
0: அழியும் தருவாயில் உள்ள தேனீக்களை காக்க
1: விழிப்புணர்வை உண்டாக்க உருவானது
0: ஒரு நாள் அன்று.
1: அதனால் கடைபிடிக்கிறோம்
0: உலக தேனீக்கள் நாள்
1: என்று.
0: ஜான்
1: முலம்
0: தப்படி
1: காலடி
0: என்பன அன்றைய அளவீடுகள்.
1: மீட்டர்
0: சென்டிமீட்டர்
1: கிலோமீட்டர்
0: என்பன இன்றைய அளவீடுகள்.
1: உலக அளவில் அளவீடுகள் சீரான அளவில் இருக்க
0: ஏற்படுத்தப்பட்டது 1875 ஓர் உடன்படிக்கை அன்று.
1: அதனால் ஒவ்வொரு ஆண்டும் மே 20 கடைபிடிக்கப்படுகிறது
0: உலக அளவியல் நாள்
1: என்று.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன். ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: மேலும் இணைந்து வழங்குவோர்
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.

எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும். வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறது. சுகமான காலை. கோடிப்பான்மலை 100.5 இனி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களை சந்திக்க வருகிறது. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானே.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மகேந்திர

0: பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 7382812345.
3: RKG நெய்.
7: ஆஹா, செம்ம வாசனை
8: RKG நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
7: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
8: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
9: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் மனதோடு ராகம்
3: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
11: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
12: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
11: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
10: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439604.
13: வணக்கம் நேர்களே. இன்றைய மனதோடு ராகம் பின்னலாடை தொழிலில் பெரிய வளர்ச்சி அடைந்துள்ள மாவட்டம் டாலர் சிட்டி என்று அழைக்கப்பெறும் திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்கு தாங்க நிகழ்ச்சி. நேயர்கள் வரலாம். 24 24 24 அறிமுக நேயர்களும், 24 24 29 மகளிரும், 24 24 26 மற்றும் 290 333 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பக எண் 0 45 42. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
14: திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன்.
13: எப்படி இருக்கீங்க திருப்பூர்?
14: ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா. ஊட்டி போல குளுகுளுன்னு இருக்கு.
13: மழை பெஞ்சதுங்களா?
14: மழை அப்படியே சாயந்தரமான மழை வந்துட்டே இருக்குதுமா. இப்போ ஒரு வாரத்துல 2-3 மழை சின்ன மழையா பெஞ்சிட்டு போயிருக்கு. இருந்தாலும் ஜூன் ரொம்ப கம்மி ஆகி போச்சுங்கம்மா.
13: வெயில் அதிகமா தான் இருக்குது. அது
14: ஆமாங்கம்மா, வெயில் அப்பப்ப வருது, கருத்துலும் சேர்ந்துக்குதுங்கம்மா.
13: சரிங்க சரிங்க சரிங்க. என்ன பண்றீங்க இளங்கோவன் சார்?
14: கைத்தறி நெசவுங்க, பட்டு சேலை நெசிட்டு இருக்கேன். என்னுடைய மனைவி உறுதுணையாக இருக்காங்க.
13: பட்டு சேலை நெய்யறதுக்கு ஒரு 3 ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்.
14: இல்லைங்கம்மா, அது ரகத்தை பொறுத்து இருக்குமா. பெரிய டிசைனா இருந்தா 3 ஆகுமா. ஒரு சிம்பிளான ரகமா இருந்தா 1.5 2 ஒரு சேலை ஆயிருக்குமா.
13: அந்த மாதிரி ஆயிடும். இப்போ எல்லாம் பார்த்தீங்களா, அந்த முந்தானியில அந்த பெயர்கள்லாம் இது பண்ற மாதிரிலாம் வருது இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா?
14: இல்லைங்கம்மா, அந்த மாதிரி வியாபாரி வந்து அட்டை அடிச்சு கொடுத்தா நாங்க அதே மாதிரி செய்யலாங்கம்மா. அந்த அட்டையில தான் அந்த வேலையே இருக்குமா. அதனால வியாபாரி ஒரே ஒரு அட்டையை மட்டும் கொடுப்பாங்க, நாங்க அதை வச்சு டிசைன் செஞ்சு சீலையா வியாபாரிக்கு நெசு கொடுத்துருவோம். அதே மாதிரி அந்த எழுத்து போடுறது இல்ல அந்த அரசியல் தலைவர்கள் படம் போடுறதுனால தான் அந்த மாதிரி அட்டையில அடிச்சு கொடுத்துட்டா நாங்க அதே அட்டையை போட்டு நெசா அதே மாதிரி டிசைன் விழுந்துருமா.
13: சரிங்க. வீட்டுல அவங்களுக்கு எத்தனை சிலை நெஞ்சு கொடுத்துருப்பீங்க?
14: சேர்ந்து
13: பாருங்க, சேர்ந்து பார்த்தாதான் அது எல்லாமே சரியா இருக்கும். சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாங்க?
14: விடுதலை திரைக்காக வழிநடுக காட்டு மல்லி. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி அம்மா.
13: நன்றிங்கய்யா.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.

0: அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 7382812345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல 3rd இயர்.
8: நான் 2nd இயர். நான் 1st இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
7: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
8: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
7: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
8: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
9: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
10: ஆஹா, செம்ம வாசனை.
11: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
12: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
13: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
14: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
15: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
14: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
16: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
17: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
18: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
17: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
19: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
17: மேலும் இணைந்து வழங்குவோர்
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
13: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 7382812345.
11: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
10: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
11: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
12: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
17: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
14: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
15: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
14: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
16: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும்

0: நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
1: திருக்குறளில் இடனறிதல் என்று ஒரு அதிகாரம் வருகிறது. நாமும் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் மரியாதையே ஒழிய, எத்தனை பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் இருக்கக்கூடாத இடத்தில் இருந்தால் நமக்கு மரியாதை இருக்குமா என்று யோசிக்க வேண்டும். நிறைய திறமைகள் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், எல்லாம் இருந்தும் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை என்றால் அதனால் என்ன பயன் என்பதை பற்றி பலரும் யோசிக்க மறுக்கிறார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் பல பேர் போவதற்கு இது மிக முக்கியமான காரணம் என்றே நான் கருதுகிறேன். ஒரு சின்ன கதை சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு தாய் ஒட்டகத்தை பார்த்து குட்டி ஒட்டகம் கேட்கிறது, அம்மா, கடவுள் ஏன் நம்மை இவ்வளவு அசிங்கமாக படைத்திருக்கிறார் என்று கேட்டது. தாய் ஒட்டகம் சொன்னது, குழந்தாய், ஏன் அசிங்கம் என்று நினைக்கிறாய்? எது அசிங்கம்? புரியும்படியாக சொல். உலகத்திலேயே நம்முடைய பல்லைப்பார் தட்டை பல்லாக இருக்கிறது. இவ்வளவு மோசமான பல்லை கடவுள் நமக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? குழந்தாய், தாவரங்களை கடித்து தின்னுகிற போது பாலைவனத்தில் விளைகின்ற தாவரங்கள் கடினமாக இருக்கும். அவற்றை கடிக்க வேண்டுமென்றால் இந்த பல்லின் அமைப்பு இப்படி இருந்தால்தான் அந்த கள்ளிச்செடியை கூட கடித்து உண்டு நம்மால் உயிர் வாழ முடியும். கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு கண்ணே என்றது தாய் ஒட்டகம். அம்மா, நம்முடைய இறப்பை மயிர் பார்த்தாயா? நம்முடைய கண், எத்தனை விலங்குகளுக்கு எவ்வளவு அழகான இறப்பை மயிர் இருக்கிறது. நம்முடைய கண் மட்டும் ஏனம்மா இப்படி ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்தில் அந்த முடி அமைந்திருக்கிறது என்றது குட்டி. தாய் சொன்னது, விவரமில்லாமல் பேசுகிறாயே. பாலைவனத்திலே மணல் காற்று சூறை காற்றாக அடிக்கும். பளிச்சென்று கண்ணை மூடிக்கொள்ள வேண்டுமென்றால் நெருக்கமான இமை மயிர் தேவை. குச்சி குச்சியாக நீட்டம் நீட்டமாக அப்படியே மூடியிருந்தால்தான் அந்த மணல் காற்று அடித்த பிறகு பளிச்சென்று கண்ணை திறந்தால் அந்த காற்றில் மணல் வெளியில் போய் விழுந்துவிடும். நம்முடைய கண்களை காப்பாற்றுவதற்காக கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு அது கண்ணே என்றது. அம்மா, என்னுடைய காலை பார்க்கிற போது எனக்கு அசிங்கமாக தெரிகிறது, குச்சி குச்சியாக இருக்கிறது. மற்றைய விலங்குகளுடைய காலை பார், என்ன அழகாக இருக்கிறது. நம்முடைய கால் ஏனம்மா இப்படி குச்சியாக இருக்கிறது என்றது குட்டி. குழந்தாய், புரியாமலேயே பேசுகிறாயே. மணல் பிரதேசத்தில் நடந்து போகிற போது புதைந்து புதைந்து வெளியில் வருவதற்கு கால் அமைப்பு உதவியாக இருக்க வேண்டும். நம்முடைய கால் அப்படிப்பட்ட ஒரு பரிசு கண்ணே. அதை வைத்து கொண்டுதான் நாம் மணலில் நடந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வசதி இருக்கிறது என்றது. அம்மா, முதுகில் பார் ஒரு மூட்டை திமில் என்று ஒன்று எவ்வளவு அசிங்கமாக கோரமாக இருக்கிறது. உளராதே. நாம் தண்ணீரை சேகரித்து வைத்துக் கொள்வதற்கு அது மிகப்பெரிய அருமையான பாதுகாப்பு ஏற்பாடு. பாலைவனத்தில் தண்ணீர் என்ன, எப்போதுமா கிடைக்கும்? கிடைக்கிற போது சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டாமா? அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பளிப்பு என்று உனக்கு புரியவில்லையா என்று தாய் மறுபடியும் சீறியது. இந்த தாய் இப்படி சொல்லி முடித்தவுடன் குட்டி சொன்னது, அம்மா, நீ சொல்வதெல்லாம் சரி. பாலைவனத்தில் நடப்பதற்கேற்ற கால்கள், பாலைவனத்தில் தண்ணீருக்கு ஏற்ற திமில், பாலைவனத்து மணல் காற்றை எதிர்க்கிற கண், எல்லாம் சரி. நாம் ஏன் அம்மா ஜூவிலே இருக்கிறோம்? பாலைவனத்தில் இருக்கிற வரை இவையெல்லாம் பரிசு, ஜூவில் இருக்கிற போது இவையெல்லாம் தண்டனை. எவையெல்லாம் கடவுள் கொடுத்த கொடையோ, நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் மாறியிருந்தால் எவ்வளவு பெரிய சுமை தெரியுமா? எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி கடவுளை அலைகிறோம் என்கிறார்கள். நாம் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு இருக்கக்கூடாத இடத்தில் இருந்தால் நம்முடைய பெருமைகளெல்லாம் சிறுமைகள், நம்முடைய அழகெல்லாம் அசிங்கம், நம்முடைய பரிசுகள்லாம் அவமானங்களாக முடிந்து விடுகின்றன. இருக்கும் இடத்தை நிச்சயிப்போம்.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெரிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 7382812345.
4: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள்

0: பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ், பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
3: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
4: இப்பவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
3: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
4: கால் 8220782333.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர்
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: நேரம் 8:25. இது உங்கள் கோடை பண்பலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. திருப்பூர் மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டு இருக்குதுங்க. நேர்களை இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அணில் பாஸ்தா, ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் மனம் மீன் பதப்படுத்துதலும் தொழில் வாய்ப்பும். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் பாட வல்லுநர் முனைவர் டி விக்னேஷ் அவர்கள். இப்போ நிகழ்ச்சி பெறக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
10: திருப்பூர் மாவட்டம் கிருஷ்ணவேணி கோபாலகிருஷ்ணன், காரைக்குடில இருந்து.
9: கிருஷ்ணவேணி கோபாலகிருஷ்ணன், எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க கோபால்?
10: நல்லா இருக்கேன் மேடம்.
9: சரிங்க, திருப்பூர்ல எந்த இடம் சொன்னீங்க?
10: தாராபுரம் மேடம்.
9: தாராபுரத்துல இருக்கீங்க?
10: ஆமாங்க.
9: சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
10: நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்
9: மேடம். வீட்ல தான் இருக்கீங்க?
10: சரிங்க.
9: பொழுதுபோக்கு இல்ல பக்கத்துல எங்கேயாவது போகணும் வரணும், எங்க போவீங்க அடிக்கடி? எங்க போவீங்க?
10: அடிக்கடி கோயில் தான் போவங்க. காரைக்குடில ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க.
9: சரிங்க.
10: சிவன் கோயில் போவங்க. அப்புறம் உடுமலை கிட்ட கோயில் இருக்கு, கட்டளை மாதிரி அங்க போவோம்.
9: கோயிலுக்கு தான் போவீங்க?
10: ஆமா.
9: வீட்டுல இருக்கவங்களையும் அங்கதான் கூட்டிட்டு போவீங்க?
10: அங்க போனாலும் பொழுதுபோக்கு இருக்குதுங்க.
9: சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
10: வீட்டில் நாங்கள் ஒரு பொண்ணு, ஒரு பையங்க, வீட்டுக்காரருங்க.
9: சரிங்க.
10: அப்புறம் அப்பா அம்மா இருக்கிறாங்க.
9: சரிங்க சரிங்க. என்ன பாடல் கேட்கலாமா?
10: திரைப்படத்துலேருந்து நீலோசிப்பாங்க மேடம்.
9: சரிங்க, பாடல் கேட்கலாமா?
10: நன்றிங்க மேடம்.
9: நன்றிங்க.

0: கோடி பண்பலை நுறுப்புழையில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 7382812345.
7: ஆஹா, செம்ம வாசனை
8: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
7: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
8: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிய மனதோடு ராகம்
3: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
11: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
12: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
11: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439604.
13: கோடைப்பன் விலை நெருப்புள்ளி 5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடராகும்.
14: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
14: கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பன்மலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க.
2: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் நாகநாயக்கன்பட்டியிலிருந்து ராதாமணி பேசுறேங்க மேடம்.
1: ராதாமணி, எப்பவுமே கலக்கலன்னு தான் பேசுவீங்களா?
2: அப்படியே பழகமாயிருச்சு மேடம்.
1: பழகமாயிருச்சு. என்ன பண்றீங்கம்மா?
2: தறி ஓட்டிட்டு
1: இருக்கேங்க மேடம். வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
2: என்ன
1: செஞ்சு கொடுத்துருக்காங்க?
2: ஏங்க
1: தெரியாதுங்களா இல்ல நீங்க கேக்கலீங்களா?

0: இல்ல மேடம், நான் கேட்க மாட்டேன்.
1: கேக்க ஏங்க கேட்க மாட்டீங்க?
0: அது ஏன் கேக்குறது இல்ல மேடம்.
1: இதுக்குங்க கேட்டுட்டு அவங்க திரும்ப செய்ய முடியலனா சங்கடம். ஆமாங்க. சரிங்க ராதாமணிமா, விடுமுறை நாட்கள் எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க? இல்லை இனிமேல் தான் போகணுமா?
0: இல்லை இனிமேல் தான் போகணும் மேடம், பொண்ணு காலேஜில் லீவ் விடலீங்க.
1: ஆ சரிங்க, அந்த கல்லூரி போனாலே இந்த விடுமுறை நாட்கள்லாம் கொஞ்சம் மாறி போகும் இல்லையா?
0: ஆமாங்க மேடம், ஸ்கூல் லீவ் விடுறப்ப பார்த்தா அவங்களுக்கு ஆரம்பிக்கிறப்ப தான் அவங்களுக்கு லீவ் விடுவாங்க.
1: ஆமாம்.
0: அப்புறம் பையன் பெரிய பையன் ஆயிட்டாருங்க மேடம், அவங்க பாட்டுக்கு அவங்க போயிருக்காங்க. அவரு பொண்ணுக்காக தாங்க மேடம் வெயிட்டிங், காலேஜ்ல ஒரு மாசம் இருக்குங்க, அப்புறம் லீவு முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் லீவ் விட்டா தான் போகலங்க.
1: இப்போ நீங்க போகலான்னு நினைச்சிருக்கீங்க?
0: எங்கங்க மேடம், நம்ம கொடைக்கானல் தாங்க.
1: அப்படிங்களா? எத்தனை முறை வந்திருக்கீங்க?
0: ஒரே டைம் வந்திருக்கேங்க மேடம், பண்பலுக்கு வந்து பேசியிருக்கோம்.
1: அப்படிங்களா, சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா அவங்களோட பேசினதுல. தொடர்ந்து நிகழ்ச்சியில கேளுங்க, பேசுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
0: கருப்பு படத்துல ஏதாவது பாடல் கொடுத்துருங்க மேடம்.
1: சரிங்க, பாடல் கேட்கலாமா? நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: மேலும் இணைந்து வழங்குவோர்
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
9: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
10: நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
11: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
2: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
1: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர்
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: நேரம் 8:42. இது உங்கள் கோடை பண்பலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க.
9: திருப்பூர் மாவட்டம் ஈஸ்வரன் பேசுறேன் மேடம்.
8: ஈஸ்வரன், என்ன பண்றீங்க
9: மேடம்? நான் தறி ஓட்டிட்டு இருக்கேன் மேடம்.
8: இன்ன இன்னைக்கு எல்லாம் தறி ஓட்டுறவங்களா வந்து பேசுறீங்க?
9: ஆமாங்க, எல்லாமே தெரிஞ்சவங்க தாங்க, சொந்தக்காரதாங்க.
8: அப்படிங்களா? எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி வச்சுட்டு பேசுறீங்களோ?
9: ஆமாங்க.
8: சரிங்க சரிங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க?
9: எங்கயாவது
8: வெளியில போகணும் இல்ல இந்த இடத்த பாக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்க மாதிரி இடம் இருக்குதுங்களா உங்களுக்கு?
9: வெளியில போவாங்க, கொடைக்கானல் கூட வந்துருந்தேங்க நாங்க எல்லாம்.
8: சரிங்க, வாங்கலேன். இப்பவும் நல்லா குளுகுளுன்னு இருக்குது கொடைக்கானல்.
9: சரிங்க மேடம், வரங்க மேடம். ஒரு வந்து நிலையத்துக்குள்ள வந்தாங்க, உள்ள வந்து பேசிட்டு தான் வந்தாங்க, பாத்துட்டுங்க.
8: சரிங்க.
9: ஆமாங்க மேடம்.
8: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஈஸ்வரன்
9: பராசக்தி படத்துல இருந்து ஒரு பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
8: பாடல் கேட்கலாங்க. நன்றிங்க.

0: சைபால்
1: முகத்தில் வருவார் சைபால் சரியா கிளங்கோ சைபால் இதையில் அதையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா புதுசு புதுசாக தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்குது. வரும்பொழுது வெளிச்சம், போகும்பொழுது இருட்டு. அது சரி, உண்மையான விடியல் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. விடியல் நேரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எந்த நேரம்? இதே கேள்வியை ஒரு துறவி வந்து தன்கிட்ட இருந்த சீடர்களை பார்த்து கேட்டாராம். சீடர்களே, விடியல் நேரம்னு சொல்கிறோமே, அது எந்த நேரம் அப்படின்னு உங்களால் துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். சீடர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சீடர் எழுந்திருச்சார், நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னார். தொலைவில் வரக்கூடிய ஒரு மிருகம் ஆடா அல்லது மாடா அப்படின்னு இனம் கண்டுகொள்ளுகிற நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அதாவது இருட்டில் ரொம்ப தூரத்தில் ஒரு மிருகம் வந்துக்கிட்டு இருக்கு, உத்து பார்க்குறோம், வர்றது ஆடா மாடா, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா விடிய ஆரம்பிச்சுட்டுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் விடியல் நேரம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஆனால் அது சரியான பதில் இல்லை. விடியல் நேரம்ங்கிறது அது இல்லை அப்படின்னார் அந்த துறவி. பேசாமல் அவர் உட்காந்துட்டார். அப்புறம் இன்னொரு சீடர் எழுந்திருச்சார், நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னார் துறவி. தூரத்தில் ஒரு மரம் இருக்குது, அதை உத்து பார்க்குறோம், அது ஆலமரமா அல்லது அரச மரமா அப்படின்னு அடையாளம் காணக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னார். அவர் மாடா ஆடான்னு தெரிகிற நேரம்னு சொன்னார். ஒரு மரம் வந்து அரச மரமாக ஆலமரமானு வித்தியாசம் தெரிஞ்சுட்டுதுன்னா பொழுது விடிஞ்சுட்டுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது மாதிரி இவர் சொல்கிறார். துறவி பார்த்தார், இதுவும் சரியான பதில் இல்லைன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் எந்த சீடரும் எழுந்திருக்கல. எதுக்கான அவசியமாக சொல்லி அது சரியான பதில் இல்லைன்னு அவர் சொல்ல நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய அசட்டுத்தனம் தான் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் பேசாமல் இருந்துட்டாங்க. சுவாமி, நீங்களே சரியான பதிலை சொல்லிவிடுங்க, உண்மையிலேயே விடியல் நேரம்ங்கிறது எது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த துறவி பதில் சொன்னார். நம்முடைய உதவியை நாடி வருகிற ஒரு ஆண் நம்முடைய சகோதரன் அப்படின்னும், அது மாதிரியே வரக்கூடிய ஒரு பெண் நம்முடைய சகோதரி அப்படின்னும் நினைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த துறவி. அதாவது ஒருத்தரை பார்க்குறோம், நம்மகிட்ட உதவி கேட்டு வராங்க, அப்படி வர்றவர் ஒன்று நம்முடைய சகோதரனாக நமக்கு தெரியணும், இல்லைன்னா நம்முடைய சகோதரியாக தெரியணும். அப்படி நாம் உணர ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையான விடியல் நேரம் அதுதான் அப்படிங்கிறது துறவியோட விளக்கம். ஆக அவர் சொல்கிற அந்த விடியல் வந்து வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. இந்த பெரியவர் சொல்கிற அடிப்படையில் யோசிச்சு பார்த்தா இன்னமும் நமக்கு விடிவு காலம், விடியல் நேரம் வந்ததாக தெரியலையே. தினமும் பேப்பரை பாருங்களேன், அடுத்தவங்கள வந்து சகோதரியாகவும் சகோதரனாகவும் நினைக்கிற சகோதரர்களை அந்த காலத்தில் பார்க்க முடியுது. அடித்து விரட்டுறதும் நீ வேற நான் வேறங்கிற நினப்பும் தானே இப்போ அதிகமாக போயிட்டுது. அப்படி இருக்கிறப்போ இப்போ விடியல் நேரம் வந்துட்டுது அப்படின்னுலாம் சொல்கிறது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது இல்லையா? அதான் இந்த வருஷ பொறுப்புகள்லாம் சில பேர் நல்ல விடியல் இது, இது மாதிரி பொழுது விடியணும் அப்படின்னு புத்தாண்டு வாழ்த்துலாம் அனுப்புறது உண்டு. அதான் ஒரு வருஷ பொறுப்பு அன்றைக்கு ஒருத்தர் வாழ்த்து அனுப்புனாராம். வாழ்த்து அனுப்புனனே அது வந்து சேர்ந்துதான்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். இவர் உடனே, ஓ கிடச்சிட்டுதே, நானும் நன்றி கார்டு அனுப்புனேனே, அதுவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குமேன்னாராம். ஏன் சார் போய் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு வாழ்த்தே அனுப்பலை, சும்மா சொல்லி பார்த்தேன், உடனே அது கிடச்சிதுன்னு அடித்து விட்றீங்களே அப்படின்னாராம் அவர். அதுக்கு இவர் சொல்லியிருக்கார், ஏங்க நீங்கள் அனுப்புனதாக நீங்கள் போய் சொல்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ அது கிடைச்சதாக நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னாராம் இவர். இவங்களுக்கெல்லாம் எப்போ விடிவு காலம் வர்றது, விடியல் நேரம் வர்றது?
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: படைப்பாளிகள்.
1: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள். படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624101.
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

17+ யுஜி கோர்சஸ், 9+ பிஜி கோர்சஸ், 5+ பிஹெச்டி கோர்சஸ்க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: மேலும் இணைந்து வழங்குவோர்
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: நேரம் 8:55. இன்னும் சில நிமிடங்களில் வர இருக்கிறது வானவில் நிகழ்ச்சி. இன்று உஷா சன்ஃபிளவர் ஆயில் மகேந்திர கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் அனில் பாசா ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில் பண்பலை இன்று தந்திருக்கக்கூடிய வண்ணம் மீன் பதப்படுத்துதலும் தொழில் வாய்ப்பும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் பாட வல்லுநர் முனைவர் டி விக்னேஷ் அவர்கள்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டிச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோட ராகம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

Viking Bunions and Briefs. நிறைவுக்கு வருகிறது மனதோடு ராகம் நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 8 மணிக்கு. இனி கோடை பண்பலையின் 5 வானவில் நிகழ்ச்சி. முன்னதாக செய்திச் சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உட்பட 19 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு MS பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.

0: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்டரசி.
1: கோடி பண்பலை 100 பிள்ளைங்கள் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: அனில் பாஸ்தா,
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
7: வழங்கும் வானவில்
1: இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: நேயர்களின் எண்ண கருத்துக்களோடு வண்ணம் பெறும் வானவில் இன்று மீன் பதப்படுத்துதலும் தொழில் வாய்ப்புகளும் குறித்து பேச இருக்கிறது. நேயர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் பதில் பெற அழைக்கலாம் கோடை பண்பலையின் தொலைபேசி எண்களில் 2424 அல்லது 2424 மற்றும் ஒரு எண் 2424 முன் இணைப்பிற்கு 0454 2. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் பாட வல்லுநர் முனைவர் டி விக்னேஷ் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துவதற்காக இங்கே காத்திருக்கிறார் செல்வ பாலா.
12: நன்றி நன்றி பியூலா. வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே. கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிய காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் மீன் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டுதல், விற்பனை தொழில் வாய்ப்புகள், இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய பாட வல்லுநர் முனைவர் டி விக்னேஷ் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். ஏறத்தாழ 5 காலம் இந்த மீன்வள கல்லூரியில் பயிற்றுநராக, ஆசிரியராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு இப்போ இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் பாட வல்லுநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பல்வேறு தகவல்களை தரதுக்காக காத்திருக்கிறார். மீன் அப்படின்னா பொதுவாகவே நம்ம கடல் மீன் தான் வாங்கி சாப்பிட்றோம், அல்லது டேமில் நீர்த்தேக்கங்களில் வளர்க்கக்கூடிய மீன்களை தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி இதை வந்து ஒரு தொழில் வாய்ப்பாக மாறியிருக்கிறது. விவசாயிகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் குறிப்பிட்ட அளவில் நீர்த்தேக்கங்களை அமைச்சு அதில் வளர்த்து மீன்களை வளர்த்து குறிப்பிட்ட ரக மீன்கள், அந்த நீரினுடைய தன்மை அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான மீன்களை வாங்கி வளர்த்து நல்ல விலைக்கு விற்பனை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மீன் வளர்ப்பு, அதுக்கப்புறமா மீனை வந்து பதப்படுத்துறது, ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டலாம், எப்படியெல்லாம் விற்கலாம், இது மாதிரியான பல்வேறு தகவல்களையும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் தர இருக்கிறாரு. அதனால் நேயர்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சிங்க. பொதுவாகவே இந்த மாமிச உணவுகள் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து முனைவர் ஆய்வு பட்டத்தில் வந்து இந்த மீனை வந்து எப்படிலாம் பதப்படுத்தலாம், எப்படிலாம் மதிப்பு கூட்டலாம் அப்படின்னு ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க. அப்படி பண்ணலாமா, இந்த மீனை வந்து பதப்படுத்தலாமா, அப்படி பதப்படுத்தினா எவ்வளோ நாள் வச்சு பயன்படுத்தலாம்?
13: கண்டிப்பாங்க. முதல்ல நெறியாளர் திரு செல்வபாலா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய கோடை பண்புடி நேர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கொள்கிறேன். நீங்க கேட்டுங்க மாதிரிங்க, அதாவது மீன் பதப்படுத்துதல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். இப்ப மீன் வளத்தை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து கடல் நீர் மீன் வளம் ஏராளமா இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல வந்து கடலோர மீன் அந்த கோஸ்ட் லைன் சொல்லுவாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1026 கிலோமீட்டர் இருக்குங்க. அது வந்து இந்தியாவிலேயே 2வது இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு. அதுவும் போக நம்ம இந்த மீன் வளர்ப்பு அக்வா கல்ச்சர்ல வந்து இந்தியாவில நம்ம இந்தியா தான் வந்து 2வது பொசிஷன்ல வந்து இருக்குதுங்க. இப்ப மீன் வளம் ஏராளமா இருக்கு. அந்த மீன் பதப்படுத்துறது ரொம்ப

0: முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனை பிடிக்கிறோம், பிடிச்சி முடிச்ச உடனே நம்ம கொண்டு வரோம். கொண்டு வந்தோடனே அது வந்து மீன் வந்து ஒரு பெரிஷபிள் கமாடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது எளிதில் வந்து கெட்டு போகக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு. நம்ம பால் மாதிரியே மீனும் வந்து எளிதில் கெட்டு போகக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு. அதனால நம்ம அதை மீன் பிடிச்ச உடனே வந்து இமீடியட்டா வந்து நம்ம ஐசிங் வந்து பண்றோம், ஐஸ்ல நம்ம போட்டு வைக்கிறோம். அதனாலதான் நம்ம பதப்படுத்துல வந்து அங்கிருந்தே நம்ம பதப்படுத்துல ஆரம்பிக்குது. அதுவும் போக மீன் மதிப்பு கூட்டல் மூலமாக நம்ம மீனை வந்து ரொம்ப நாள சேமிச்சு வைக்க முடியுங்க. இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா வந்து மீன் தடை காலம் வந்து போயிட்டு இருக்கு. ஏப்ரல்ல இருந்து ஜூன் 15 வரைக்கும் உங்களுக்கு வந்து மீன் தடை காலம் இருக்கு. இந்த நேரத்துல வந்து நம்ம நாட்டு படகுகள் மட்டும்தான் நம்ம மீன் பிடிக்க முடியும். மற்ற ட்ராலர் போன்ற படகுகள் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபுல்லா அவைலபிளா இருக்க மீன் வந்து கம்மியா இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்ச மீன்களை வந்து பதப்படுத்தணும் அப்படின்னா இந்த நேரத்துல நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அது போக உள்நாட்டு மீன்கள் நன்னீர் மீன்களோட வளங்களும் பெருமையா இருக்கு. அதுல இருந்து நம்ம நிறைய மதிப்பு கூட்டல் மீன் பொருட்கள் வந்து தயாரிக்க முடியும். நம்ம முக்கியமான மீன்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, நம்ம சால மீன்கள், சால மீன் அல்லது மத்தி மீன் சொல்லுவோம் அந்த மீன், அது போக காரல் மீன், ஐல மீன், இந்த மாதிரி கடல் மீன்கள் நம்ம பயன்படுத்தலாம். இல்ல நன்னீர் மீன்கள் வந்து சிலேபி கண்டை, ரோவு கண்டை, இந்த மாதிரி மீன்களை நம்ம மதிப்பூட்டுகள் வந்து பயன்படுத்தலாம்.
1: நல்லதுங்க, நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. நேயர்களுக்கு இது தொடர்பான ஐயங்கள், கேள்விகள் இருந்தால் 24 24 24 அல்லது 24 24 26 மற்றும் ஒரு எண் 24 24 29 என்ற மூன்று தொலைபேசி எண்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. கொடைக்கானல் தொலைபேசியாக இணைப்பகை எண் 045 542 இந்த எண்களை தொட்டு காத்திருக்கக்கூடிய முதலாவது நேயர் வாங்க, வணக்கம். சரி, நேருக்காக அடுத்த கேள்வியை கேட்போம். நம்ம ஐயா, இந்த மீன்களை வந்து பதப்படுத்தி அதுக்கப்புறம் விற்பனை செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில், அதாவது தூரம் அதிகமாக இருக்கும், இப்போ கடல்ல இருந்து கொண்டு வரோம் அப்படின்னா தூரம் அதிகமாக இருக்கும், எவ்வளவு நாள் அதை பதப்படுத்தி வச்சிருக்கலாங்க?
0: கண்டிப்பாங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மீனை நம்ம கடல்லேருந்து கொண்டு வரும்போது ரொம்ப நாள் ஆகுதுனால அதை வந்து நம்ம ஐசிங் மூலமாக நம்ம பதப்படுத்தும் போது கிட்டத்தட்ட 10 to 15 வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாங்க ஐசிங்ல. அதனால மீன்ல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து அந்த வெப்பநிலை. வெப்பநிலையை நம்ம கண்ட்ரோல் பண்ணது மூலமா நம்ம ஆங்கிலத்துல வந்து கோல்டு செயின் சொல்லி சொல்லுவோம். அந்த கோல்டு செயின் நம்ம வந்து மீனை பிடிக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை நம்ம பிளேட்டுக்கு வர வரைக்கும் அந்த கோல்டு செயின் மீன்ட்டு போனோம் அப்படின்னா நம்ம 10 to 15 வரைக்கும் நம்ம மீன் பதப்படுத்துறது மூலமா மீனை சேமிச்சு வைக்கலாம்.
1: ஒருவேளை நம்ம கடையில போய் வாங்குறோம் அப்படின்னா அந்த மீன் நல்லாதான் இருக்கு, கெட்டு போகாத மீன், நல்ல மீன் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏதாவது அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா அந்த மீன் வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு?
0: கண்டிப்பாங்க, இப்போ மீனை வந்து நம்ம கெட்டு போகிற மாதிரி இருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படின்றத நுகர்வோருக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம மார்க்கெட்டு போகும்போது, சந்தைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து எப்படி நல்லா இருக்கா இல்லையான்றத நம்ம முதுவாக முக்கியமாக வந்து மீனோட கண்களை வச்சு நம்ம அறிய முடியும். இப்போ மீனோட கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கு அப்படின்னா அந்த மீன் வந்து நல்ல மீன் சொல்லி சொல்ல முடியுது. இல்லை கொஞ்சம் ஒரு ஒப்பேக் கலரில் இருக்கு, அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம கெட்ட மீன்கள் சொல்லி சொல்லுவோம், சிட்டுக்கு கெட்டு போன மீன்கள் சொல்லி சொல்லலாம். அதுவும் போக அந்த மீனோட செதில்கள் கில்ஸ் இருக்கு சொல்லி சொல்லுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிவப்பு நிறத்துல இருக்கணும். சிவப்பு நிறம் இல்லாம கொஞ்சம் ஒரு மஞ்சள் நிறத்துல உள்ள தழுவி நிறம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது மீன் வந்து நம்ம கெட்டு போன மீன்கள் சொல்லி சொல்லலாம். அதுவும் போக வந்து பாத்தீங்கன்னா மீனோட அந்த வயிறு பகுதி அது வந்து கொஞ்சம் வெடிச்சிருக்கு அல்லது அது வந்து கொஞ்சம் நிலை மாறியா இருக்கு, அதே மாதிரி மீனோட தோல்ல வந்து அந்த பிசுபிசுத்தன்மை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம கெட்டு போன மீன்கள் சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி அடையாளத்தை வச்சு நம்ம மீனை நல்ல மீன்களா அல்லது கெட்ட மீன்களான்றத நம்ம
1: சிறப்புங்க, சிறப்புங்க, நல்லது ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர்

0: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410025.
7: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
8: May 2 to 30 காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
9: முன்பதிவிற்கு 7418887411.
10: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
11: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
12: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
13: விலை கம்மியா இருந்துச்சு வாங்கின.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
15: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி. நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
16: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
15: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
16: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
15: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் 1010.
16: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பு அம்சம்.
17: சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
18: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட
19: திருச்சி சாரதாஸ்.
20: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கண்ணிமார் திருக்கோவில் திருவிழா
21: 40 பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
20: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
22: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
23: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
24: கோடி பண்பலை, நூறு பிளைந்தில், உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
25: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
24: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
25: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
26: மேலும் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
14: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
27: மேகவீதியில் ராகவ ஒரு ஒலமது கொடைக்கானல் பந்தலை 100.5 தலைங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் மீன்களை பதப்படுத்துதல் மற்றும் தொழில் வாய்ப்பு குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் நமது சிறப்பு அழைப்பாளர், சிறப்பு விருந்தினர், குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய பாட வல்லுநர் முனைவர் டி விக்னேஷ் அவர்கள். அவர்கள் வந்து நிறைய தகவல்களை, மீன் தொடர்பான பல்வேறு தகவல்களை கொடுத்துட்ருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த மீன் வளர்ப்பு அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான

0: சவால் இருக்குது. யாரெல்லாம் வளர்க்கலாம், எந்த மாதிரியான தட்பவெப்ப சூழ்நிலையில் வளர்க்க முடியும், நன்னீர் மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, நல்ல தண்ணீராக இருந்தால் அந்த பிஹெச் லெவல்லாம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அதில் மீன் வளர்க்க முடியுமா, இல்லை நம்ம உப்பு தண்ணியிலையும் வளர்க்கலாமா, என்ன மாதிரியான மீன்களையெல்லாம் வளர்க்கலாம், என்ன மாதிரியான ரகங்களையெல்லாம் வளர்க்கலாம், எவ்வளவு பரப்பளவில் வளர்த்தோம்னா எவ்வளவு மாத வருமானம் கிடைக்கும், இது மாதிரியான பல்வேறு தகவல்களை நமக்காக தர காத்திருக்கிறார் சிறப்பு அழைப்பாளர். அவரை வரவேற்கலாம். ஐயா, நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இப்போது இணைப்பில் நேயர் இருக்காரா? வணக்கம். வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசலாம்?
1: சிறுபாலா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: ஈரோடு மாவட்டம் அஞ்சீர் வட்டம் ஓசவற்றிலிருந்து வெங்கட்ராமன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க வெங்கட்ராமன் ஐயா.
1: ஐயா, இந்த மீன்கள் வந்து எந்தெந்த முறையில பதப்படுத்தலாங்க, எந்தெந்த முறையில பதப்படுத்த முடியுங்க ஐயா?
0: ம், சரிங்க. வேற கேள்வி?
1: அதாங்க, மீன் வந்து சீக்கிரம் கெட்டு போயிருந்தேன், குடிச்சதுமே உடனே அந்த உயிர் போயிடுச்சுன்னா அப்படியே இதாகி போயிருந்தது, காஞ்சி போயிருந்து இதாகி போயிருந்தேன்.
0: இப்போ நீங்கள் நன்னீர் மீன், இப்போ நீங்கள் தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய நன்னீர் மீன்களை பற்றி கேட்குறீங்களா, இல்லை கடல் மீன்களை பற்றி கேட்குறீங்களா?
1: வீட்டுல வந்து இந்த குட்டைகளை தேங்கி வச்சு மீன் வளர்க்குறாங்களாங்க, அந்த மாதிரி மீன்கள் குளத்தில மீன் எல்லாம்.
0: சரிங்க ஐயா, பதில் சொல்றாரு, கேளுங்க.
2: வணக்கம் ஐயா. சரி, வெங்கட்ரமன் ஐயா அவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நீங்க இந்த பண்ணைக்குட்டிகள்ல மீன் வளர்க்குறீங்க, சோ அந்த மீன் வந்து நீங்க வேகமா கெட்டு போகுதுன்னு சொல்லி சொல்றீங்க இல்லைங்களா? இப்போ நீங்க மீன் இந்த மாதிரி பண்ணைக்குட்டிகள்ல மீன் வளர்க்கும் போது அது வேகமா கெடுறதுக்கு என்ன முக்கியமான காரணிகளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதை பிடிச்ச உடனே நீங்க உடனடியாக நீங்க ஐஸ்ல நீங்க வைக்கணும். இப்ப பண்ணைக்குட்டிகள் மீன்களை நீங்க பயன்படுத்தும் போது அதை நீங்க நேரடியா நீங்க விற்கிறீங்க, சந்தைக்கு கொண்டு போறீங்க அப்படின்னா, நீங்க ஐஸ்ல போட்டு வச்சுட்டு உடனே நீங்க விட்டீங்க அப்படின்னா அது கெட்டு போறதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். மெயினா வந்து ஐசிங் வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா நம்ம வேகமா மீன் கெடுறதும் தவிர்க்க முடியாது. அதான் நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க நன்னீர் மீன்கள் சொல்லும் போது இந்த திலேபியா அல்லது சாதா கண்டை, கட்லா, ரோகு மிருகல் இந்த மாதிரி மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிடிச்ச உடனே இம்மிடியா நீங்க ஐஸ்ல வச்சு நீங்க சேல்ஸுக்கு மார்க்கெட் கொடுக்கணும். அப்படி இல்லைனா நீங்க கட் பண்ணி நீங்க சிதில்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை வந்து நீங்க துண்டு துண்டாக்கி அந்த துண்டுகளை நீங்க ஐஸ்ல வச்சு நீங்க அதுக்கப்புறமா நீங்க மார்க்கெட் கொண்டு போகலாம். இதுதான் வந்து நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள்.
0: பதப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் இரண்டு தான், அது வந்து ஐஸ்ல வைக்கிறது தான் ஒரே வழி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். கொடைக்கானல் பண்பலை 100.5
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
11: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
12: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
13: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
14: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
13: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
14: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
13: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
14: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
15: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில். எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
6: இப்பவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
5: May 8, 9, 10 and 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
6: கால் 8220782333.
7: கோடை பந்தலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
9: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
10: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
9: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
11: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
12: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
11: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
13: வானலையில் கனமழை, கொடைக்கானல் பண்பலை 100.5. வானவில் நிகழ்ச்சி இன்று மீன் பதப்படுத்துதல் மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். யார் எங்கிருந்து?
14: ஐயா வணக்கங்க.
13: வணக்கங்க ஐயா.
14: நான் கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும், ஐயா உங்களுக்கும், சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
13: வணக்கங்க ஐயா, சொல்லுங்க, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
14: வந்து இந்த தொட்டி கட்டி மீன் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வளர்க்கறதுன்னு சொன்னா அது என்ன மாதிரி மீன்களை வாங்கி வளர்க்கணும்? அது வளர்க்கறதுக்கான மீன் எங்க கிடைக்கும்? அது எவ்வளவு நாள் வளர்த்து எவ்வளவு நாள்ல இது பண்றது அப்படிங்கிற சில சந்தேகங்கள் ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்குங்க. இது ஐயா கிட்ட கேட்கணுங்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனுடைய விவரத்தை சொல்ல ஐயா சொல்ல நான் கேட்டுக்கிறேங்க.
13: ஐயா, நீங்க வளர்ப்பு மீன்ல இரண்டு வகையா இருக்குது. இந்த அலங்கார மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு உணவுக்காக வளர்க்கக்கூடிய மீன் இருக்கு. நீங்க எந்த மீனை கேக்குறீங்க? உலகநாத ஐயா, சரி பரவாயில்ல, அவர் இணைப்பிலிருந்து விடுபட்டாரு. ஐயா சொல்லுங்க ஐயா, தொட்டியில மீன் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அவரு.
15: வணக்கம் ஐயா. வணக்கம் திரு உலகநாதன் ஐயா. நீங்க ஏற்கனவே சொன்னது போல இரண்டு மீன்கள் இருக்கு, இரண்டு டைப் ஆஃப் மீன்கள் இருக்கு. ஒன்று வந்து ஆர்னமெண்டல் மீன்கள் சொல்லுற அலங்கார மீனும் நம்ம வளர்க்கலாம் தொட்டியில. அது இல்லாம நன்னீர்கள் மீன்களும் வளர்க்கலாம்.
13: சரி,
15: இப்ப அவர் கேட்டது போல தொட்டியில வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய வந்துருக்கு ஐயா. அதுல குறிப்பா வந்து பயோஃபிளாக் முறையில வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன தொட்டியில வந்து நம்ம திலேப்பியா மீன்கள், குறிப்பாக வந்து மரபணு மாற்றப்பட்ட அல்லது மரபணு இம்ப்ரூவ் செய்யப்பட்ட கிஃப்ட் திலேப்பியா மீன்கள், அது அந்த மீன்கள் வந்து நம்ம தொட்டியில அழகா வளர்க்கலாம். இப்ப நம்ம ஒரு ஸ்டாக்கிங் டென்சிட்டின்னு சொல்லி சொல்லுவோம், எவ்வளவு ஒரு பானில வந்து எவ்வளவு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த மாதிரி மீன் தொட்டிகள்ல போடும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 500 to 1000 வரைக்கும் நம்ம மீன் குஞ்சுகளை விடும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா, அந்த இது வந்து ஒரு 1 மாசம் அல்லது 2 மாசத்துக்குள்ள அது அந்த மெச்சூர் சைஸ வந்து அடைஞ்சதுங்க. அதனால வந்து தொட்டிகளை நம்ம வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா, வேகமா நம்ம வந்து மீனை வந்து வளர்க்க வந்து முடியும். அதுல வந்து நம்ம இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம நல்ல உற்பத்தி வந்து கொடுக்கலாம்.

0: என்ன
1: அதாவது
0: அளவுலங்க அந்த
1: தற்கரை.
0: தொட்டியினுடைய அளவு எவ்வளவு இருக்கணுங்க?
1: தொட்டியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 10x20 அல்லது 10x30, அதே மாதிரி அதோட ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அளவுக்கு ஆழம் இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த பயோஃப்ளாக் முறை குறிப்பாக.
0: சரிங்க, அதாவது 2 மாத காலம் வளர்த்தோம்னா அதுக்கான விற்பனை வாய்ப்பு வந்துடும். சரிங்க,
1: அது மீனை குறிப்பிட்ட மீனை பொறுத்து அது மாறுங்க. இப்போ கிஃப்ட் திலேபியான்றது வேகமாக வளரும், சில மீன்கள் வந்து பொறுமைய தாமதமாக வளர்க்கக்கூடிய மீன்கள் இருக்கு. குறிப்பாக வந்து கோபியா போன்ற மீன்கள் வந்து சீக்கிரமாக வளராங்க. ஸோ அதுக்கான ஆய்வுகள் வந்து மேற்கொண்டு இருக்காங்க மீன்வள பல்கலைக்கழக கழகத்தில். அதே மாதிரி அவர் கேட்டது போல வந்து மீன் குஞ்சுகள் எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்போ இந்த கிஃப்ட் திலேபியா போன்ற மீன் குஞ்சுகள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய பாரூர்ல வந்து மீன்வள பல்கலைக்கழகத்தோட சென்டர் இருக்குங்க, அங்கே வந்து அவர் கலெக்ட் பண்ணிக்கலாம் மீன் கிஃப்ட் திலேபியா மீன் குஞ்சுகளை. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கரூர் மாவட்டம்ன்றதுனால அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து மீன் குஞ்சுகள் வந்து கிடைக்குதுங்க.
0: நல்லதுங்க, சிறப்பான பதிலை கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. இது கொடைக்கானல் பந்தலை 100.5
2: கோடி பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
2: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அட்டானமஸ், காளிப்பட்டி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்,
1: அனில் பாஸ்தா,
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி,
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610
7: வழங்கிய வானவில்
1: இணைந்து வழங்கியோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: மேலும் இணைந்து வழங்கியோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: ஆத்துக்குள்ள ஐர மீன்
13: ஐரசா ஐரசா.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் அணிந்திருக்கிறோம். மீன் பதப்படுத்துதல் மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்து முனைவர் டி விக்னேஷ் அவர்கள் நம்மோடு தகவல்களை பரிமாறிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்
1: ஐயா. உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாஸ் மலை மாலருங்க ஐயா.
0: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க
1: ஐயா? கிட்ட ரெண்டு கேள்வி கேக்குறேங்க ஐயா. ஐயா, இப்ப வந்து மீன் வந்து நாங்க கிணத்துல வளர்த்தனங்க ஐயா. கிணத்துல வந்துங்க ஐயா 17 ஆண்டு காலம் உயிரோட வளர்ந்ததுங்க ஐயா அந்த மீன். ஆனா அந்த மாதிரி உள்ள மீனை வந்து நாங்க வந்து எடுத்து சாப்பிடலாமாங்க ஐயா? அது ஒரு கேள்விங்க ஐயா. இன்னொரு கேள்வி, ஒரு மீனுக்கு ஒரு மீனுங்க தான் அதையும் சாப்பிடுதுங்க ஐயா. இப்ப ஜிலேபி நிறைய விட்டுருக்குறேங்க ஐயா, அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா அதையும் உணவா பயன்படுத்திக்குதுங்க ஐயா. இப்ப நாங்க அதை எவ்வளவு நாள் காலங்கள்ல நாங்க கிணத்துல இருந்து பிடிக்கலாங்க ஐயா? இரண்டே சொல்லுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
2: நன்றிமா, நன்றிமா. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது இப்ப அவங்க சொன்ன மாதிரி வந்து அந்த மீன்களை வந்து ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு அதையே சாப்பிடுன்னு சொல்லி சொன்னாங்க. இது எந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
0: போதிய பற்றாக்குறை,
2: அந்த போதிய உணவு பற்றாக்குறை, அது அது அதுவும் முக்கியமான. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இடங்கள், கிணறுன்ற போது சின்ன இடமா இருக்கும், அதுல வந்து மீன் வந்து ஒன்னா வரும்போது நிறைய வகை மீன்கள் ஒன்னா இருக்கும் பொழுது அதுக்கான இட பிரச்சனையும் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நீங்க மீன் இந்த மாதிரி மீன் குஞ்சு விடும்போது வந்து ஒரே அளவுல நீங்க வேற வெவ்வேறு மீன்களை விடலாம். நீங்க அந்த குஞ்சுகள் விடும்போது

0: பார்த்தீங்கன்னா வேறு வேறு அளவில் நீங்கள் திலப்பியா ஒரு அளவுலையும் கட்லா ரோகம் மீன்கள் நூறு அளவுலையும் விட்டீங்க அப்படின்னா அதுக்கான காம்படிஷன் வந்து உருவாகும். ஸோ நம்ம ஒரே அளவில் உடல் மூலமாக அதை நம்ம தவிர்க்க முடியும். மேலும் வந்து அவங்க இன்னொன்று கேள்வி என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, கிணத்துலேருந்து பிடிக்கிற மீனை சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்டாங்க. அது வந்து நீங்கள் என்ன மீன்கள் நீங்களே வந்து குஞ்சை விட்டு நீங்கள் வளர்க்கும் பொழுது அது வந்து மெச்சூர் சைஸில் வரும்பொழுது நீங்கள் அதை வந்து அறுவடை பண்ணி தாராளமாக உணவுக்கு பட்படுத்தலாம். அது வந்து அந்த மெச்சூர் சைஸ் இருக்கா இல்லையான்றது மட்டும் நம்ம கவனத்தில் போகணும்.
1: மீன் எவ்வளவு நாள் உயிரோடு வாழுங்க?
0: அது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீனுக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்பேன் இருக்குதுங்க சார். அதில் குறிப்பாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜிலேபி மாதிரியான மீன்களுக்கு வந்து அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஏறத்தாழ ஒரு வருடங்காலம் அல்லது ஒன்றரை வருடகாலம் வரைக்கும் அது உயிரோடு வாழக்கூடிய இது இருக்குங்க. மத்த நம்ம அந்த கடல் மீன்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கடல் மீன்கள் வந்து வெவ்வேறு மீன்களுக்கு வெவ்வேறு விதமான லைஃப் ஸ்பேன் இருக்கு. நம்ம என்ன ஞாபகம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கிற மீன்களுக்கு வந்து அதோடைய உற்பத்தி திறன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் லைஃப் ஸ்பேன் கம்மியாக இருக்கிற மீன்களுக்கு அதோடைய உற்பத்தி திறன் அதாவது அந்த ப்ரீடிங் கெப்பாசிட்டின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும்.
1: நல்லது. அடுத்த நேயர் என்ன கேள்வியோட வராங்க அப்படின்னு பார்ப்போம். வாங்க, வணக்கம். வணக்கம்.
2: அன்பின் அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால் ஐயா. இருவருக்கும் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க
2: ஐயா? வந்து பண்ணை மீன்களுக்கு வளர்க்கறதுக்கு எவ்வளவு ஆழம் அகலம்? மீன்கள் வந்து பல விதமான ரதங்கள் இருக்கு, தனித்தனியா அதுக்கு வந்து குழி வெட்டணுமா இல்ல ஒரே குழியில வந்து பெருசா வெட்டி மொத்தமா வளர்க்கலாமான்னு கேக்குறீங்க?
0: நீங்க கேட்டது போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனை நீங்க விடும்போது பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 0.5 ஹெக்டேர் பாண்ட் வந்து ஒரு சின்ன பாண்ட் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க தாராளமாவே கலவை கலந்தே நீங்க மீன் விடலாம். அது வந்து நம்ம பாலிகல்ச்சர் முறைன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு மீன்களுக்கும் அது அதோட உணவு திறன் வந்து வேற மாதிரியா இருக்கும். இப்ப சில மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஹெர்பிவோர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து இந்த புட்கள் அந்த மாதிரி இதை உணவு கொண்ட மீன்களா இருக்கும். சில மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்னிவோரஸ் சாமிவோரஸ்னு சொல்லுவோம். அது வந்து பல்வகை எல்லா உணவுகளையும் சாப்பிடக்கூடியதா இருக்கும். அதை அனுசரிச்சு நம்ம வந்து ஒரே வகையான ஸ்டாக்கிங் டென்சிட்டி நம்ம ஒரே அளவுல மீன் குஞ்சை விடும்போது பாத்தீங்கன்னா நம்ம எல்லா மீன்களும் கலந்து நம்ம விடலாம். அதே மாதிரி ஆழம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் அதாவது அட்லீஸ்ட் குறைந்த அளவு ஒரு 1 மீட்டர் அளவுல ஆழம் வந்து இருக்கணும். அதிகமாகவும் போயிடக்கூடாது, கம்மியாகவும் போயிடக்கூடாது. ஏன்னா அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மீன் பிடிக்கிறது ரொம்ப சிரமமா போயிடும். கம்மியா போயிடுச்சுனாலும் பாத்தீங்கன்னா அந்த சூரிய ஒளித்திறன் உள்ள போறது அதே மாதிரி மீன் துள்ளி குளிச்சு வெளியே வருது அந்த மாதிரி பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: நீங்கள் சொன்ன அந்த பரப்பளவில் நிலத்தில் குழி எடுத்து அதில் தண்ணீர் தேக்கி வளர்க்கலாங்களா இல்லை இந்த விவசாயத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா அது மாதிரி தார்பாலின் விரித்து அதில் தண்ணீரை தேக்கி வளர்க்கலாங்களா?
0: ஆமாம், தார்பாலின் வந்து நம்ம பரவலாக பயன்படுத்துறத பார்க்க முடியுது. அது வந்து அந்த மண்ணோட இதை பொறுத்து மாறுங்க. இப்போ தார்பாலின் நம்ம எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை லேண்டாக இருக்குது, அந்த குழி குழியாக விழுந்த மண் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம தார்பாலின் வந்து பயன்படுத்தலாம். இல்லை விவசாய நிலம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருங்கிணைந்த ஒன்றிணைந்த பண்ணை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம தார்பாலின் பயன்படுத்துறதுக்கான அவசியம் வந்து குறைவு தானே. அதை நம்ம நேரடியாக தண்ணி மட்டும் நம்ம மோட்டார் பம்ப் வச்சு நிரப்பி அதில் நம்ம மீன் வளர்க்க வாய்ப்பு இருக்கு.
1: இந்த மீனுக்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் குழி எடுத்து தண்ணீர் தேக்கி விவசாயம் பண்ணுறோம், இந்த மீன் வளர்ப்பில் இது மட்டும்தான் செய்ய முடியுமா இல்லை வேறு ஏதாவது உபதொழிலாவோ அதோட சேர்த்து பண்ண முடியுங்களா?
0: ஆ, கண்டிப்பாங்க. இப்போ மீனில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீனில் வந்து நம்ம வேஸ்ட்ன்றதே இல்லைங்க. நம்ம வந்து மீனில் வந்து அதோடைய தலையிலேருந்து அதோடைய ஃபின்ஸ் அதோடய வாழ் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து கழிவுப் பொருட்களையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு மீன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் வந்து இப்போ உருவாக்கலாம். அதில் என்னென்ன பொருட்கள் தயாரிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் ஊறுகாய் நிறையா போட முடியும். அது போக அந்த மீன் கழிவுகளில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீன் நீல் தயாரிக்கலாம் அல்லது மீன் அமிலம் தயாரிக்கலாம். இப்போ மீன் அமிலம் தயாரித்து அதை வந்து நம்ம வந்து ஃபெர்டிலைசராக பயன்படுத்தலாம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்க, அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
1: சரிங்க, சிறப்புங்க. நிறைய தகவல்களை சொன்னீங்க. அதாவது மீனை வந்து வெறும் உணவுப் பொருளாக மட்டும் பயன்படுத்தாமல் அதை வந்து மதிப்பு கூட்டி பல்வேறு விதங்களில் பயன்படுத்தலாம், மீன் ஊறுகாய் எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க. அது எப்படியெல்லாம் தயாரிக்கலாம் என்ன அப்படிங்கிற விவரத்தை நம்ம தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டி.

0: Chettinad Max Grade Cement, 64 years of strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice for your home.
1: பெருங்கள் இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418887411.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345 or visit
6: www.mahindra.org. திருச்சி சாரதாஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
8: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
0: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: கொடைக்கானல் பண்பலையின் 1.5 இணைந்திருக்கிறோம் வானவில் நிகழ்ச்சியில். இன்று மீன் பதப்படுத்துதல் மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஐயா, நிறைய தகவல்களை சொன்னீங்க. இந்த மீன் வகைகள் அப்படிங்கிறது, நிறைய வகைகள் இருந்தாலுமே நமக்கு சில ரகங்கள் மட்டும்தான் தெரியுது. என்னென்ன மாதிரியான வகைகள்லாம் இருக்குங்க?
12: இப்போ மீன் வகைகளை வந்து நம்ம பார்க்கும்பொழுது, கடல் மீன்கள் வந்து நம்ம குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஐல மீன்கள் நம்ம பார்க்க முடியும்.
11: சரிங்க.
12: சாலை மீன்கள், மத்தி மீன்கள் நம்ம பார்க்கலாங்க. அதே மாதிரி காரல் மீன்கள், நகர மீன்கள், இது போன்ற மீன்கள் கடல் மீன்களை பார்க்கலாம். அதே மாதிரி நன்னீர் மீன்களை வந்து நம்ம ஜிலேபி கண்டை, கட்லா கண்டை, ரோகம், மிருகல், இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்திய காத் அல்லது இந்திய கண்டைகள் சொல்லி சொல்லுவோம், அந்த மீன்கள் பார்க்க முடியும். அது மூலம் இப்ப வந்து பிரபலமா போயிட்டு இருக்கு கிஃப்ட் டிலேபியா, அப்புறம் பாக்கு மீன் சொல்லுவோம், அல்லது ரூப்சந்த் அப்படின்ற மீன் சொல்லுவோம், ஏரி வாவல் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அந்த மீன் பரவலா வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு மீன்கள், அது வந்து நம்ம இறால்கள் சொல்லி சொல்லுவோம், இறால்கள், அப்புறம் நண்டு வகைகள், இந்த மாதிரி இவ்வளவு ஏராளமான மீன் வகைகள். இதுல இருந்து எல்லாமே நம்ம வந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் வந்து நம்ம நிறைய வந்து நிலையம் சிவகங்கைக்கு வந்து நம்ம அவங்க தெரிஞ்சுக்கலாங்க. அது இல்லாம நம்மளுடைய மீன்வள பல்கலைக்கழகத்திலயும் அவங்க மீன் நிறைய பயிற்சிகள் வந்து வழங்குறாங்க. இவங்க வந்தவங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மீன் ஊறுகாய் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 50,000 to 2,00,000 இருந்துச்சுன்னா நம்ம வந்து மீன் ஊறுகாய் ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அதுல இருந்து நம்ம வந்து லைசன்ஸ் எப்படி வாங்குறது, FSC லைசன்ஸ் வாங்குறது, அதே மாதிரி எப்படி வந்து அந்த செய்முறை விளக்கங்கள், இதெல்லாமே வந்து நம்மளுடைய பயிற்சி வழங்க முடியும்.
11: நல்லதுங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? வணக்கங்க
13: சார், மதுரை மாவட்டத்தில இருந்து கள்ளிக்குடி தாலுகா பாய்க்கம் பேசுறேன்.
11: சொல்லுங்க
13: சார. நான் மீன் குட்டை வச்சிருக்கேன்.
11: சரிங்க.
13: அதுல மிருகாலு, ரோகு, கட்டளை, இந்த மூணு குஞ்சு விட்டுட்டு இருக்கேன். ஆனா வளர்ச்சி வந்து அதிகமா கிடைக்க மாட்டேங்குது. அது நம்மளுடைய தண்ணி வந்து நல்ல தண்ணி, ஆனா கழிப்பறையா இருக்கு.
11: இட வர மாட்டேங்குது.
13: மாத்து மண்ணு போடணுமா இல்ல தீவனங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
12: நல்லதுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கட்டளாவும் ரோகும் விட்டுருக்கதா சொல்லி

0: ஆமா, கட்லா ரோகு மிருகம்.
1: என்ன மாதிரி தீவனம் நீங்க கொடுக்குறீங்க?
0: வளர்ச்சி கிடைக்க மாட்டேங்குது.
2: என்ன தீவனம் கொடுக்குறீங்க நீங்க அதுக்கு?
0: அதுக்கு வந்து இந்த தவிடு, ரெண்டு புண்ணாக்கு, இந்த குச்சி தீவனம் கலந்துட்டு அப்படியே இந்த சாணம் கலந்து அப்படியே உருண்டை உருண்டை உள்ள போட்டு
1: விடுவோம். நல்லதுங்க. இப்ப நீங்க கொடுக்குற தீவனம் வந்து நீங்க கொடுக்குறீங்க, அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில க்ரோ அவுட் ஃபீடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நிறைய வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் அவங்களே வந்து நிறைய சில மீன் தீவனங்கள் வந்து அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தீவனங்கள் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா வளர்ச்சி வந்து வேகமாகவும் இருக்கும், அதே சமயம் அந்த மீனோட சதையில் வந்து புரதச்சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி
0: தீவனம் கொடுக்குறாங்க சார், அது கிடைக்க மாட்டேது எங்களுக்கு.
1: உங்களுக்கு வந்து
2: கொஞ்சம்
1: பல்கலைக்கழகத்திலயும் அந்த மாதிரி தீவனங்களை வந்து விற்கிறாங்க. அதை வந்து நீங்க நேரடியாகவும் வாங்கிக் கொள்ள முடியும். நம்மளுடைய சென்டர்ஸ்லயே வந்து நிறைய இடத்துல அந்த புரோட்டீன் புரோட்டீன் பெல்லட் ஃபீடுன்னு சொல்லுவாங்க, அல்லது க்ரோ அவுட் ஃபீடுன்னு சொல்லுவாங்க, அந்த தீவனத்தை வந்து நம்ம வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி இன்னொன்று சில காரணமும் இருக்கலாம். இப்போ நீங்கள் மீன் குஞ்சு வாங்கும்போது அந்த குஞ்சோட தரமும் ரொம்ப முக்கியமானது. சில சமயம் மீனோட குஞ்சுகள் தரமாக இல்லைன்னா அதனாலையும் வளர்ச்சிகள் கம்மியாக வளர வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேயே வாங்குற சொல்றதுனால அந்த தரத்துக்கு எந்த குறைவா எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தீவனத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வளர்ச்சியும் உற்பத்தியும் அதிகமா இருக்கும். நாங்க
2: அந்த தீவனம் கிடைக்க மாட்டேது அப்படின்றாங்க. ஒருவேளை குறிப்பிட்ட ஒரு சில வேளாண் அறிவியல் நிலையங்கள் அல்லது மீன் வளப்பல்கலைக்கழகங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க தொடர்பு கொண்டு வாங்குறதுக்கு வசதியா இருக்கும்.
1: கண்டிப்பா. இப்ப நம்ம ஃபீடு மில் வந்து நம்மளுடைய ஃபீடு மில் வந்து நம்முடைய பல்கலைக்கழகத்தோட ஃபீடு மில் இருக்கு. அதே மாதிரி வெட்டினரி கால்நடை மூலகத்தோட ஃபீடு மில்லும் இருக்கு, நம்மளுடைய மீன்வள பல்கலைக்கழகத்தோட ஃபீடு மில்லும் இருக்கு. அங்க வந்து அவருக்கு போனாங்க அப்படின்னா நேரடியா வாங்க முடியும். அது சென்னையில ஒன்று இருக்கு, முட்டுக்காடு சென்னையில இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம பாரூர்லயும் வந்து அவங்க தீவனத்தை வாங்கிக்கலாம்.
2: சரிங்க.
1: அங்கேயும் ஒரு சென்டர் திருச்சி தஞ்சாவூர் அந்த இடத்துல இருக்குங்க.
2: சரிங்க. மேலதிக தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தீவனங்கள் எங்கே கிடைக்குது, எங்கே வந்து பயிற்சிகள் கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல் வேணும்னா நிகழ்ச்சியினுடைய இறுதியில் ஐயாவுனுடைய அலைபேசியின் கொடுப்போம், குறித்து வச்சுக்கோங்க. பேப்பர் பேனா ஓட தயாராக இருங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவில் சிறப்பு விருந்தினருடைய அலைபேசியின் கொடுக்குறோம், குறிச்சிக்கிட்டு நீங்கள் நிகழ்ச்சிக்கு பிறகு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். ஐயா எங்கே இந்த மீன் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்றது, அரசு பண்ணைகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குங்க?
1: அரசு மீன் வாங்குறதுங்களா?
2: ஆமாங்க, வளர்ப்பு மீன் வாங்குறதுக்கு.
1: வளர்ப்பு மீன் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு மீன்வளக் கழகமும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாரூர், தஞ்சாவூர், திருச்சி இங்கெல்லாம் வந்து சென்டர் இருக்குங்க. அங்கே வந்து நம்ம இந்த மீன்களை வந்து நேரடியாக வாங்கிக்க முடியும். இப்போ மீன் குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிலேபி கண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் குஞ்சு வந்து 3-4 ரூபாலேருந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளர்ப்பு மீன்கள், வளர்ப்புக்கு ஏற்ற மீன்கள் வந்து அவங்க விற்பனைக்கு வந்து தயாராக இருக்குங்க.
2: சரிங்க.
1: அங்கெல்லாம் வந்து அவங்க போய் வாங்கிக்கலாம். அதில் வந்து அவங்க குறிப்பாக குடிக்கிற மீன்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ரூப்சந்த் மீன்கள், அப்புறம் வந்து கிஃப்ட் திளைப்ப மீன்கள், இந்த மீன்கள்லாம் நிறையா வந்து கொடுத்துட்டு இருக்குங்க, விற்பனையை கொடுத்துட்டு
2: இருக்காங்க. நல்லதுங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க.
0: வணக்கம்.
2: வணக்கங்க, யார் பேசுகிறீங்க?
0: கட்டப்பனையிலிருந்து கடமாக்குழிங்கிற இடத்துல இருந்து பேசுறேமா. எங்கிட்ட வந்து
2: எந்த மாவட்டங்க
0: இதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு வந்து இந்த ஏலக்காய் செடிக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு வந்து 20 ஒரு டேங்கு போட்டிருக்கோம், பெரிய டேங்கு.
2: ஐயா எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
0: ஹலோ
2: ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
0: என் பேர் முனியாண்டியா, நான் பரமக்குடியில இருந்து தப்போது பரமக்குடியில இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க, என்ன கேள்வி கேளுங்க.
0: ஐயா நாங்கள் வந்து 10x20 அகலத்தில் ஒரு டேங்கு வச்சுருக்கோம். அந்த டேங்கில் வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து செடிகளுக்கு அடிக்கிறதுக்காண்டி போட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து மேலே வந்து மூடி போட்டிருக்கோம்.
2: சரிங்க.
0: இந்த அந்த இது டேங்கில் இறால் வளர்க்கலாமா?
2: ஆ, என்ன என்ன டேங்குங்க அது?
0: அது சிமெண்ட், சிமெண்ட்னாலே இது பண்ணி 20x20
2: சிமெண்ட் தொட்டி
0: கணக்கில் அடிக்கிறதுக்காண்டி டேங்க் போட்டு வச்சிருக்கோம்.
2: சிமெண்ட் தொட்டி வச்சிருக்கீங்க அப்படிதானுங்க?

0: சிமெண்ட் தொட்டி வச்சிருக்கீங்க,
1: சரிங்க
0: ஐயா பதில் சொல்றாரு, கேளுங்க வானொலியில் கேளுங்க.
2: வணக்கம் ஐயா, உங்க கேள்வி நீங்க கேட்டது போல சிமெண்ட் டேங்க் வந்து நீங்க வச்சிருக்கீங்க, அதை வந்து நீங்க ஒரு வேற எதுக்காக பயன்படுத்துறீங்க, அதுல மீன் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. நீங்க இறால்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த வெனாமி இறால், வெனாமி இறால்னு சொல்லி சொல்லுவோம், பினேஸ் வெனாமின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த இறால் வந்து நீங்க வளர்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உப்புத்தன்மை வந்து இருக்கணும்.
0: அதாவது
2: நம்ம வந்து இன்லேண்ட் சலைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதாவது உப்பு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% உப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணீர்களை வந்து, அந்த நீர்களை வந்து நம்ம இறால்கள் வந்து வளர்க்க முடியும். இப்ப நீங்க சிமெண்ட் டேங்க் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால 20x20
0: சொன்னீங்க,
2: அதுல வந்து நீங்க முக்கியமா கவனத்துல கொள்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இறால் குஞ்சுகள் நீங்க வாங்கி விடும்பொழுது இறால் குஞ்சுகள் வந்து உங்களுக்கு சென்னையில உள்ள அந்த திவா சென்டர்னு சொல்லி சொல்லுவோம், நம்மளுடைய மீன்வள பல்கலைக்கழகத்துடைய ஒரு அங்கம் ஒண்ணு அங்க இருக்கு, அங்க வந்து அவங்க அந்த இறால் குஞ்சுகள் கொடுப்பாங்க, அங்க நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க வந்து வளர்க்க முடியும். அப்படி இல்ல அப்படி பாத்தீங்கன்னா சிபான்னு சொல்லி சொல்லுவோம், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர், அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து சென்னையில இருக்கு, அங்கேயும் நீங்க வந்து இறால் குஞ்சுகள் வந்து வாங்கி வந்து நீங்க வந்து வளர்க்கலாம். அதான் உப்பு தன்மை மட்டும் நம்ம கவனத்துல கொள்ளணும், ஏன்னா வந்து குறைந்த அளவுல அந்த உப்பு இருந்தாதான் அது வந்து வளர்றதுக்கு ஏத்த சூழல் வந்து அமையும்.
0: நன்றி, தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
7: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
8: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
7: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: இசையெங்கும் இசை பொங்கும் கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மீன் பதப்படுத்துதல் மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்து பல்வேறு தகவல்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார் நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் டி விக்னேஷ் அவர்கள். ஐயா, நிறைய இந்த மீன் உற்பத்தியை பற்றி பேசிட்டோம். இதற்கான சந்தை வாய்ப்புகள் எப்படியெல்லாம் சந்தைப்படுத்துறது, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம். இன்றைக்கி பல இடங்கள்லையும் மீன் கடைகளை பார்க்க முடியுது. எந்த மாதிரியான சந்தை வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க? ஏற்றுமதி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
1: இப்போ மீன் சந்தைப்படுத்தல் பொறுத்து பார்க்கும்பொழுது நீங்கள் நிறைய கவனிச்சிருப்பீங்க. நம்ம சிக்கன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம மார்க்கெட்டில் பார்க்க முடியாது, ஆனால் மீன் சம்மந்தமான பொருட்கள் வந்து பெருசாக நம்ம பார்க்க முடியாதுங்க. அதுக்கு முக்கிய காரணமே வந்து சந்தைப்படுத்தல் தான். நம்ம வந்து இப்போ ஒரு மீன் ஊறுகாவோ அல்லது ஒரு ரெடி டு ஈட் ப்ராடக்ட் சொல்லுவோம், மீன் கட்லெட், மீன் பர்கர், இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம வந்து ஒரு சந்தையில் நம்ம வந்து அதை நம்ம லான்ச் பண்ணும்பொழுது அது முதல்ல வந்து அந்த அவங்களுடைய நம்ம நுகர்வோரை வந்து நம்ம சரிபார்க்கணுங்க. அதுக்கு வந்து சில சந்தை ஆய்வு நம்ம மேற்கொள்ளுங்க. இந்த சந்தையில வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான தயாரிப்பு பொருட்கள் வந்து அவங்க கன்சியூம் பண்றாங்க, அது அவங்களுக்கு ஏற்குமா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம் அப்படின்னா நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கும். அது ஒரு முக்கியமானது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சந்தைப்படுத்தும் பொழுது வந்து நம்மளுடைய அந்த மீன் தயாரிப்பு பொருட்கள் வந்து சேமிப்பு திறன் வந்து அதிகமா இருக்குங்க, ஷெல்ஃப் லைஃப் வந்து அதிகமா இருக்கும். ஷெல்ஃப் லைஃப் கம்மியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து டிராபேக் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி மேலும் நீங்க கேட்ட மாதிரி வந்து மீனை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு, இப்ப எக்ஸ்போர்ட்ல வந்து நம்பர் ஒன்னா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இந்த வினா மீன் ரயிரால் தான் வந்து நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. நிறைய வந்து மீன் பதப்படுத்தும் தொழில்நுட்பம் அல்லது மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஆந்திரால வந்து அதிகமா அவங்க வந்து ஏற்றுமதி வந்து பண்ணிட்டு இருக்காங்க.

0: தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மீன் பதனக்கான ஏற்றுமதி வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. அதுல மெயினா பாக்குறது வந்து நம்ம இந்த இறால், வெனாமி இறால் அந்த வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அது வந்து நம்ம இன்லாண்ட் சலைன் வாட்டர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அட்லீஸ்ட் ஒரு 15-20% உப்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து அந்த இறால் வந்து வளரக்கூடிய தன்மை உள்ளது.
1: நல்லதுங்கய்யா. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கங்க.
2: மீனுக்கு
1: குறைஞ்ச வச்ச ஆதார விலை அல்ல இன்னைக்கு இந்த விலை போகுது அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது விலை நிலவரங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு.
0: கண்டிப்பாங்க, இது ஒரு அருமையான ஒரு கேள்வி. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மீன்வளத்துறை அல்லது தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அவங்களுடைய அந்த வெப்சைட், அதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த விலைப்பட்டியல் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அது வந்து நம்ம ஆங்கிலத்துல வந்து டிரான்ஸ்ஃபிட் கோன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த நீங்க தமிழ்நாடு மீன்வளத்துறை டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய வெப்சைட் போனீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த விலைப்பட்டியல் வந்து நம்ம அறிய முடியும்.
1: இன்னைக்கு
0: பிரசன்ட்ல இருக்கிற மீன்கள் அதோடைய விலை என்ன என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத அறியலாம். ஆனா அந்த நன்னீர் மீன்களுக்கான விலைப்பட்டியல் வந்து அவ்வளவா இல்லைங்க.
1: ஏன்னா
0: ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு ரகங்களா வருது, வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விலை இருக்குனால அதோட விலையை நிர்ணயிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கு. ஆனா அந்த கடல் மீன்களுக்கான விலைப்பட்டியல் வந்து நமக்கு தரவுகள்ல வந்து இருக்குதுங்க.
1: சரிங்க. அந்த விலை தரவு
0: வந்து மாறுதல் கூடியது.
1: விலைப்பட்டியல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது சென்னை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விலைப்பட்டியலா இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு இல்லைங்களா, போக்குவரத்து, அது செலவோடு சேர்த்து விலை மாறுபடும். சரிங்க. இந்த ஏற்றுமதி அல்லது தொழில் வாய்ப்புகள் குறித்த பயிற்சிகள் எங்கெங்கெல்லாம் கொடுக்கப்படுது, அல்லது ஏதாவது பட்டயப்படிப்பு மாதிரியான படிப்புகள் எதுவும் இருக்கா, என்னென்ன மாதிரியான படிப்புகள்லாம் இருக்கு?
0: கண்டிப்பாங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா 4 வேளாண்கள் இணையம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க சிவகங்கை. சிவகங்கை இல்லாம நாமக்கல்ல இருக்குங்க, விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில இருக்குங்க, இன்னொன்று வந்து காட்டுப்பாக்கம் சென்னையில இருக்குங்க. இந்த 4 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் வளர்ப்பு, மீன் பதப்படுத்துதல், மீன் மதிப்பூட்டல், இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்க போய் அவங்க அந்தந்த இது அவங்க கிட்ட இருக்கோ அங்க போய் அவங்க எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து நீங்க கேட்ட மாதிரி மீன் வள படிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மெயினா வந்து மீன்வள பல்கலைக்கழகத்துல வந்து நிறைய மீன்வள சம்பந்தமான படிப்புகள் வந்து இருக்குதுங்க. அதுல குறிப்பா வந்து மீன் பதப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிஓக்குன்னு சொல்லுறோம், பேச்சுலர் ஆஃப் வொகேஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 3 கோர்ஸ் இருக்குங்க. ஒண்ணு வந்து மீன் பதப்படுத்தல், இன்னொன்று வந்து மீன் வளர்ப்பு, அப்புறம் வந்து மீன் பிடித்தல், ஃபிஷிங் டெக்னாலஜி சொல்லுவோம். இந்த 3 கோர்ஸ் வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னா அது வந்து 3 வருஷம் கோர்ஸ் தானுங்க.
1: சீரியஸ்
0: அவங்களுக்கு டிப்ளமா இருந்தா போதும் அப்படின்னா 1 வருஷத்துலயும் அவங்க டிப்ளமா மட்டும் முடிச்சுட்டு அவங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கு அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஏதுவா இருக்கும். அது இல்லாம பிஎஃப்சின்றது மெயின் கோர்ஸ், அது வந்து 4 இடத்துல நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த பொன்னேரி, தூத்துக்குடி, அப்புறம் வந்து நாகப்பட்டினம், அது இல்லாம ஒரு பிரைவேட் காலேஜ் கன்னியாகுமரியில இருக்குதுங்க. இதுதான் இது சம்பந்தமான கோர்ஸுங்க.
1: சரி.
0: இப்ப இமீடியட்டா ஒரு தகவல் தெரியணும் அப்படின்னா டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி இருக்க அந்த கோர்ஸ் அவங்க படிக்கலாங்க. அது இல்லாம பயிற்சிகளையும் அவங்க மேற்கொள்ளலாம். நம்ம கால்நடை பல்கலைக்கழகத்திலும் மேற்கொள்ளலாம், மீன்வள பல்கலைக்கழகத்திலும் மேற்கொள்ளலாம்.
1: சரிங்க. இந்த மீன்களுக்கான தீவன உற்பத்தி அப்படிங்கிறது அரசு சார்ந்த நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்கா, இல்ல தனியாரும் பண்றாங்களா? அதை உற்பத்தி செய்யணும்னா அதுக்கான பயிற்சி தனியாரும் பண்றாங்க.
0: தனியாரும் பண்றாங்க. தனியார்ல வந்து முக்கியமான சில நிறுவனங்கள் என்ன பாத்தீங்கன்னா சிபி ஃபீடுன்னு சொல்லி சொல்லுவாங்க.
1: சரிங்க.
0: அவங்க வந்து இந்தியா முழுக்கவே அவங்க வந்து தீவனம் வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சிபி ஃபீடுன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி. அவங்க வந்து தமிழ்நாடு, இந்தியா, ஆந்திரா பகுதியில வந்து அதிகமா வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க தீவனம்.
1: சரிங்க.
0: அது இல்லாம தீவனத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வகைப்படுத்தலாம். தீவனத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிமுலன் சொல்லுவோம், சில தீவனம் வந்து சப்ளிமெண்டா நம்ம பயன்படுத்தலாம். நீங்க நேரடியா நீங்க இந்த அவர் சொன்ன மாதிரி இந்த ஒருத்தர் நம்ம நேர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவர் வந்து தவிடு இதெல்லாம் போட்டு அவரே வந்து மீன் தீவன உருவாக்குறது, அதுல வந்து இந்த சப்ளிமெண்ட்டை மட்டும் அவர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புரதத்தை அதிகப்படுத்துறதுக்கான அந்த ஸ்டிமுலன்ட் மட்டும் இருக்கும், அதை மட்டும் அவர் ஆட் பண்ணிட்டு அதை அவர் வந்து மீன்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி இதுவும் நமக்கு அவைலபிளா இருக்கு.
1: நல்லதுங்கய்யா. நிறைய தகவல்கள், ஒரு மீனை வந்து எப்படி வாங்கணும், எவ்வளவு பரப்பளவில் வளர்க்கலாம், எவ்வளவு காலத்தில் அந்த மீனுக்கான விலை கிடைக்கும், எப்படியெல்லாம் சந்தைப்படுத்தலாம், என்னென்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம எந்தெந்த இடங்கள்லேருந்து அந்த படிப்புகளை பெற்றுக்கலாம், இது மாதிரியான பல தகவல்கள், குறிப்பாக விலை நிலவரங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பல தகவல்களை கொடுத்தீங்க நேயர்களுக்காக. இந்த ஒரு மணி நேரமும் இணைந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை தந்ததற்காக

0: நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க. ஒருங்கிணைப்பாளர் திரு செல்வபாலா அவர்களுக்கும் நம்மகிட்ட கேள்வி கேட்ட இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய இனிய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
0: மகிழ்ச்சிங்க. மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் விடையும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: மீன் பதப்படுத்துதல் மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்த சந்தேகங்களுக்கு பதிலளித்தது இன்றைய வானவில். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் பாட வல்லுநர் முனைவர் டி விக்னேஷ் அவர்கள். தொடர்புக்கு அலைபேசி எண் 7506099503. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் செல்வபாலா. பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ் ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி கிஷோர்குமார். கணினி ஆக்கம் சுரேந்தர் வேல்முருகன். இனி பண்பலை வானவில் இந்தியாவில் திரையுலக கலைப்பயணம். பயணிக்கு முன்பாக செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது. இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பேச உள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிட உள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உட்பட 19 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். கலைப்பயணம், கலை நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒன்னாக இருக்கிறது. காரணம், ஏதோ ஒரு தருணத்துல, ஏதோ ஒரு புள்ளியில நாம வாழக்கூடிய வாழ்க்கையோ அல்லது நாம வாழணும்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கையோ அந்த புள்ளியில சேருது அப்படிங்கறதுனாலதான். அதனாலதான் இந்த கலைய நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச ஒன்றாக இருக்கிறது. பிடிச்ச எல்லா கலையிலும் நம்மளுடைய பயணங்களை மேற்கொள்றது இல்ல, ஆனா சில நபர்கள் அந்த பயணத்தையே தன்னுடைய வாழ்க்கையா மாத்தின நபர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படிப்பட்ட கலைஞர்களை, குறிப்பா திரைக்கலைஞர்களை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வு தான் இது, கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். சரி, இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி எந்த கலைஞனோடு பயணிக்கவிருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்மளுடைய கோடை பண்பலை ஓங்கி உயர்ந்து இந்த உலகெங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டமான திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் தான். திண்டுக்கல்ல முதல் படம், திண்டுக்கல்லை சுற்றி எடுக்கப்பட்ட பெரும்பாலான திரைப்படங்கள்ல இவரை நீங்க பார்க்க முடியும். வரப்போற காட்சிகள் 1-2 தொடக்க காலகட்டத்தில்

0: பண்பலை ஓங்கி உயர்ந்து இந்த உலகெங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டமான திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் தான். திண்டுக்கல்ல முதல் படம், திண்டுக்கலை சுற்றி எடுக்கப்பட்ட பெரும்பாலான திரைப்படங்கள்ல இவரை நீங்க பார்க்க முடியும். வரப்போற காட்சிகள் ஒன்று இரண்டாக தொடக்க காலகட்டத்தில் இருந்தாலும் இப்பெல்லாம் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் பண்ணக்கூடிய அளவிற்கு தன்னுடைய தகுதியையும் திறமையும் வளர்த்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான். திண்டுக்கல்ல ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு துணை கதாபாத்திரம், ஒரு குணச்சத்திர கதாபாத்திரம் வேணும் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. அந்த பட்டியல் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இவருடைய பெயர் அங்கு இடம்பெறக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் திரைப்பட குணச்சித்திர நடிகரான திரு ஜான் பிரிட்டோ அவர்களை தான் இன்றைய தினம் நாம சந்திக்கவிருக்கின்றோம். சிறப்பு விருந்தினரை தற்போது நாம் வரவேற்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க
1: சார்? வணக்கம் சார், நன்றி சார், நன்றி சார். முதல்ல கோடை பண்பலைக்கு நன்றி. கோடிக்கணக்கான கோடை பண்பலை வாசகர்களோட என்னோட குரல் பதிவு வந்து அங்கீகாரம் ஆகுதுங்கிறப்ப அதை விட ஒரு சிறந்த பெருமை இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், நன்றி சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. ஜான் பிரிட்டோ அவர்கள் திண்டுக்கல்ல எங்க சேர்ந்தவர், எப்படி இதனுடைய வாழ்க்கை, அவருடைய ஆரம்ப காலகட்டத்துல தொடக்க வாழ்க்கை இருந்தது?
1: சார், திண்டுக்கல் பாலகிருஷ்ணபுரம் மாசிலாமணிபுரம் பகுதி சார் நம்மளோடது. நமக்கு வந்து கிட்டத்தட்ட இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்றத படத்துல நம்ம ஏரியா வச்ச இந்த பங்கு ஆண்டனின்ற ஒருத்தர் ஹீரோ நடிச்சாரு. ரொம்ப கதாபாத்திரத்தோட ஒன்றி நடிச்சனால வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டோம் சார். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக சொற்பமான கேரக்டர்ல, அதாவது சைட்ல சைடு ஆக்டர்னு கூட சொல்லலாம், அட்மாஸ்பியர்னு சொல்லணும், அதான் கரெக்ட். சினிமாவை பொறுத்தவரை அட்மாஸ்பியர் தான் ஃபர்ஸ்ட். என்ன சார், அட்மாஸ்பியர் தானே நினைச்சு ஒரு வளரும் கலைஞன் வந்து அதை ஒதுக்குனாங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. உதாரணம் பாத்தீங்கன்னா நாட்டாமைங்கிற ஒரு படத்துல சார், வெறும் மிச்சர் சாப்பிடுற கேரக்டர் மட்டும்தான் ஒண்ணு வரும். அது வந்து கிட்டத்தட்ட பேசு பொருளாகி மீன்ஸ் மெட்டீரியல் ஆகி பயங்கரமான ஒரு ஆயிடுச்சு. அதாவது ஜஸ்ட் ஒரு அட்மாஸ்பியருக்கு தான் அவர் வந்து இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் வந்து அவர் கையில மிச்சரை கொடுத்தாங்க. அதை கொடுத்தது அது அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பேசு பொருள் ஆனதுனால சினிமாவில வந்து எந்த நேரத்துல எந்த கேரக்டர்ல எப்படி ஒருத்தர் முன்னேறுவாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு புரியாத புதிர் சார். அத ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து நான் சினிமா துறைக்குள்ள உள்ள நுழைஞ்சேன் சார்.
0: சரி சரி சரி, இதெல்லாம் உங்க சினிமா துறைக்குள்ள நுழைஞ்சதுக்கான வாய்ப்பு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன செஞ்சீங்க, எப்படி இந்த கலை மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது?
1: நல்ல கேள்வி சார். சார், எம்பிஏ எம்ஃபில் பண்ணிருக்கோம் சார்.
0: ஓ,
1: எம்பிஏ மார்க்கெட்டிங் எம்ஃபில் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கோம் சார். என்னதான் பண்ணாலும் இந்த சினிமா பைத்தியம்ங்கிறது வந்து சார் அது ஒரு கலை தாகம் தான் சொல்லணும். ஆனா இன்னும் கொஞ்சம் அதை பத்தி புரியாதவங்க வந்து அதை பைத்தியம் தான் சொல்லுவாங்க. ஆடின காலம் பாடின வாங்கி சும்மா இருக்காதுன்ன மாதிரி நம்ம எங்க போனாலுமே அதே நினைப்பாவே இருக்கும். அதனாலவே வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு கவர்மெண்ட் வேலையை வந்து விட்டுட்டு இப்ப வந்து வாய்ப்பு தர லெவலுக்கு முத்திக்கிச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு விடிவு பிறக்கும் சார். அது நம்பிக்கையிலதான் நாங்க கலை பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 50 படங்களுக்கு மேல கேரக்டர் கிரௌட் சைட் அண்ட் அட்மாஸ்பியர் நிறையவே பண்ணியாச்சு சார்.
0: சரிங்க,
1: ஒரு நல்ல கேரக்டருக்கும் கதாபாத்திரத்துக்காகவும் எங்கி தவிக்கிறோம். அது இந்த கோடை பண்பலை வாய்ஸ் மூலமா எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. சொல்லுங்க சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நம்பிக்கையோடு இந்த பயணத்தை நீங்க தொடங்கி இருக்கிறீங்க, தொடர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது அப்படின்னு நாங்களும் நம்புகின்றோம். தொடர்ந்து நம்ம பேசலாம். நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
6: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
7: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
9: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
8: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட
11: மதுரை. Call 8220782333.
12: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM வழங்குவோர் வசந்தன் கோ.
13: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 முதல் 18 வரை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
14: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டுக்கிறோம். இது கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட குணச்சித்திர நடிகரான திரு ஜான் பிரிட்டோ அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க சொன்னீங்க ஒரு அரசு வேலையை நான் வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. என்ன அரசு வேலை கிடைச்சது, ஏன் விட்டீங்க?
15: சார், அந்த அரசு வேலையை சொல்லாம வேணாமா நினைச்சோம், ஆனா இருந்தாலும் சொல்றேன். டாஸ்மாக்ல வந்து சேல்ஸ்மேனா இருந்தேன் சார். அது ஆல்ரெடி மனசு ஒன்றலைன்னா கூட ஏதோ ஒரு ஒரு அரசு வேலை முகத்துல இருந்தோம். அது இன்னும் சொல்ல போனா விருப்பம் இல்லாம தான் பார்த்தோம்னு வைங்களேன். அந்த வேலை வந்து ரெண்டு செகண்டரி வேலை போயிருச்சு. 2.5 போய் அதை விட்டுட்டு முழுமையா பயணத்தை தேடி அலைஞ்சோம். இன்னைக்கு வரையில எந்த ஆடிஷன் மதுரையிலையும் திண்டுக்கல்லையும் போட்டாங்கனாலும் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த முழு ஈடுபாட்டோட இன்னைக்கு இருக்கோம் சார். அதுதான் சார்.
14: சரி, ஒரு கேள்வி, இத நான் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, இருந்தாலும் கேட்க வேண்டிய ஒரு மனசுல எனக்கு எண்ணம் தோன்றதுனால நான் கேக்குறேன். இப்படி எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு அல்லது ஏதோ திண்டுக்கல்ல பிழைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய தொழில் வளம் நிறைய இருக்கு, செய்யலாம். பக்கத்துல மிகப்பெரிய மாநகரம் எல்லாம் கூட இருக்கு. இருந்த போதிலும் கூட அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க கலைத்துறை மீது இப்படி போறீங்க அப்படிங்கும் போது குடும்பத்தினர் ஏற்றுக்கிறது அல்லது பொருளாதாரம் சூழலை சமாளிக்கிறது எல்லாம் ரொம்ப கடினம். நீங்க இன்னும் சொல்றீங்க, இன்னும் நான் வாய்ப்பு தேடி அலைஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி இந்த சூழல் உங்களால மனசுக்கு அல்லது குடும்ப சூழலுக்கு எப்படி அமைகிறது?
15: மிகவும் அருமையான கேள்வி சார். அதாவது நம்ம திருவிளையாடல் படத்துல வந்து சிவாஜி சார் கேப்பாரு, நாயர் சார்ட்ட சேர்ந்தே இருப்பது வறுமையும் பிழமையும். அது மாதிரி வந்து இந்த சினிமா வந்து நேசிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்ததே வந்து ஃபியூச்சரே வந்து பிளைண்ட் ஆயிரும் சார். அதாவது எதிர்காலமே வந்து ஒரு புதிர் ஆயிரும் தான் சொல்லணும். அது சரியா தப்பான்னு தெரியாது. அதுல வந்து கெட்டழிஞ்சு போறது யாருன்னா தேவையில்லாத பழக்கங்களுக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்றவங்க சார், கண்டிப்பா கெட்டுருவாங்க சார். ஆனா முழு முயற்சியா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கவனத்தை ஒரு நேர்கோட்டுல கொண்டு போறவங்க யாரும் ஒரு 90% பேர் தோத்ததில்லை. தன்னோட தொழில் நேசிச்சு போனவங்க

0: அந்த நம்பிக்கையில தான் இருக்கும். ஆனா வந்து நீங்க இப்ப சொன்னது வந்து மிகவும் ஒரு உண்மையான வாக்கியம். சினிமான்ற ஒரு இதை நம்பி அது குடும்பத்தோட நேசக்கரம் கூட திட்டத்தட்ட மடங்குற நிலைமைக்கு தான் ஆயிரும். அதுதான் சார் உண்மையும் கூட. அதையும் மீறி நம்ம வந்து பெரிய இழப்புகளை சந்திக்கணும். ஆனா அதுலயும் ஒரு முழு ஈடுபாட்டோட இருந்தா அதுல சில காலங்களே ஜெயிச்சிடலாம். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ட்டு இங்க ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப நம்ம வந்து ஒரு குடும்பத்தோட அக்கறையில இந்த பக்கம் போய்கிட்டு இன்னும் சொல்ல போனா முழு முழுமையா டெடிக்கேஷன் அர்ப்பணிப்பு வேணும் சார்.
1: சரி,
0: அந்த அர்ப்பணிப்புங்கிறது ஒரு கலைஞனா எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது.
1: பயணிக்கக்கூடிய துறை தான் அது, வந்து எதுவும் அறுதிட்டு சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்டதுல இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல இந்த கலையை நீங்க பின்தொடர்ந்து போகணுமா? என்ன அப்படி என்ன உங்களுக்கு மனசுல அப்படி ஒரு பிடிப்பு
0: சார்? கலை வந்து சார் அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியாது சார். அது போதைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா போதைங்கிறதே ஒரு தீண்டத்தகாத வார்த்தைன்னு
1: வைங்களேன்
0: சார். அது ஒரு அது மனித உணர்ச்சிக்கு அப்பாற்பட்டது சார். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சார்,
1: சரி,
0: திரை உலகத்துல வந்து இன்னைக்கு வந்து நம்ம முகத்தை பார்த்தவொடனே அத்தனை கஷ்டமும் ஓடிடுது சார். அதான் சொன்ன மாதிரி சிலர் ஏன் இதை செய்யறோம்னே தெரியாம செய்வாங்க. அப்படித்தான் இன்னைக்கு எவ்வளவோ கலைஞர்கள் சினிமால இருக்க அத்தனை கலைஞர்களுமே ஏன் எதுக்குன்னே தெரியாமயே அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கோம். இதுல நிறைய பேரு பாலானவங்களும் இருக்காங்க. நீங்க சொல்றது உண்மைதான் சார். ஆனா பெரிய பெரிய வெற்றி அடைந்த கலைஞர்களே என்ன சொல்றாங்கன்னா இதை ஒரு இரண்டாம் பட்சமா எடுத்துக்கிட்டு நீங்க செயல்படுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு அது கூட தேவையில்லை. ஏன்னா திட்டத்தட்ட நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஊடகங்கள் வளர்ச்சினால ஒரு செல்போன்லயே ஒரு படம் எடுத்து மக்களுக்கு வந்து புரிய வைக்கிற அளவும் அதன் மூலமா அவார்டு வாங்குற அளவும் இருக்கனால இன்னைக்கு அதனால வர்ற இழப்புகள் கொஞ்சம் கம்மி சார். நம்ம இருக்க இடத்துக்கே வந்து நம்ம தேடுற வாய்ப்புகளை வந்து ஈஸியா கொண்டு வந்துடலாங்கிற ஒரு நிலைமை இருக்கனால முன்ன இருந்த பாதிப்பு இப்ப ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சார்.
1: சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு முதல் வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அந்த வாய்ப்பை நீங்க எப்படி தேடி போனீங்க? நீங்க கிரௌடு அல்ல அட்மாஸ்பியர் அப்படிங்கும் போது அந்த கலைஞர்களை நடத்தக்கூடிய முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இந்த ரெண்டையும் பத்தி சொல்லுங்களேன்.
0: அருமை அருமை சார். அருமை சார், அந்த முதல் வாய்ப்புங்கிறது வந்து பெரிய மருதன் ஒரு படம் சார், திண்டுக்கல்ல இருந்து எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1992 விஜயகாந்த் சாரை பாக்கணுங்கிற ஆர்வத்துலதான் நாங்க போனோம். அப்ப அங்க வந்து ஒரு திண்டுக்கல் புகழ் அங்கு விலாஸ் ஒரு அந்த மில்லுலதான் பெரிய பெரிய லெவல்ல வந்து செட்டு போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே என்ன நினைச்சாங்களோ தெரியல, கூப்பிட்டு வந்து முன்னாடி நின்னுங்க அப்படின்னாங்க. இப்ப அந்த தேட்டர்லாம் இல்ல, சோலைகால் தேட்டர். அந்த தேட்டர்ல பார்த்த உடனே ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஆச்சு சார். அப்படியே பயணத்துல வந்து நம்ம சுப்பிரமணிய புரம்ன சசிகுமார் சார் 2008 ஒரு படம் எடுத்தாரு. அதுல ஒரு பீரியட் பிலிம்னால அதுல ஒரு நம்ம கஞ்சா கருப்பண்ணனோட ஒரு குத்தாட்டம் போட்டு அந்த மதுரை குழுங்க குழுங்க பாட்டுல வந்து ஆடி இருப்போம். அப்படியே பயணம் தொடங்கினது. அப்படியே இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வெயிட்டான ரோல் கிடைச்சு சார். தன்னோட குழந்தைய தொலைச்சிட்டு தேர்ற
1: கதை,
0: சைல்டு அபியூஸ். இயக்குனர் எஸ் யூ அருண்குமார்ங்கிறவர் வந்து ஒரு வாய்ப்பு என்னை நம்பி கொடுத்தாரு சார். அதாவது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், மார்ச்வரி போலீஸ் டாக்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு மூணு கேரக்டர் கொடுத்தாரு சார். சரி, நல்லா செஞ்சிடலான்ற ஒரு தன்னம்பிக்கையில போனோம். திடீர்னு அங்க போனவனே வாய்ஸ் ஸ்டக் ஆயிக்குச்சு. என்ன பேசுறதுனே தெரியல. நம்ம படத்தை அந்த படத்தோட ப்ரொடியூசர் சித்தார்த்து, நடிகர் சித்தார்த்து, ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. அண்ணன் எங்க இப்படி ஒரு மண்ணை கொண்டு வந்து பெரிய கேரக்டர் முக்க சொன்னீங்கன்னா எப்படின்னோடனே அது என்னமோ தெரியல, அவருக்கு பிடிச்சிருந்துருக்கு போல நம்ம இயக்குனர் சாருக்கு. ஏன்னா அங்கே ஆடிஷன்ல நல்லா தானே பேசுனீங்க, இங்க வந்து ஏன் சொதப்புறீங்கன்னாரு. இல்ல சார், திடீர்னு வரமாட்டேங்குது சார். இன்னும் அது எல்லா கலைஞர்களுக்குமே வரதான் சார். கிட்டத்தட்ட எம்ஜிஆரே வந்து சதுரையில் முன்னாடி 2 அட்டம்ல வசனம் பேச தெரியாம வெளியே போனாருங்கிற சினிமா வரலாறு உண்டு. அப்படி வந்த உடனே அப்புறம் அந்த ப்ராம்ட்னு ஒன்னு சொல்லுவாங்க சார், அது சொல்ல சொல்ல பின்னாடியே வர்றது. இப்ப உள்ள சீரியல் நடைமுறைகள், அந்த நாடகங்கள், டிவி நடைமுறை, அது மாதிரி ப்ராம்ப்ட்ல தான் சொல்லி அந்த சீன் எடுத்தோம். எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த அப்ப வந்து நான் அப்படி திளறின உடனே ரொம்பவே சித்தார்த் சார் வந்து ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் அழகா கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிங்கன்னா அவ்வளவுதான்னாரு. அப்புறம் எஸ் யூ அருண்குமார் சார் வந்து நீங்க வந்து என்ன சார் அவர் சொன்னதை கோச்சுக்கிட்டீங்களாரு? இல்ல சார், அவர் ஒரு ஞானி சார், மோதிர கையால கொட்டு போடணுங்கிறது ஆசை. அவர் திட்டினதே நான் ஒரு அவார்டா எடுத்துக்கிறேன்றப்ப எஸ் யூ அருண்குமார் சார் சொன்னாரு, இல்ல நீங்க எந்த ஜென்மத்தில் நீங்க சினிமா விட்டு வெளியே போக மாட்டீங்க, இவ்வளவு பெரிய அவமானத்தையும் தாங்கக்கூடிய ஒரு வலிமை இருந்துச்சுன்னா ஒரு கலைஞன் தோற்க போவதில்லை அப்படின்னாரு. அவரோட அந்த ஆறுதலான வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப உத்வேகமா இருக்கு சார்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளவு சூழல் இருந்தாலும் இந்த கலையை விட்டு பின்வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறவங்களுடைய உறுதிப்பாடு தெரிகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்
2: வானத்து

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418 8741.
4: கோடை பண்ணலை 100.5 இன்று முற்பகல் 11 லேக் FM வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 முதல் 18 வரை. தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
4: கோடை பண்ணலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், RKG நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
6: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
7: 40 பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
6: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
4: கோடை பண்ணலை 100.5 இன்று முற்பகல் 11 லேக் FM வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 முதல் 18 வரை. தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
8: நியூஸ் ஆனர் அப்படிங்கிற iOS மற்றும் Android செயலி மூலமாக நீங்க கேட்டு இருக்கிறது கோடை பண்பலை. இன்று தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சியில திரைப்பட குணச்சித்திர நடிகரான திரு ஜான் பிரிட்டோ அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன் ஒரு ஒரு படம் முழுக்க முழு நீளமாக வரக்கூடியதற்கான வாய்ப்புகளை நீங்க தேடி அமையலையா அல்லது கிடைக்கலையா? என்ன இடர்பாடு இருக்கிறது? ஏன் இவ்வளவு ஆக சிறந்த ஒரு நடிகர் அடுத்த கட்டத்திற்கு போவதுல ஒரு சிக்கல் இருக்கிறது?
9: மிகவும் அருமையான கேள்வி சார். ஏன்னா எல்லா கலைஞர்களுக்குமே, அதாவது வாய்ப்பு தேடும் கலைஞர்களுக்கு தனக்குள்ள எழுகிற ஒரு மனதுக்குள்ள எழுகிற கேள்விய கோடை பண்பலை மூலமா ஐயா அவர்கள் கேட்டிருக்கீங்க. ரொம்ப அருமையான வார்த்தை. ஒரு படத்துக்கு வந்து டைலாக் மாடுலேஷன், ஸ்லாங், பாடி லாங்குவேஜ், ஸ்டெப்ஸ், லுக் பாயிண்ட் வெர்சன், ஃப்ரேம், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் கேமரா ஆங்கிள், இது அத்தனையுமே முக்கியம் சார். எல்லாமே, அதாவது ஸ்லாங்க கூட வந்து அந்த மொழி வட்டாரம் சொல்லுவாங்க, எல்லாமே ஆங்கில சொற்களா இருக்கும், நம்ம அதுல வந்து தவிர்ப்பாங்க. இருந்தாலும் இதுதான் வந்து சினிமா லாங்குவேஜ், சினிமா மொழினால நான் சொல்றேன். என்ன சார், அந்த எல்லாத்துலயும் நம்ம கவனம் செலுத்தினாலும் கூட சார், வாய்ப்புகள்ங்கிறது வந்து சினிமாங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் மாதிரிதான் சார். அப்படிதான் சார் சொல்லணும். சிறந்த ஒரு உதாரணம் சொன்னா, இன்னைக்கு வரையிலும் தேசிய விருது நடிகர் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருக்கு கிடைக்காததுங்கிறதே வந்து, அது மாதிரி சினிமா வந்து ஒரு புதிர் சார். யாருக்கு என்ன எப்ப எந்த நேரத்துல தரும்னே தெரியாது. பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் விழுந்திருக்காங்க, எதுவுமே தெரியாம அவங்கள கொண்டு போய் உச்சத்துல போய் நிப்பாட்டும் சார். அது வந்து ஒரு மேஜிக் சார்.
8: சரி, இந்த சூழல்ல இவ்வளவுக்கு பிறகும் உங்களுடைய மனதுல ஏதோ ஒரு பிடிமானம், ஒரு உத்வேகம்,

0: அல்லது உங்களை நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப முன்னாடி போகிறதுக்கான ஒரு உத்வேகம் படுத்திக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற மாதிரி, எந்த விஷயம் உங்களுக்கு அப்படி திரும்ப திரும்ப அது தருது?
1: அருமை அருமை அருமை சார். அதாவது சார், ஒருத்தர் வழியை புலப்படுத்தணும்னா, இப்ப ஒருத்தவங்க வந்து கெட்ட வார்த்தை ஒரு ஆபாச வார்த்தைகள்ல சொன்ன உடனே என்ன ஏண்டா சொல்ல வரேன்னு சொல்லி அடிக்க வர்றாங்கல்ல சார், அது அந்த ஒளிகள் மூலமா வந்து அந்த உடலை வந்து பதம் பாக்குது சார். அடிச்சா தான் வழின்றது இல்ல, அது வார்த்தைகளால போய் தொலைக்கிறது தான். அதே மாதிரிதான் அந்த ஊடகம், சினிமா ஊடகம்ங்கிறது, நான் அடிப்படையில வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் சார். பிரபல பத்திரிகை தினமலர்ல நிருபரா இருந்திருக்கோம் சார், விகடன்ல ஜோக்ஸ் ரைட்டர், தின தந்தியில அட்வர்டைஸ்மெண்ட், கோடை பண்பலையில அனௌன்சர் செலக்ஷன். என்ன சார் 2003 சார்ட்ட வந்தேன், வந்துட்டு தேனி உழவர் சந்தை நின்ற விலை நிலவரம் பாசத்தோம், கீழே வந்தோம் ஒரே புயல் ஆயிருச்சு. வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். என்ன சார், நான் ஒன்னும் ஐயா மகாசோமாஸ் கந்தமூர்த்தியாக்கு பயந்துகிட்டு நான் பேசாம வீட்டுல இருந்துட்டேன் சார். அது இன்னைக்கு எங்க யார்ட்டையுமே சொல்லல, இதுவரை வீட்டுக்கே தெரியாது.
0: என்ன சார், இல்ல இல்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு முன்னாடியே நீங்க வந்த ஒரு நபரை இப்ப திரைத்துறைக்கு வந்து நாங்க மறுபடியும் ஒரு நேர்காணல் பண்றோம் அப்படிங்கும் போது ஆச்சரியமா இருக்கிறது.
1: நீங்க ஆக்சுவலி இதை வந்து நான் சொல்றதாவே இல்ல சார், அந்த வந்துருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை ஒரு பெருமையான ஒரு வாய்ப்பா தான் நான் நினைக்கிறேன் சார். அது மாதிரி அந்த வழியை வந்து நம்ம கொண்டு வர்றது வந்து அந்த பிரஸ் மீடியாங்கிறது அழிஞ்சிருச்சு. நம்ம ரீடிங் ஹேபிட்ஸ்ல வந்து நம்ம தான் சார் லாஸ்ட் ஜெனரேஷன், கடைசி தலைமுறை. இனி அடுத்த தலைமுறை வந்து பேப்பர் படிக்கிற வழக்கம் எல்லாம் விட்டாச்சு, இப்ப சர்க்குலேஷன் பாதி குறைஞ்சிருச்சு சார். ஒன் தேர்டன் கூட சொல்லக்கூடாது, அஞ்சுல ஒரு பாகம் தான் இருக்குது. இதுவும் படிப்படியா கம்மி ஆயிரும். என்ன ஃபாண்டே தெரியல, எழுத்து ஃபாண்ட். நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா பாதி பேருக்கு எழுத்து ஃபாண்டே தெரியல, அவங்க எழுத்து ஃபாண்டதான் பெருசாக்கணும், ஆனா இன்னும் அதை ஏன் பண்ணாம இருக்காங்கிறது தெரியல. ஆக மொத்தத்துல பிரஸ் மீடியா அழிஞ்சிருச்சு, விஜுவல் மீடியாவுக்கு தான் போகணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்மளோட பயணத்தின் அடுத்த கட்டம் சினிமா துறைங்கிறது மாதிரி மனசுல ஒரு உத்வேகம் வந்து அதை வந்து தொடர்ந்துகிட்டே வந்துருச்சு சார். அவ்வளவுதான் சார், நமக்கு எழுத்துதான் சார் முக்கியம்.
0: சரிங்க. ஆனா இந்த நேர்காணல் முழுக்க ஒவ்வொரு பகுதியிலும் நான் ரொம்ப பிரமிப்பா வியந்து நினைக்கிறது, நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் சரி, எல்லா கேள்விகளுமே உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நீக்குமர நிறைந்திருக்கிறது எல்லா பதில்களும் அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியத்திலும் பேராச்சரியமாக ஒரு மனிதனுடைய உறுதிப்பாடு தருகிறது. நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: நம்ம பேசிட்டு இருக்கிறோம் சார். நீங்க கோடை பண்பலையில அறிவிப்பாளராக தேர்வானீங்க அப்படின்னு சொன்னீங்க. அறிவிப்பு நீங்க எப்படி பண்ணினீங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த அறிவிப்பு என்பது ஒரு சில நபர்களை பொறுத்து மாறும். நீங்க எப்படி ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினீங்க? அதாவது ஒரு சில விஷயங்கள் பேசி காட்டுங்களே, எங்களுக்கு ஆர்வமா இருக்கு.
1: ஐயா, இதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணுங்க. உங்களோட அந்த காந்த குரல்ங்கிறது வந்து ஐயா இலங்கை வானொலி நிலையம் அப்துல் ஹமீத் ஐயா மாதிரியே ரொம்ப நேசிக்கும்படியா இருக்குங்கய்யா. அது மாதிரி அந்த அவரை நம்ம முன்னோடியா எடுத்துட்டு நம்ம இங்க வந்தோம். ஐயா வந்து வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க ஒன்னு வாசிக்க சொன்னாங்க. ஆனா நமக்கு அந்த வாய்ஸ்ல வந்து அந்த பேஸ், இப்ப நீங்க இருக்கிற வாய்ஸ்ல வந்து சூப்பர் பேஸ், அழுமையான நளினம், எப்படி அந்த ஸ்லாங், இது ஒரு வரியில எல்லாம் சொல்ல முடியாது உங்க குரலை. நீங்க என்னைய பார்த்து பிரம்மச்சேன்னு சொல்றீங்க, நான் உங்க குரல்ல வந்து இவ்வளவு ஒரு காந்த சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அதுல அந்த சகான மேடம் எல்லாம் அந்த கொஞ்சி கொஞ்சி அந்த நேயர்கள்ட்ட எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தா, ஒரு காலத்துல வந்து இப்பதானே சார் எல்லாமே ஊடக வளர்ச்சி, 2000 முன்னாடி எல்லாம் இல்லல. அதனால ரொம்பவே அதுல நம்ம லைத் இருந்தோம். ஐயா வந்து அதான் சொன்ன மாதிரி தேனி உழவர் சந்தை நிலவரம் அப்படிங்கறத வந்து ஒரு லிஸ்ட கொடுத்து படிக்க சொன்னாங்க. அத வந்து நானு படிச்சேன். படிச்ச உடனே பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம உடம்புல சாக்கடிச்சு ஏர்த்துட்ட மாதிரி. சோ நானு தெரியாம அதுல களை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். இது சினிமா துறை வந்து ஏமாத்திரலாம். சினிமா துறைங்கிறது வந்து ஒரு கிரிக்கெட் மாதிரி சார். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒருத்தர் ஆடலைனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீங்க இப்ப பண்பலை, அதுவும் முக்கியமா கோடை பண்பலைங்கிறது வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி உங்கள்ட்ட பந்து வந்துச்சுன்னா நீங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும், அது துண்டா தெரிஞ்சிடும். அது மாதிரி அது மிகச்சிறந்த ஒரு, அது யாரையும் ஏமாற்ற முடியாத துறை. அதனால அது நமக்கு செட் ஆகாதுன்ட்டு அப்படியே பயந்துட்டு வந்துட்டேன் சார். அதான் சார் உண்மை. இப்பயும் வந்து ரொம்ப நான் நேசிக்கிறதுல கோடை பண்பலை ரொம்ப முதலிடம் சார்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது உங்களுடைய வார்த்தைகள். இப்போ சித்தா திரைப்படத்துக்கு அப்புறம் என்னென்ன திரைப்படங்கள்லாம் நீங்க நடிச்சீங்க
1: சார்? சித்தா திரைப்படத்துக்கு அப்புறம் ஆனந்தம் விளையாடும் வீடுன்றதுல சார் நந்தா பெரியசாமின்றவரு ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க சார். அது அதுல ஒரு பின் பார்க்கும் தரகர் வேடத்துக்கு வருவேன் சார். அதுலயும் டேக் ரொம்ப ஓவரா வாங்கி இன்னமும் கூட நம்ம வந்து இந்த முதிர்ச்சி அடையாம தான் இருக்கணும் தான் சொல்லணும் சார். அப்புறம் ஈஸ்வரன் படத்துல வந்து அந்த கெஸ்டா வருவேன் சார், கெஸ்ட் ரோல்ல வருவேன். அதாவது விருந்தாளிகள் உட்காந்து சாப்பிடுற மாதிரி நானும் பாலசரவணன் சார் சாப்பிடுவோம். அப்ப வந்து சுசீந்திரன் சார், இயக்குனர் சுசீந்திரன் சார் வந்து ஒரே கறி விருந்த படைச்சிட்டாரு. அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே வந்து கறி விருந்த வந்து நம்ம பாலசரவணன் தம்பி வந்து அல்ல இல்லையே எனக்கு வச்சுட்டாரு. அன்னே டேக் அண்ணா வேலை போக முடியாது. அடுத்த படம் சிவகார்த்திகேயன் படம் ஒரு படம் இருக்குது, அதுக்கு உடம்ப குறைக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த கறி எல்லாம் தூக்கி என்கிட்ட வச்சு அங்கவே ஒரு 4 kg 5 kg ஏறிட்டோம் சார். அது மாதிரி உண்மை சார், உண்மை சார். ஏன்னா சாப்பிட்டு அதான் 2-3 அந்த சாட் சார் திட்டத்தட்ட அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த வாடிப்பட்டி பக்கத்துல ரொம்பவே எடுத்தாங்க. அப்புறம் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி இன்னமேலும் வெப்சீரிஸ் எல்லாம் இங்க வந்துச்சுன்னா அந்த விலங்கு வலை இன்னும் நிறைய ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்ல சார். அதாவது இன்னும் அதாவது சினிமாங்கிறது எப்படின்னா சார், இந்த ஒரு படத்துல வருங்கால ஜனாதிபதி அண்ணன் முருகேசன் வாழ்கன்னு ஒருத்தர் சொல்லுவாரு, அவர் வந்து திட்டத்தட்ட வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிருவாரு.
0: சுந்தரபுருஷன்
1: மாதிரி ஒரு அடையாளம், சுந்தரபுருஷன் கரெக்ட் சார். அதுல வந்து வருங்கால ஜனாதிபதி அண்ணன் முருகேசன் வாழ்கன்னு ஒரு சவுண்ட் கொடுப்பாரு.
0: ஏய் குடுக்குற காசுக்கு மேல கூறான்டா,
1: மேல கூறான்டா கொய்யாலன்னு வாங்கலாம். அது அந்த ஒரு வாய்ப்பு சார், அவ்வளவுதான் சார். அவரு என்ன சொல்ல போனா அந்த முருகேசன் லெவலுக்கு இருந்தா கூட நம்ம அதுலயே சொல்லுவா இவன் ஒரு கூவல் திலகம்டான்னு நம்ம லிவிங்ஸ்டன் சார் வந்து டே இவன் கூவல் திலகம்டான்னு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா கூட கூவல் திலகம் முருகேசன் சொல்லி உள்ளுக்குள்ள வந்து ஒரு என்ட்ரா ஆகிறதுக்கு ஒரு நல்லா இருந்திருக்கலாம். ஆனா அவரு வந்து பாவம் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க தெரியல. இப்படி ஒரு சின்ன வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கோம். புரோட்டா சூரியல இருந்து நிறைய பேரு நிறைய படங்கள் நடிச்சிட்டோம் சார். கிட்டத்தட்ட திண்டுக்கலை சுற்றி உள்ள படங்கள்ல வந்து நம்ம அழைப்பு இருக்கும் கண்டிப்பா. அதுக்கு வந்து இங்க PRO திண்டுக்கல் அலெக்ஸ் சார்ங்கிறவரு ரொம்பவே நம்ம மேல நம்பிக்கை வச்சு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து நமக்கு தேவையான உதவிகள் செய்யறதுனால அவருக்கு இந்த கோடை பண்பலை மூலமா ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன் சார்.
0: சரிங்க, நல்லது. நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

கோடை 11.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி தான் நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினத்துல திரைப்பட குணச்சித்திர நடிகரான திரு ஜான் பிரிட்டோ அவர்களோடுதான்

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட குணச்சித்திர நடிகரான திரு ஜான் பிரிட்டோ அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இப்ப வரக்கூடிய திரைப்படங்கள் நீங்க நடித்து வரக்கூடிய வெளிவரக்கூடிய திரைப்படங்களாக ஏதேனும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றனவா, அல்லது என்ன மாதிரியான சூழலை நீங்க வாழ்க்கை பயணிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த கலைப்பயணத்தோடு?
3: சார், சேயன் படம் இப்போ வந்து மதுரையில வந்து நடந்துட்டு இருக்கு சார். கண்டினியூவா ஒரு 15 நாளைக்கு கால் சிக்கிட்டாங்க. ஆனா வந்து என்னோட ஒரே மகள் வந்து அவங்க நல்ல மார்க் எடுத்தனால அவங்கள சென்னைக்கு வந்து லயோலா காலேஜ்ல சேர்க்கணுன்ற மாதிரி இங்க ஒரு பெர்சனல் லைஃப்ல அப்படி தலையிறதுனால நிறைய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே முதல் கூறணும் தான் சார், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு கலையில ஈடுபடுறவங்க யாருமே ஜெயிக்க முடியாது சார். அதுலயே வந்து அவங்களோட ஒரு வழித்தடமே வந்து மாறிடும் சார். அதுதான் இப்ப என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. இனிமே தான் சார் அதுக்குரிய முழு முயற்சியை கொண்டு வந்து நல்லபடியா போகணும், அதுக்கு கோடை பண்பளவை ஆசீர்வாதம் கொடுக்கணும் சார்.
2: சரி, இப்ப இதற்கிடையில வந்து உங்களுடைய நடிப்பு திறனை மேம்படுத்திக்கிறதுக்கு பயிற்சிகளோ களப்பயிற்சிகளோ என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க
3: சார்? இந்த மறுமலர்ச்சியில ஒரு வசனம் சார், அதாவது என்ன நடிக்க போறீங்கிறதுல வந்து இப்ப இதுல நம்ம டைலாக் மாடலேஷன்ல சொல்லிடலாம் சார். என்னன்னா மறுமலர்ச்சியில வந்து கட்ட கடைசியில நம்ம மம்முட்டி வந்து அந்த அதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட் பேசுவாரு, பேசி கேட்டேன் சார். ஏன்னா ஒரு ஆடிஷன் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஒரு வளரும் கலைஞர்களுக்கு இந்த வார்த்தைகள் வந்து ஒரு உத்வேகமா இருக்கும் சார். சந்தையில பாம்புல இருந்து காப்பாத்தினால என்ன ஏதுன்னு தெரியாம கத்தி கூப்பாடு போட்டுட்டு அது உன்னோட தப்பு, இது அத்தனை ஊர்ல போய் சொல்லாதான் சத்திய வாங்கி உளறி போட்டானே டிரைவர் வேலு, அது அவன் தப்பு, அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு ராத்திரி எனக்கே தெரியாம கிளம்பி போய் ஊரை சுருவாடு ஆக்கிட்டு வந்துட்டே பாரு, அது உங்க எல்லாரோட தப்பு, தப்பா அவன் பண்ணிருக்க, அவ பண்ணிருக்க, நீ பண்ணிருக்க, ஏன் உங்க எல்லாரும் பண்ணிருக்காங்க, நான் என்னையா தப்பு பண்ணேன், தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு தண்டனை மட்டும் எனக்கு கொடுத்தா என்னையா நியாயம், எடா அருவால உன் வெறி ரத்தத்தால தான் அடங்கும்னா அந்த ரத்தம் என்னோடதான் இருக்கட்டும், ஆனா ஒண்ணு பன்முறையால் அந்த மண்ணில் சிந்திர கடைசி சுற்று ரத்தம் என்னோடதான் மட்டும்தான் இருக்கணும், அதுதான் என் கடைசி ஆசை. அவங்க நம்ம ரெடி பண்ணதையும் சொல்லலாம், அவங்க பார்த்து அந்த கேரக்டர் கொடுக்கறதையும் நம்ம பார்த்து அந்த டைலாக் மாடலேஷன் முக்கியவாசி இந்த பாடி லாங்குவேஜ் தான் சார் முக்கியம்.

0: வார்த்தைகளுக்கு இடையிலயும் நம்ம பாடி லாங்குவேஜ் முக்கியம், எங்க பாக்கணும் எப்படின்றது எனக்குள்ளே நானே தயார்படுத்தி வச்சுக்கிட்டேன் சார்.
1: அருமை சார், சார் ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படியே அந்த காட்சி அப்படியே பார்த்தது போல இருக்கு. நான் சிறு வயதுல பார்த்த திரைப்படம் இப்பொழுது அப்படியே ஏ ஆமல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் மக்கள் கூட நின்று அவர் பேசும்போது அப்படி அந்த துணி அப்படியே அந்த குரல்ல தெரிகிறது. ரொம்ப அற்புதம்.
0: எல்லாம் நீங்க இருந்து வெளிக்கொண்டு வர்றதுதான் சார். இங்க எந்த கலைஞனுக்குமே எல்லா திறமையுமே எல்லாருமே இருக்கு சார். அதை வெளிக்கொண்டு வர்றதுலயும் உங்களோட வார்த்தைகளும் இது கொஞ்சம் ரொம்ப உத்வேகம் அளிக்குது சார்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. அற்புதமான ஒரு கலைஞனோடு இன்றைய கலைப்பயணம் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இது கோடை பண்பு 100.5 இலிருந்து கலைப்பயணம்.
2: உறவுகள் வேண்டும்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: கொடைக்கானல் பண்புல 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட குணச்சித்திர நடிகரான திண்டுக்கல்லை சேர்ந்த ஜான் பிரிட்டோ அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இப்போ ஒரு ஒரு சூழல் சார்.
5: சரி சார்.
4: என்ன அப்படின்னா, நண்பர்கள் எல்லாருமே உங்களை ஏமாத்திட்டாங்க.
5: சரி சார்.
4: உங்களுடைய வாழ்க்கையில பெரும் நம்பிக்கையா இருந்தது நண்பர்கள் தான், அந்த நண்பர்கள் எல்லாம் ஏமாத்திட்டாங்க. இந்த தருணத்துல நான் உன் நண்பன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வர்றாரு, அவர் மேலையும் ஒரு விரக்தி, ஏன்னா நம்ம பயமாக இருக்கிறது. இந்த சூழல்ல ஜான் பிரிட்டோ அவர்கள் தன்னுடைய வசனத்தை தொடங்க ஆரம்பிக்கிறார்.
5: நீங்க சொல்ற அந்த காட்சி வந்து சுந்தரபாண்டியன்ல வந்து கிளைமேக்ஸ் சீன்ல வந்து சசிகுமார் வந்து அடிச்சு போட்டிருப்பாங்க, குத்தனது நண்பனா இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது, அதாண்ட உண்மையான நட்புன்னு.
4: என்ன காட்சி சூழல்னா, நண்பர்கள் நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க, நண்பர்கள் எல்லாரும் உங்களை ஏமாத்திட்டாங்க, திரும்ப நட்பு அப்படிங்கிற வார்த்தை கேட்டாலே உங்களுக்கு நம்புறதுக்கு பயமாக இருக்கிறது.
5: நட்புன்னு
4: யாரு சொல்லிட்டு கிட்ட வந்தாலும் நம்ப மாட்டீங்க, ஒரு மனநிலைக்கு ஆட்பட்டுட்டீங்க. இப்ப நான் வந்து நண்பா எப்படி இருக்கு அப்படின்னு

0: கிட்ட வந்து பேசுறேன், நீங்க என்னை சந்தேக கண்ணோட்டத்தில பாக்குறீங்க.
1: ரைட் சார், ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். ஓகே சார், நான் சொல்லிடலாம் சார். டேய், கையில இருக்க 10 ரூபாய் கேட்டா கொடுக்குறேன், 100 ரூபாய் கேட்டாலும் கொடுத்தேன், 1000 ரூபாய் கேட்டாலும் கொடுத்தேன். ஆனா நட்புங்கிற முறையில கூட வந்தா வேணண்டா சாமி. நான் நேத்தா எப்பயுமே சாமியை பார்த்து கும்பிடுவேன். நேத்தா நம்ம இயேசுநாதரை பார்த்து கும்பிட்டப்ப சொன்னாரு, டே நண்பனை மட்டும் நம்பிடாதரா, அவனாலதான்டா நான் சிலுவையிலேயே அறையப்பட்டிருக்கேன்ற மாதிரியே அவர் என்கிட்ட சொன்னாரு. அதனால இனிமே வந்து நட்புங்கிறதே எனக்கு வேணாம்டா, இருக்கவரை நான் தனியாவே இருந்துட்டு போயிடுறேன், ஆள விடுங்கடா சாமி. ஏன்னா நம்பிக்கையா கதவை திறந்து விட்டீங்கன்னு வச்சுக்க, எல்லா பாதிப்பும் நமக்கு தான்டா சார். அதுல கொஞ்சம் இன்னும் செம்மை இல்லாம இருக்குது, அதுக்கு எனக்கு கொஞ்சம் உரிய டைம் கொடுத்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா பார்த்து இன்னும் கொஞ்சம் வசனங்களை கொஞ்சம் மெய்வியோட இன்னும் கொஞ்சம் கூறிய முறையில திட்டிடலாம் சார்.
0: சரி,
1: அது சார் இந்த மாதிரி ஒரு நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து ஒரு நிகழ்ச்சி கோடை பண்புலையில வழங்குறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சார். அந்த வாய்ஸ் மாடுலேஷன்ல திரும்ப ரீரெக்கார்டிங் பண்ணி சொல்ல சொல்லுவாங்கல்ல சார் மேடம், அதெல்லாம் வந்து பெரும்பாலான மக்களால விரும்பி பாராட்டப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி சார். ரொம்ப திடீர்னு இந்த நம்ம சம்சாரம் மின்சாரத்துல இருந்து ஒரு வலிகரை போட்டு நீங்க எல்லாம் கரெக்டா ஒப்புச்சிருவீங்க, அது என்னன்னே தெரியாது. காதுகள் ரெண்டு திறந்து இருக்குது, வாய் ஒன்னே ஒண்ணுதான், அதுக்கு மூடி போட்டிருக்குது, நிறைய கேட்கலாம், அளந்து பேசணும்னு சொல்லி நம்ம கோடை பண்பலைய நாள் ஃபுல்லா வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் சார் அது மாதிரி இன்பங்கள் எதுவுமே கிடையாது சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய அற்புதமான இந்த வார்த்தைகளுக்கு உரியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்னு நினைக்கும் போது பெரும் மகிழ்வுக்குரிய தருணமாகத்தான் இத்தருணம் அமைந்திருக்கிறது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம்.

0: வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நேயரோட கேள்வி. டாக்டர், எனக்கு பிசி ஓடி இருக்கு, எனக்கு பேபி வருமா அப்படின்னு பயமா இருக்கு. எனக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆகுது, இன்னும் மேரேஜ் பண்ணல. இந்த டயத்துல எனக்கான பிசி ஓடி இருக்கிறதுனால பயங்கர பயமா இருக்கு. கன்னியா எனக்கப்புறம் குழந்தை வரலன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோமே அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 100% கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ப்ரொவைடட் ஒரு ப்ராப்பரான கேர். பிசிஓடி அப்படிங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசீஸ். நீங்கள் வந்து வெறுமனை மாத்திரை மெடிசின் பீரியட்ஸ் வர்றது மட்டும் யோசிக்காமல் உங்கள் பாடியவே நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு அலாரம் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். இதை வச்சு நீங்கள் உங்கள் பாடியை ப்ராப்பரான டயட், வெயிட் இதெல்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா லைஃப் லாங்காக உங்கள் பாடியும் நல்லாயிருக்கும், கன்செப்ஷனும் ஈஸியாக இருக்கும். இதில் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும், ஒரு வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அது உங்கள் எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், அதனால உங்கள் எக்கோட தரம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அதனால் கன்செப்ஷன் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, சில சமயம் சில பேருக்கு இதெல்லாம் தாண்டியுமே கன்செப்ஷன் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா கரு முட்டைகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டான ஓவுலேஷன் இண்டக்ஷன் அந்த மாதிரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான், ரொம்ப ரேரான பீப்புளுக்கு தான் ஐயுஐ ஐவிஎஃப் அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் தேவைப்படும். உங்கள் பீரியட்ஸ் உங்கள் கூட ஹைடன்சீக் விளையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன், விட்டு விட்டு வருது, ப்ராப்பராக வரல அப்படின்னா இது நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே ஒன்று நினச்சிக்காம உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மேரேஜுக்கு முன்னாடியே அதை பர்ஃபெக்டாக சரி பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துறது நல்ல விஷயம். நிறைய சமயம் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அந்த டயத்தில் விட்டுருவாங்க. மேரேஜ் பண்ணக்கப்புறம் இரதகுல சைக்கிள் அப்படிங்கும்போது அப்போ தான் டாக்டரையும் பார்க்க வருவாங்க, அப்போவே கல்யாணம் 1 வருஷம் ஆகும். அந்த டயத்தில் நம்ம நீர் கட்டி அப்படின்னு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அந்த ஹஸ்பண்ட் சைடில் இருக்க ஃபேமிலி சைடில் இது பெரிய கட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அதனால் ஃபேமிலியில் பெரிய இஷ்யூஸ்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இதை இவ்வளோ பெரிய விஷயமாக கொண்டு வரணும், நமக்கு தான் பீரியட்ஸ் மாதம் மாதம் வரமாட்டேங்குது, இரதகுல சைக்கிளாக இருக்குது அப்படிங்கும்போது முன்னாடியே நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கல்யாணம் பண்ணக்கப்புறம் சீக்கிரமாகவே கன்செப்ஷன் ஆகிடலாம், ப்ராப்ளமே இருக்காது. அதுவும் ஒரு பர்டிகுலர் பிசிஓடி பிளானை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே என்ன பண்ணுவோம்னா ஒரு டயட் அட்வைஸ் கொடுப்போம், ஒரு ஸ்கேன் ப்ராப்பராக செக் பண்ணுவோம், ஒரு ஓவுலேஷன் மானிட்டரிங் பண்ணுவோம், ஒரு பர்ஃபெக்டான கவுன்சிலிங் செட் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்டிலிட்டிங்கிறது சிம்பிளான இஷ்யூவாக தான் இருக்கும். அதே சமயம் உங்கள் பிசிஓடி ரோலர் கோஸ்டர் ரைடை ஈஸியாக உங்களால் மேக் பண்ண முடியும், அதனால் உங்கள் ஃபர்டிலிட்டி ரைடு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவே இருக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்குமான சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
2: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
7: கொடைக்கானல் பண்புல 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட குணச்சித்திர நடிகரான திண்டுக்கல்லை சேர்ந்த ஜான் பிரிட்டோ அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம்.
8: சார், கலைஞர்கள் வந்து தோக்கலாம் சார், ஆனா கலை தோற்காது சார். என்னைக்குமே வந்து கலை வந்து கம்பளம் விரிக்கும், ஆனா அது எப்ப விரிக்கும்ங்கிறது வந்து அது ரொம்ப புரியாத புத்துட்டு சார். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க சார். ஆனா என்னைக்கு நாள் இதுல நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு வந்தவங்க தான் இன்னைக்கு திரை வெள்ளித்திரையில வந்து சாதனை பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அர்ப்பணிப்புங்கிறது ரொம்ப முக்கியம்.

0: அந்த அர்ப்பணிப்பு இல்லாம நம்ம சுத்தி உள்ளதையும் உலகத்தையும் குறை சொல்லி எந்த பலனும் இல்ல. முயல்வோம், முயன்றால் வெற்றி நிச்சயம். இதுதான் சார் நம்ம நேயர்களுக்கு ஒரு வளரும் கலைஞனா என்னாலான ஒரு அறிவுரை ஆலோசனையா கூட சொல்லலாம் சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. அற்புதமான ஒரு கலைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மிக முக்கியமாக நம்பிக்கையோடு உறுதிப்பாடோடு அதில் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையும் வளர்தலும் நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான ஒரு சிகரத்தில் போய் நிற்கும். அந்த சிகரத்தில் நிற்கக்கூடிய உங்களை இந்த உலகமே கைதட்டி வாழ்த்தும். அப்படி ஒரு தருணம் உங்கள் வாழ்வில் நடைபெறட்டும் அப்படிங்கிற நல்வாழ்த்துகளோடு இது கோடை பன்மலை 100.5 கலைப்பயணமும் நண்பர்களும் நேயர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருப்போம் ஒவ்வொரு கணப்பொழுதிலும்.
0: நன்றி சார், நன்றி சார். இந்த ஒரு வாய்ப்பு என்னோட வாழ்க்கையில கிடைச்ச பொன்னான பாக்கியம் சார். நன்றி சார்.
1: நன்றி உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு. நேர்களே, கோடை பன்மலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினத்தில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த திரைப்பட குணச்சித்திர நடிகரான திரு ஜான் பிரிட்டோ அவர்களோடுதான் நாம சந்திச்சோம். வாழ்க்கையில் எல்லா கலைஞர்களும் இயங்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதாங்க, எவ்வளவு பணம் சம்பாதிச்சோம், எவ்வளவு பேர் புகழ் சம்பாதிச்சோம் அப்படிங்கெல்லாம் இரண்டாம் தரம் பட்சம். ஆனால் நல்ல கலைஞனை இந்த உலகம் கைதட்டுகிறதா, பாராட்டுகிறதா, இங்கு உச்சி முகர்ந்து ஏதேனும் ஒரு வார்த்தை உதிர்க்கிறதா என்பதுதான் ஆகச்சிறந்த ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய வெகுமதியாக கருதுகிறான். உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஏதேனும் ஒரு கலைஞனை கண்டால் அவருக்கு நிச்சயம் ஒரு கணம் வாழ்த்து சொல்லிவிட்டு போங்கள். நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன் மோகன். நன்றி, வணக்கம் நேர்களே.

நாம இதுவரை கேட்டு ரசித்தது கலைப்பயணம். இனி நம் கோடை பண்பலை 100.5 தொடர்வது லேக் எஃப்எம். நிகழ்ச்சி வரும் முன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்த உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரலாவையும் சந்தித்து பேசவுள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிடவுள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 2000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 1257 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க லேக் FM. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: வணக்கம் நேர்களே.
1: கொடைக்கானல் 63வது மலர் கண்காட்சி இன்னைக்கு ஆரம்பமாகுதுங்க. நம்ம கொடைக்கானல் சொல்லவே வேணாம், இயற்கை அழகுக்கு பஞ்சமே இல்லை. மலைகள், மரங்கள், பூக்கள், தேஞ்சல் இப்படி சொல்லிக்கிட்டு

0: வெளியே போகலாம். கொடைக்கானலை காண வரக்கூடிய சுற்றுலா சந்தங்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி லேக் எஃப்எம். சந்திக்க காத்திருக்கிறார்கள் பெனாசிர் யோகானந்த், மீனா, உமா.
1: வணக்கம் நேர்களே, இது கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். வழக்கம் போலவே முற்பகல் 11 மணி அப்படின்னாலே நம்ம கோடை பண்பலை 100.5 வழக்கமா வர்ற நிகழ்ச்சி தான். அப்படின்னாலும் இன்னைக்கு மிக சிறப்பா, மிக கோலாகலமா, மிக பிரம்மாண்டமா பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில 63வது மலர் கண்காட்சி தொடங்கி இருக்குங்க. இன்றிலிருந்து தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க. ரொம்ப அழகா நிறைய அங்காடிகள் அமைச்சிருக்காங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? பிரையன் பூங்கா நுழைவாயில இருந்து வந்தீங்கன்னா காந்தியடிகள் சிலை இருக்கும். உள்ள வந்தீங்கன்னா நீண்ட புல்வெளி இருக்குங்க. அந்த புல்வெளியில பாத்தீங்கன்னா நிறைய மலர்களாலே அலங்கரிச்ச தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், அப்புறம்

0: மணி அப்படின்னாலே நம்ம கோடை பண்பலை 100.5 வழக்கமா வர்ற நிகழ்ச்சி தான் அப்படின்னாலும், இன்னைக்கு மிக சிறப்பா, மிக கோலாகலமா, மிக பிரம்மாண்டமா பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில 63வது மலர் கண்காட்சி தொடங்கி இருக்குங்க. இன்றிலிருந்து தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க. ரொம்ப அழகா நிறைய அங்காடிகள் அமைச்சிருக்காங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? பிரையன் பூங்கா நுழைவாயில இருந்து வந்தீங்கன்னா காந்தியடிகள் சிலை இருக்கும், உள்ள வந்தீங்கன்னா நீண்ட புல்வெளி இருக்குங்க. அந்த புல்வெளியில பாத்தீங்கன்னா நிறைய மலர்களாலே அலங்கரிச்ச தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், அப்புறம் பாம்பன் பாலம், திண்டுக்கல் பூட்டு, அப்புறம் காளையை அடக்குற மாதிரி ஒரு காளையர் கூட இருக்காங்க பாத்தீங்கன்னா. இதெல்லாம் இந்த அழகெல்லாம் நீங்க ரசிக்கணும்னா கண்டிப்பா கொடைக்கானல் வரணும். கொடைக்கானல் வந்தா மட்டும் போதாதுங்க, நீங்க வந்து பிரையன் பூங்கா வரணும். 63வது மலர் கண்காட்சி மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு செய்தியும், இங்க நிறைய கடைகள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா. முதல் முறையா நம்ம கோடை பண்பலை சார்புல இங்க வந்து ஒரு அங்காடி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்றத நம்ம நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள் சொல்லுவாங்க.
1: வானொலிக்கு வயது 90, கொடை பண்பலை 100.5 நேயர்களுக்கு 63வது மலர் கண்காட்சியினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பிரையன் பார்க்ல நம்மளுடைய பனசர் யோகானந்த் சொன்ன மாதிரி தினமுமே 11 மணிக்கு நம்ம நேயர்களை சந்திச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, 63வது மலர் கண்காட்சி துவக்க விழால இருக்கிறோம். நம்ம முதன்முறையா ஒரு ஸ்டால் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, வானொலிக்கு அகவை 90 வருட கொண்டாட்டத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம வானொலியினுடைய சேவைங்கிறது இந்தியால எந்த அளவுக்கு வந்து இருந்தது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக ஒரு பிளக்ஸ் வச்சிருக்கோம். அதே மாதிரி கோடை பண்பலை 24 மாவட்டங்களை சுற்றி வருது, நேயர்களோட இணைந்து இருக்குது அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவும் வச்சிருக்கிறோம். நிறைய மக்களை சென்றடைந்திருக்கக்கூடிய இந்த வானொலி புகைப்பட கண்காட்சி போல நம்ம வச்சிருக்கிறோம். அதை விட ரொம்ப முக்கியமா ஒண்ணு நம்ம வச்சிருக்கிறோம், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருக்கிறோம். என்ன வச்சிருக்கிறோம்?
0: செல்ஃபி ஸ்டாண்ட். நீங்களும் அறிவிப்பாளர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையத்துக்குள்ள உட்கார்ற மாதிரி நீங்க வந்து அப்படியே பின்னாடி உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி போட்டோ எடுத்தா நிலையத்துல இருந்து போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கு மேம். செல்ஃபி ஸ்டாண்ட் வச்சிருக்கோம்,
1: ஒரு அழகான ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் இல்லையா. அந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா வர்ணிச்சுட்டாங்க. இப்ப மலர் கண்காட்சிக்கு வரவங்க கோடை பண்பலையை பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கமோ, ஸ்டுடியோக்குள்ள நம்ம உட்கார முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கமோ இருந்தது அப்படின்னாக்க, அந்த செல்ஃபி ஸ்டாண்ட் முன்னாடி உட்கார்ந்து ரொம்ப அழகா புகைப்படம் எடுத்துக்கலாம். தொடர்ந்து இங்க நிறைய ஸ்டால் போட்டிருக்கிறாங்க இல்லையா, அலுவலர்கள் அனைவருமே இங்க ஒன்று கூடி இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சந்திச்சிடலாமா?
0: கண்டிப்பா மேம். கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி சார்பா வந்து ஒரு அங்காடி அமைச்சிருக்காங்க. சாரை பத்தி சொல்ல வேண்டியது இல்ல. வணக்கம் சார், உங்க பேரை சொல்லி அறிமுகம் செஞ்சுக்கோங்க.
2: வணக்கம், நான் கிறிஸ்டின் கார்த்திக், முனைவர் கிறிஸ்டின் கார்த்திக், அப்சர்வேட்டரியில விஞ்ஞானியா ஒர்க் பண்றேன்.
0: அடிக்கடி வந்து நம்ம பண்பலையில பேசுறவர், அதனால நம்ம நேயர்களுக்கு பரிச்சயமானவர். சார் சொல்லுங்க சார், நீங்க வந்து அங்காடி அமைச்சிருக்கீங்க, எதுக்காக சொல்லுங்க?
2: அதான், இது வந்து மக்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். அடிக்கடி எல்லாரும் அப்சர்வேட்டருக்கு வரணுன்ற போது கஷ்டப்பட்டீங்கன்னா அழகா பிரையன் பார்க்ல நாங்க வச்சிருக்கோம். இங்க டெலிஸ்கோப்பும் இருக்கு, சூரியனை பார்க்கணும்னா நாங்க ஃபில்டர் வச்சு அது பொதுமக்களுக்கு பார்க்கும்படியா ஈஸியா அங்க வச்சிருக்கோம். அதே போல உங்களுக்கு ஸ்பேஸ் சம்மந்தமான எதுவும் குவரியோ கொஸ்டின் அண்ட் ஆன்சரோ நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. கரியர் கைடன்ஸ் எதுனாலும் கொடுக்கறதுக்கு இங்க இருக்கு, நாங்க ப்ரௌசர் வச்சிருக்கோம். ஸோ அனைவரும் வந்து,
0: பொதுவா வந்து கொடைக்கானல்ல வந்து சூரியன் வராது, ஆனா இன்னைக்கு வந்து சூரியனை பாக்குறதுக்காகவே வந்து ஒரு தொலைநோக்கி அப்படிங்களா, தொலைநோக்கி வச்சிருக்காங்க. சூரியன் ரொம்ப பிரகாசமாகவே தெரியுது, நீங்க இந்த தொலைநோக்கி வழியா வந்து சூரியனை ரொம்ப பக்கத்துல பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வாங்க, உங்க அங்காடியோட எண் சொல்லிருங்க, நம்ம நேயர்கள்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்.
2: அதான் உங்க கோடை பண்பலைக்கு பக்கத்துல 26வது
0: அங்காடிங்க நம்ம கோடை பண்பலைக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்கு 63வது மலர் கண்காட்சி. இப்போ ஆரம்பிக்கலாமா பாட்டோட?

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
6: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
7: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
8: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
10: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்ட

0: பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
1: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 லேக் FM. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
5: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
6: வணக்கம் மக்களே, உங்களுக்கு இது கோடி பந்தலை 100.5 லேக் FM 63rd மலர் கண்காட்சி. கொடைக்கானல்ல பிரையன் பூங்கால மிக பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்குங்க. இங்க நிறைய அங்காடிகள் அமைச்சிருக்காங்க. அது ஒவ்வொரு அங்காடியா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்காணிச்சுட்டு வர்றாங்க, இப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்துட்டு வர்றாங்க. இங்க நிறைய மலர் படுகைகள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, பாம்பன் பாலம், திண்டுக்கல் பூட்டு, தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்ற மாதிரி நிறைய மலர் படுகைகள் அமைச்சிருக்காங்க. இந்த அழக நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா கொடைக்கானல் வரணும், பிரையன் பூங்காவுக்கு வரணுங்க. 63rd மலர் கண்காட்சி இப்பதான் நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. நம்ம சுற்றுலா பயணிகள் எல்லாம் வர துவங்கி இருக்கார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்களா அமீனாக்கா?
7: ஆமா, மக்கள் கூட்டம் நிறைய இருக்கு. சில மாதிரி சார் வந்திருக்காங்க, அந்த டெலிஸ்கோப் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இப்ப நம்ம கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்கு
6: நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டால்ல வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க. நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம், நம்மளோட கோடை பண்பலையினுடைய ஸ்டாலை பார்க்க வர போறாங்க. அப்படிங்கறதுல நிறைய நேயர்கள் வந்து சுற்றி இருக்காங்க, அவங்களையும் சந்திக்கிற விதமா இப்போ. வணக்கம் சார். வணக்கம்.
8: வணக்கம்.
6: நீங்க வந்து பார்க்கோட ஹெச்ஓ சொல்லுங்க. இப்ப என்ன, நம்ம ரொம்ப அழகான பாடல் கொடுக்கணும், நிறைய வந்து காவல்துறையில இருந்து பங்களிப்பு கொடுத்திருக்காங்க, நிறைய சுற்றுலா பயணிகள், மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு அப்படின்றத பாத்துட்டு இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நம்ம கோடை பண்பலை 100.5 அங்காடிய அதற்காக ஒரு ஃபிளக்ஸ் வச்சிருக்கிறோம் நம்ம. அது இல்லாம அன்றும் இன்றும் 25 வருடங்களை கடந்து இருக்கக்கூடிய கோடை பண்பலையினுடைய ஃபிளக்ஸையும் வச்சிருக்கிறோம். நம்ம ஸ்டுடியோல வந்து பார்க்க முடியாத நேயர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்காக ஒரு ஸ்டுடியோ ஸ்டாண்ட் ஒன்று வச்சிருக்கிறோம், ஃபிளக்ஸ் ஒன்று வச்சிருக்கிறோம். இந்த 63rd மலர் கண்காட்சிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவீங்க கோடை பண்பலை 100.5 வழியா.
8: அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு 63rd மலர் கண்காட்சி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இன்று ஆரம்பித்துள்ளது. நிறைய விஷயங்கள், புதிய விஷயங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஃப்ளவர்ஸ்க்கு மேல இது பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் தெரிந்து கொள்ளும் வகையில சிற்பங்களும், அது காய்கறிகள் மற்றும் பழங்களான சிற்பங்கள், மலர் சிற்பங்கள் வந்து நிறைய செஞ்சிருக்காங்க. கூடவே திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்களை தெரிந்து கொள்வதற்காக புதிய முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா சுற்றுலா பயணிகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு 2 கூடுதலா கொடுத்திருக்கோம் சுற்றுலா பயணியுடைய வேண்டுகோளை ஏற்று. சோ 12 நடக்குது இன்னிலிருந்து 31st வரைக்கும். சோ சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் இதை வந்து பெருந்திரளாக வந்து கண்டுகளிக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
6: நேற்று வரைக்கும் மழை இருந்தது சார், நீங்க இங்க வந்த உடனே மழையும் விட்டுருச்சு.
8: உண்மையாலுமே கொடைக்கானல் வந்து ஒரு நல்ல ஒரு இதமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. சோ மழை இல்லாதது நமக்கு ஒரு கூடுதலான ஒரு மகிழ்ச்சியான விஷயம். சோ கண்டிப்பா சுற்றுலா பயணிகள் நம்ம கொடைக்கானலுக்கு வருகை புரிந்து குடும்பத்தோடு அவங்களுடைய நேரத்தை வந்து செலவிடுவாங்க அப்படிங்கிற நம்புறோம். கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்.
6: நன்றி சார. நன்றி. நம்மளோட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு வாழ்த்துக்களையும் கூறியதோடு மக்கள் அனைவரையுமே இந்த மலர் கண்காட்சிக்கு வரவேற்றிருக்காங்க இல்லையா பனசு?
7: ஆமா,
6: தொடர்ந்து வந்து 12 நாட்கள் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: மூன்றாவது மலர் கண்காட்சி இன்றிலிருந்து தொடங்கி வருகிற 31ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குங்க. நிறைய சுற்றுலா பயணிகள் வரலாம்.
1: சொல்றீங்க,
0: நான் இப்ப ஒரு பாடலை கேட்கலாம்
1: அப்படின்னு சொல்றீங்க. ஆமா,
0: ரொம்ப பேசிட்டோம், அதனால வந்து பாடல் கேட்கலாம்.

0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ்.

0: இணைந்துடன் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை ரூபாய் 499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்துச் செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
5: இப்பவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
4: மே 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
5: கால் 8220782333.
6: கோடை பந்தலை 100.5. இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
7: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
8: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
7: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
9: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
10: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
9: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: இதுவரை ரசித்தம் கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: இது லேக் எஃப்எம் பாடலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் சரவணன் அவர்களை சந்தித்தது நம்ம லேக் எஃப்எம் நிகழ்ச்சி. அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இப்போ நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. அங்காடி அங்காடின்னு சொல்லாதீங்கன்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லி அரங்குன்னு சொல்லுங்க நல்ல தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால உங்களுக்கு சொல்லிடலாம்.
1: இப்போ நம்ம அரங்குக்கு முன்னாடியும் ஒரு இது வச்சிருக்கோம் இல்லையா ஃபிளெக்ஸ். அது முன்னாடி ஒவ்வொருத்தரும் அந்த சேர் முன்னாடி உட்காந்து உட்காந்து புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. சிலர் வந்து இதுக்கு எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, எதுவும் கேட்டுருவாங்களோ.

0: பாருங்க, உங்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு வேணும். எல்லாரும் மகிழ்ச்சியா வந்து உட்கார்ந்து புகைப்படம் எடுத்துக்கலாம். நம்ம இளம் அறிவிப்பாளர் ஹரி இருக்காரு. வணக்கம் ஹரி, எப்படி இருக்கு? நம்ம பிரையன் பூங்கா கோலாகலமா இருக்கு, நீங்க சொல்லுங்க.
1: வணக்கம்க்கா. இன்னைக்கு பிரையன் பூங்கா பாத்தீங்கன்னா மலர் கண்காட்சி 63rd நடந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் சுற்றுலா பயணிகள் நினைஞ்சிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம பிளிக்ஸ் வச்சிருக்கோம், அதுல எங்க பார்த்தாலும் போட்டோ எடுக்கணும்னு தான் ஆர்வமா வராங்க. நேயர்கள் எங்க பார்த்தாலும் குமிஞ்ச வண்ணமே இருக்காங்க. நம்ம கூட பேசுறதுக்காக நேயர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பேசிடலாம் கண்டிப்பா.
0: ரொம்ப மரியாதை கொடுத்து கை கட்டி நிக்கிறாங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம். நாங்க திருவாரூர் மாவட்டம் மன்னார்ல இருந்து வரோம். கொடைக்கானல வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோம். நல்லா திருவம்மன் தஞ்சாவூர் பெரிய கோயில், ஜல்லிக்கட்டு காலை, அப்புறம் பாம்பன் பாலம், அப்புறம்
0: மேடம்.
3: கோடை பண்பலைக்கு மிக்க நன்றி. வணக்கம். இப்போதைக்கு மன்னார்குடியிலேருந்து வந்திருக்கோம். ரெண்டு நாளாக இங்கே இருக்கோம். திடீர்னு நேற்று நைட்டு புலவர் கண்காட்சி அப்படின்னு சொன்னாங்க. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப அழகாக இருக்கு. விஜிடபிள்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து ஜல்லிக்கட்டு ஃப்ளவர்லேயே ஜல்லிக்கட்டு காலை பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு. பூக்களாலே செஞ்சுருக்காங்க. இங்கே கபசூர குடிநீர்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப கூட்டம் அவ்வளோ அதிகமாக இருக்கு. உங்களோட பொருளையும் ரொம்ப எல்லாரையும் பார்த்து அழகா பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம்.
0: எங்களுக்கு உங்களோட பேச ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
4: மோகனசாகரன், பண்ணைக்காட்டில இருந்து வந்திருக்கேங்க. கோடைப்பண்பலை ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மலர் காட்சிக்கு வந்தோம். மலர் காட்சியில காய்கறிகள் பல விதமான மிருகங்கள் வண்ணங்கள் செஞ்சிருக்காங்க. மலர்கள் கோடிக்கணக்கான மலர்கள் குவிந்து கிடக்குது. அதை டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிற முறையும் நல்லா இருக்கு. மற்றும் சுற்றுலாத்துறை, மீன்வளத்துறை, தோட்டக்கலைத்துறை, மருத்துவத்துறை, எல்லா துறைகளிலும் இருந்து பால்க ஓட்டுருக்காங்க. உணவு எல்லாமே சூப்பரா இருக்கு.
0: சரிங்க,
4: விருப்ப பாடலா உங்க பாடலையே போடுங்க.
0: கண்டிப்பா பாடல் ஒளிபரப்பும். அதுக்கு முன்னாடி கொடைக்கானல் அரசு மருத்துவமனையுடைய தலைமை அதிகாரி பொன்ரவி மேடம், வணக்கம் மேடம். உங்க விட மாட்டோம். வணக்கம், சொல்லுங்க.
5: அனைவருக்கும் இன்னைய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து கொடைத்துறை விழா வந்து தொடங்கி இருக்கு. 31st வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். இங்கே நிறைய கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்கு. ரெண்டாவது பொதுமக்கள் எல்லாருமே வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்டால்ஸுமே பார்த்து கவர்மெண்டோட திட்டங்கள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். சுற்றுலா போக ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். கோடைத்திருவிழா நல்லபடியா நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: இங்க வந்து பொதுமக்கள் நிறைய வருகை தந்த வண்ணம் இருக்காங்க. ஒரு சுகாதார அதிகாரியா வந்து ஒரு சின்ன அறிவுரை சொல்லணும்னா என்ன சொல்றீங்க?
5: தண்ணி வந்து சுத்தமான தண்ணியா குடிக்கணும். அதாவது கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி, அப்படி இல்லைன்னா பாட்டில் ட்ரிங்கிங் வாட்டர் அது மாதிரி குடிச்சிக்கலாம். அது போக வந்து சாப்பாடு வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க முன்னாடி செய்கிற சாப்பாடுனா ஓகே, பட் அது எப்பயோ செஞ்சதை வச்சு சாப்பிட்றது நாட் அட்வைசபிள். ஏன்னா ஸ்டொமக் கப்ஸுக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களோட பிரயாணமே வந்து அது ஒரு மிஸரபிளாக இருக்கும். அப்புறம் என் குடும்ப நாளுக்கு ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க, ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, ஹெல்த்தி டயட்டாக சாப்பிடுங்க. நிறைய பழங்கள் அப்புறம் நட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் வந்து. அப்புறம் கொடைக்காலனால நமக்கு கொடைக்காலத்தில் நல்லா வெயில் அடிக்கும். அதனால நீங்கள் அப்பத்தை ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும்.
0: எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வந்து 63rd மலர் கண்காட்சி இல்லைங்க, 100th மலர் கண்காட்சி கூட நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் கோபிநாத் சங்கர், நான் பரமக்குடியில இருந்து வர்றேன், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் நிறைய தடவை வந்திருக்கேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மலர் கண்காட்சிக்கு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு, வித்தியாசமான அனுபவமா இருக்கு. உண்மையிலேயே எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள்ல இந்திய மக்கள் எல்லாருமே அது பார்க்கணும், எவ்வளவு அருமையா எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும். அதுக்கேத்த மாதிரி கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு, சின்ன

0: நல்ல கூலிங்கா சூப்பரா இருக்கு, ரொம்ப நன்றிங்க.
1: நன்றிங்க சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பாண்டிச்செல்வி, எமனேஸ்வரத்துல இருந்து வர்றேன். நம்ம கண்காட்சி நல்லா இருக்கு, குழந்தைங்க என்ஜாய் பண்றாங்க. இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம், மக்களுக்கு வந்து சிறப்பா செஞ்சிருக்காங்க. சிறப்பா செஞ்சிருக்கிற அரசாங்கத்துக்கு மிக்க நன்றி.
1: நன்றிங்க. வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
3: என்ன
1: படிக்கிறீங்க?
3: போறேன்.
1: எப்படி இருக்க மலர் கண்காட்சி? ஒவ்வொரு அரங்கா பாத்துட்டு வந்தீங்களே, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது?
3: எனக்கு வந்து அந்த மாடு வந்து அந்த அவங்க பிடிக்கிற மாதிரி இருந்ததா ரொம்ப
1: பிடிச்சிருந்தது. புள்ள முழுமையா சுத்தி பாத்துட்டீங்களா? இன்னும் பாக்கல. பாருங்க, உங்ககிட்ட பேசுன ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆண்டின் லேக் எஃப்எம் 63வது மலர் கண்காட்சியில இருக்கோங்க. எங்க நிக்கிறீங்க அப்படின்னு நிறைய நேயர்கள் பயணத்தின் போது கேட்டுட்டே வந்தீங்கன்னா, பிரையன் கூண்டால உள்ள நுழைவாயில நுழைஞ்சீங்கன்னா அண்ணல் காந்தியடிகள் சிலை இருக்குங்க. அதுக்கு அப்படியே உள்ள வந்தீங்கன்னா சிறுவர் பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுவாங்க. அதுக்கு முன்னாடிதான் நீண்ட புல்வெளி இருக்கு. அதுல வந்து நம்ம கோடை எஃப்எம் சார்பா வந்து முதல் முறையா இந்த வட்டம் ஒரு அரங்கு அமைச்சிருக்காங்க. அந்த அரங்கு முன்னாடிதான் நின்றுட்டு நம்ம நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். இப்பயும் பேச போறோம். வணக்கம்.
1: கொடைக்கானல்
2: மலைவாழைப்பழம், பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லா விவசாயங்களும் இருக்கு. எனக்கு ஒரு 15 ஏக்கர் கொடைக்கானல் பல்லங்கி கிராமத்துல இருக்கு. மேல்மலையிலும் எனக்கு நான் திருமணம் செஞ்சிருக்க இடத்துலயும் எனக்கு விவசாய நிலங்கள் இருக்கு. பூண்டு, கேரட், எல்லா விவசாயங்களுமே பண்றோம்.
0: இந்த மலை பூண்டுக்கு வந்து புவிசார் குறியீடு கிடைச்சாலும் கிடைச்சது, உள்ளூர் மக்களுக்கே அந்த பூண்டு கிடைக்க மாட்டேங்குது. என்ன விஷயம்?
2: அதாவது வந்து வெளிநாட்டு பூண்டுகளுடைய இறக்குமதியினாலையும் இந்த மலை பூண்டு இனி வந்து நம்ம அதிகபட்சமான விஷயங்களை சொல்ல முடியாத சூழ்நிலையில இந்த விவசாயிகள் கொடுக்குறாங்க. அது வந்து இன்னும் ஏற்றுமதி தான விஷயங்களை வந்து அரசு முன்னெடுக்கணும்ன்றது எங்களுடைய ஆசையப்படுறோம். அரசு செய்யாம இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போக முடியாது. விவசாயிகளால நாங்க வந்து உற்பத்தி தான் செஞ்சு கொடுக்குறோம், அதை விற்பனை செய்யறோம். அது அரசு வந்து மேலும் மேலும் அதை வந்து பெருக்கி கொண்டு போய் வெளிநாட்டு உற்பத்தியோ வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பூண்டுகளை தடை செய்தால் ஒழிய இந்த மலை பூண்டு வந்து வளர்ச்சிக்கு போகாது. அது விற்பனை ஆகுது. நாங்க 1000 கிலோ உற்பத்தி பண்றோம், 5000 கிலோ உற்பத்தி பண்றோம்னா அது அது மதிப்பு கூட்டி புவிசார் குறியீடு பெற்றுச்சு. அது வரவேற்புக்கு கூடிய விஷயம், ஒரு பட்டம் பெற்ற மாதிரி. ஆனா அந்த பட்டம் பெற்றும் கூட புகழடையாமல் இருக்கிறாள் அந்த மலை பூண்டு.
0: கண்டிப்பா உங்களோட கோரிக்கை கவனிக்கப்படும் அப்படின்னு நினைக்கலாம். சோளம் வந்திருக்கீங்களே, ரொம்ப சீரியஸா பேசாம நம்ம ஜாலியா பேசலாம் சரிங்களா? 63வது மலர் கண்காட்சி, நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு அரங்குகள்லயும் வந்து நீங்க பாத்திருக்கீங்க, என்னென்னலாம் பாத்தீங்க?
2: பூக்கள், நிறைய பூக்கள். பூ மலர் கண்காட்சினாலே பூக்கள் தானே. அந்த பூக்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற பூக்கள் எல்லா வகையான பூக்களும் மகிழ்ச்சியை தருது. குறிப்பா ரோஜாக்கள்ல டேலியாக்கள் இங்க இயற்கையாவே வந்து மலையில அடிபட்டுரும். இந்த கொஞ்சம் பதினஞ்சு அளவுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் அதை தோட்டக்கலை துறை பாதுகாப்பு பண்ணி நல்லா அழகா அழகுபடுத்தி இருக்கிறாங்க. மற்ற புதிய ரக பூக்களும் நிறைய வந்திருக்கு.
0: என்னென்னலாம் பாத்தீங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் வந்து நம்ம மக்களுக்கு தெரியும்.
2: டேலியா பார்த்தேன், நிறைய பார்த்தேன், வந்ததுல ரோஜா பார்த்தேன். இங்கேயே இருக்கக்கூடிய பூக்களை தாண்டி வெளியில இருந்து கொண்டு வந்து பூக்கள் இங்க வச்சிருக்காங்க. நிறைய
0: பூக்கள் வந்து நிறைய வடிவங்கள் அமைச்சிருக்காங்க.

0: அது என்ன வடிவம்னு உங்களுக்கு தெரியுதா?
1: அதாவது வந்து என்ன சொல்றது,
0: கோயில் மாதிரியே இருக்கு. அது என்ன,
1: மாடு அமைச்சிருக்கிறாங்க, கோயில் அமைச்சிருக்கிறாங்க, அரங்கங்கள் அமைச்சிருக்கிறாங்க, ஆரோ வடிவில் அமைச்சிருக்காங்க, இதயம் வடிவில் அமைச்சிருக்காங்க. இதயம் வடிவில் அமைச்சு வரவேற்பு
0: பண்ணியிருக்காங்க.
1: எல்லாரும் வந்து உள்ள வரும்போது அந்த இதயத்தை பார்த்துக்கிட்டே உள்ள வராங்க. ஒரு அரங்க அந்த வந்து மகிழ்ச்சி தருது.
0: இங்க இருந்து போகணுமே அப்படின்னு கனத்த இதயத்தோட போறாங்க. அப்படியா?
1: ஆமா, அழகு கொடுத்தப்பட்டிருக்கிறத பாத்துட்டு
0: வசிச்சு கிளம்பணுமே அப்படின்னு
1: இன்னைக்கு மேசம் வேறு தாலாட்டு பாடுது. நம்மளும் அதே மாதிரி ஒரு தாலாட்டு பாடல்தான் கேட்கணும்னு நானும் விரும்பியிருக்கிறேன். செந்தல் வந்து எண்ணெய் தொடும், செந்தலே எண்ணெய் தொடுன்னு ஒரு
0: இப்படி ஒரு டைமிங் பாத்தீங்களா? உங்களை தொடர நேரத்தில் அந்த பாடல் கேட்கறீங்க, நாங்க பாடல் ஒளிபரப்புறோம்.
1: ஓலை பண்பலை பொறுத்தளவுக்கு வந்து இனிமைகளின் தாலாட்டு இதயத்துல வந்து என்றுமே குளிர்வீற்றக்கூடிய ஒரு இடத்துல இருந்து எல்லா மக்கள் மனதையும் குளிர்வித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகம் தாண்டி உலக அளவில் கேட்கக்கூடிய மக்களுக்கு அது தன்னுடைய விஷயங்களை குறைக்காமல் சார்ந்து இல்லாம தமிழகம் சார்ந்த விஷயங்களை அழகுபடுத்தி கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மாலை நேர பாடல்கள், இரவு நேர பாடல்கள் எல்லாம் நாங்க அதை கொடை பண்பில
0: கேட்கலாம். பாடல் கண்டிப்பா வந்து இப்ப உங்களுக்காக பாடல் வருது. நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: உலகமெங்கும் ஒலிக்கும் வானொலி, இது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் லேக் எஃப்எம். 63வது மலர் கண்காட்சியில நிக்கிறோங்க. கொடைக்கானல்ல பிரையன் பார்க்ல மிக பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். நம்ம நீண்ட புல்வெளியில நின்றுட்டு இருக்கோம். சிறுவர் பூங்காவுக்கு முன்னாடி இருக்க நீண்ட புல்வெளியில நின்றுட்டு இருக்கோம். இங்க அரசு துறை சார்பாக நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, நிறைய சுய உதவி குழுக்கள், அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பாகவும் நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. இப்ப அதுல ஒருத்தர தான் சந்திக்க போறோம். வணக்கம் மேம்.
5: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் ஆர் ராணி. நான் மகளிர் குழுல 22 வருஷமா இருக்கிறேன். நிறைய சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய குழுக்களையும் சேகரிச்சு வச்சிருக்கிறேன். எனக்கு வந்து வாடி பெண்ணே வெளியே நீ வாடி வாசல் தாண்டி, எல்லா பெண்களும் வெளியே வரணும், நல்லா சுயமா சம்பாதிக்கணும், நமக்கு நாமே வந்து வாழ்வாதாரத்துக்கான வழிய கத்துக்கணும். வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காந்தோம், சாப்பாடு செஞ்சோம், பிள்ளைங்களை பார்த்தோன்னு இருக்க கூடாது. அது ஒரு பாட்டு தான் நமக்கு. நம்மளோட பாட்டு வந்து வெளியில இருக்கு. நம்மளை பார்த்து நாலு பேர், நாம மாத்திரம் இயங்குறது பத்தாது, நம்மள மாதிரியே நாலு பேர் இயங்கணும். அதுக்கான வழிய நம்ம கத்து கொடுக்கணும்.
5: பெண்கள் பொதுவாகவே வந்து பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து முன்னேற்ற விதமா வந்து அண்ணல் காந்தியடிகள் சிலைக்கு முன்னாடி ஒரு பெண் உருவம் அமைச்சிருந்தாங்க பாத்தீங்களா, மலர்களாலேயே. பாக்கலன்னு நினைக்கிறேன்,
6: பார்க்கணும்,
5: கண்டிப்பா போய் பாருங்க. ஒரு கையில சமையல், ஒரு கையில கம்ப்யூட்டர், அந்த மாதிரி தசாவதானி அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு பெண் வடிவம் அமைச்சிருக்காங்க பிரெயின் பூங்கா சார்புல. சொல்லுங்க, இந்த அரங்கோட நோக்கம் என்ன?
6: இந்த அரங்கோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொடைக்கானல்ல வந்து இந்த பிளவர் ஷோன் ஒண்ணு நடக்குது, அதுல பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. அதுல நம்ம அரசாங்கம் நமக்காக ரிஸ்க் எடுத்து வந்து ஒரு ஸ்டால் அமைச்சு அதுல வந்து ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டால் கொடுக்குறாங்க. அதுல நம்ம கொடைக்கானல்ல உள்ள பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும். பார்க்காத பொருள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பூண்டு போட்டிருக்கிறேன், மிளகு போட்டிருக்கிறேன், கைவினை பொருட்கள் போட்டிருக்கிறேன், ஃப்ரூட்ஸ் பழங்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன். அந்த பழங்களை வந்து வெளியில பார்த்து அவங்க வந்து அதை என்ன ஏதுன்னு கேட்க கூட முடியாது. இங்க வந்து அவங்க வாங்காட்டினாலும் பரவாயில்ல, அதை பார்த்தா அதோட அதுக்கு மருத்துவ குணம் என்ன, அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன இருக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்கு விரிவா சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த விற்பனை பண்றேன்.
5: கண்காட்சி மட்டும் இல்லாம விற்பனையும் பண்றேன்,
6: விற்பனை பண்றேன், விற்பனை பண்றேன். இப்ப நான் வந்து 2000 சேல் பண்ணிட்டேன். கலெக்டர் சார் வந்து
5: பரவாயில்லையே, ரொம்ப வெங்கிலியா இருக்காங்களே, 2000 ரூபாய்க்கு வந்து விற்பனை வேற பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. சரி, கலெக்டர் அவர்கள் வரும்போது என்ன சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க? அவங்க கிட்ட ஏதோ நிறைய கோரிக்கைகள்லாம் சொன்ன மாதிரி.
6: வணக்கம் சார்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா உங்களை பிடிக்கவே முடியாதம்மா, நீங்க இங்கிட்டே இருப்பீங்களேம்மா அப்படின்னு கேட்டாரு. ஆமா சார் அப்படின்னு முந்தானேத்து வந்து நானே இதே தோட்டக்கலை துறையில வந்து என்னை அழைச்சு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க. நீங்க வந்து இந்த மஸ்ரூல் பயிற்சி கொடுங்க, நீங்க பண்ற மாதிரியே எல்லா மகளிரும் பண்ணணும்னு சொன்னாங்க. அது மாதிரி 50 பேருக்கு நானு ஒரு ட்ரைனிங் கொடுத்தேன். அதை கொடுத்து முடிச்சு அந்த சாயந்தரமே வந்து சென்னை வர சொல்லிட்டாங்க, ஆர்கானிக் ஸ்டால் வரணும்னு சொல்லி. இங்க இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா கேரட்டு பீட்ரூட்டு, அங்க வந்து எனக்கு ஒரு 200 கஸ்டமர் இருக்காங்க. ஏன்னா போனோம்னா வெளியில நின்று என் ஸ்டால் இருக்கான்னு பார்த்துலாம் உள்ள வருவாங்க. அந்த மக்களையும் போய் நான் திருப்திப்படுத்திட்டு அங்க நான் முடிச்ச உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு இங்கே போன் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம மலர் கண்காட்சி, ஐயோ மலர் கண்காட்சி, எனக்கு சால் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, என்னோட காலான கொண்டு நான் டிஸ்பிளே வைக்கணும், அது பிரைஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து காலையில 8:30 வந்தேன். வந்த உடனே வந்து காலான டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கிற பொருள்கள், இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாம் வீட்டுல இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து

0: அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வெளியில வர மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய மனசுக்கு வருத்தமா இருக்குது. நான் எனக்கு வந்து 50 வயசாயிடுச்சு, 59 வயசாயிடுச்சு. இனிமேட்டும் என்னால இயங்க முடியல. எனக்கு பின்னாடி ஒரு 10 பேரனாலும் எப்படியாவது இயக்கி வைக்கலாம்னு பாக்குறேன், ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் சாரு அத்தான் சொன்னாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா நம்ம நிகழ்ச்சிக்கும் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா 11:54 ஆயிருச்சு. உங்க சமூக பணி தொடரட்டும். நிறைய வந்து சார் வணக்கம். சார்
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: கோடைப்பெண்மலைக்கு எனக்கு காலை வணக்கம். என்னுடைய பேர் எம் ராஜலிங்கம். கொடைக்கானல் வானியம்பி ஆராய்ச்சியில தலைமை பொறியாளர் இருந்து வருகிறேன். எங்களுடைய கொடைக்கானல் வானியம்பி ஆராய்ச்சி மையம் கிட்டத்தட்ட எங்களோட வயசு வந்து 125 வருடங்களை கடந்து கொண்ட 2024 120 வருடங்களை கடந்து விட்டது. எங்களோட கொடைக்கானல் ஆராய்ச்சி சார்பாக எங்களுக்கு ஒரு சிறிய அரங்கு வந்து பிரயன் பார்க்கல அமைச்சிருக்கோம். அதுல தொலைநோக்கி மூலியமா சூரியனை கண்காணிக்கலாம். சப்போஸ் மேகமூட்டம் இருந்துச்சுன்னா ஒரு 100 சின்ன தொலைநோக்கி மூலியமா மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் ஏதோ பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, எங்களுடைய அரங்குல வந்து சின்ன ஸ்டாம்ப்ஸ், 120 ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப்ஸ், அப்புறம் கேலண்டர்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். அது
0: அரங்கு எண் மட்டும் மறுமுறை சொல்லுங்க.
1: எங்களுடைய அரங்கு எண் 26.
0: 26வது அரங்கு எண்ல வந்து பாத்தீங்கன்னா தொலைநோக்கி வழியா வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து நிறைய அரங்குகளை கவனிச்சிட்டு இருக்காங்க. சார் வணக்கம். சார் சொல்லுங்க.
2: வணக்கம். சொல்லுங்கம்மா.
0: ராஜா சார், இவரை பத்தி சொல்லணும்னா நான் பாட்டு தான் பாடணும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் சார். நிறைய அரங்கு கொடைக்கானல் மலர் கண்காட்சியை முதல் முறையா பார்வையிடுறாரு. மாறுதல் அடைந்து வந்ததுக்கு அப்புறம் முதன் முறையா வந்து பார்வையிடுறாரு, எப்படி இருக்குன்னு
2: கேட்போமே. மலர் கண்காட்சிக்கு நான் இப்பதான் முதல் முறையா வந்திருக்கேன் நானு. ரொம்ப அருமையா இருக்கு. அதுல நம்ம கோடை பண்பலைக்குன்னு தனியா அதுக்குன்னு ஒரு கடை ஒன்று போட்டு அது நல்லா வந்து அழகான சுவரொட்டிகள்லாம் வச்சு நல்லா இதா இருக்கு. அது மட்டும் இல்லாம செல்ஃபி ஸ்டாண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. செல்ஃபி ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. அங்க நிறைய நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து ரொம்ப ஆர்வமா அதுல உட்காந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே நல்ல ஒரு இதா விஷயமா இருக்கு. நல்ல கூட்டம். இது வரைக்கும் அடிச்சிருந்த வெயில் வந்து இப்ப இல்ல. கொடைக்கானலுக்கு உரிய அந்த ஒரு மேக மூட்டமும் அப்புறம் மஞ்சு மூட்டமும் வந்துச்சு. பாக்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. நிறைய நேயர்கள் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் பக்கத்துல வந்து அவங்களுடைய கருத்தை சொல்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த சுற்றுலா சுற்றுலாவுக்கு குறிப்பா இந்த மலர் கண்காட்சியை வந்து நிறைய நேரத்தில் வந்து பார்க்கணுன்றது கோடைப்பண்பலை சார்பாக நாங்க வேண்டிக்கிறோம்.
0: நன்றிங்க சார். நீங்க நிகழ்ச்சி பொறுப்பேற்ற பிறகு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நன்றி. இப்ப வந்து நிகழ்ச்சியோட நிறைவான நேரம் இருந்தாலும் வந்து ஒரு நேர் ஓடோடி வந்திருக்காங்க, அவங்களை ஏமாற்ற விரும்பல. வணக்கம். உங்க பேர் மட்டும் சொல்லிருங்க. என் பேரு கவிதாங்க, சேலத்துல இருந்து வந்திருக்கோம்.
3: சரிங்க.
0: ஓடோடி வந்தீங்களா, பஸ்ல ஏறி வந்தீங்களா?
3: பஸ்ல ஏறி இருந்தோம்.
0: சரிங்க சரிங்க. சரி, நம்மளும் இப்ப ஓட போற நேரம் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவெளி.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: மூன்றாவது மலர் கண்காட்சி முதல் நாள் நிறைவு நேரம் லேக்கியசம்ல நின்றுட்டு இருக்கோங்க. கொடைக்கானல் வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், நம்ம கொடைக்கானல் சுத்தமா வைங்க. 12 நாட்களும் நாங்க இந்த இடத்துல வருவோங்க. லேக் எஃப்எம் உங்களுக்காக 63வது மலர் கண்காட்சியில நம்ம கோடை பண்பலை இணையும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உமாவுடன் நிலையம் திரும்புகிறேன். பனுசிரிபால், நன்றி நேர்களே.
5: இனிதே நிறைவுக்கு வருகிறது இன்றைய லேக் எஃப்எம் நிகழ்ச்சி. கோடை பண்பலை 100.5 இனி மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல வர இருக்கிறது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க ஆர்கேஜி நெய் வழங்கும் மகளிர் நேரம்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படி அழகாய் கிடைத்த இந்த புதன்கிழமை இந்த நண்பகல் வேளையில் மங்கையரை சந்தித்து இசையோடு அளவலாவும் இனிய நிகழ்ச்சியாக நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்றைய மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல, நடிக்க வாருங்கள் சகோதரிகளே. வெள்ளித்திரை வசனங்களை விறுவிறுப்பாக பேசி உங்களது நடிப்பு திறமையை வெளிப்படுத்துங்கள். இதுவரை எந்த நேரலை நிகழ்ச்சியிலும் பங்கேற்காத அறிமுக சகோதரிகள் மட்டும் 24 24 24 மற்ற வழக்கமாக நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய சகோதரிகள் 24 24 26 மற்றும் 24 24 29 வாருங்கள். 0-4-5-4-2 முன்னிணைப்பாக இணைச்சிக்கோங்க, அப்போதான் கொடைக்கானலுக்கு இணைப்பு வரும். நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். வணக்கம் நேர்களே. வசனங்கள் காத்திருக்கு, நடிக்க தயாரா? வாங்க. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? திவ்யா. சரிங்கம்மா, வசனம் கேட்டு நடிக்கலாமா? கேளுங்க, உங்களுக்கான வசனம்.
7: நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். செவரேறி தாண்டி குதிச்சாலும் சரி, கேட்டேறி தாண்டி குதிச்சாலும் சரி, எங்க போனாலும் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். உன்னை பிடிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பேடி இல்லடா.
5: இன்னும் ஒரு முறை கேளுங்க.
7: நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். செவரேறி தாண்டி குதிச்சாலும் சரி, கேட்டேறி தாண்டி குதிச்சாலும் சரி, எங்க போனாலும் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். உன்னை பிடிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பேடி இல்லடா.
8: நீ எங்க போனாலும் நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். நீ சோரேறி குதிச்சாலும் சரி, கேட்ட தாண்டி குதிச்சாலும் சரி, நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன்.
5: அவ்வளவுதான். சரி, இருந்தாலும் அருமைமா, உன்னை பிடிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பேடி இல்ல.
8: பிடிக்காம நான் ஒண்ணு இருக்கிறது கேடி இல்ல.
5: கேடி இல்ல, பேடி.
8: சரி,
5: சரிங்க, நல்ல முயற்சிமா. வாழ்த்துக்கள் திவ்யா அவர்களே, நன்றி. இப்ப அடுத்து வாங்க. வணக்கம், வந்துட்டீங்க. என்னங்க மௌனமா இருக்கீங்க? மௌனமான நேரம். இவ்வளவு மௌனமா இருந்தா எப்படி நடிக்கிறது? ஓ, இதுதான் மௌன மொழியில நடிப்பா. வணக்கம், யார் எங்கிருந்து? யார் பேசுறீங்க?
9: ராமநாதபுரம் மாவட்டம் எமனேஸ்வரர்ல சுமதி பேசுறேங்கண்ணா.
5: சுமதி அவர்களே,
9: நிலச்சல் எல்லாரும் நல்லா இருக்கு?

0: அனைவரும் நலம். உங்களுக்கு வசனம் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: கேளுங்கம்மா.
2: அந்த கிரீன் எல்லோவுமா பிசைஞ்சு வச்சிருக்கிய, அது
3: என்னது?
2: சொல்லியா? சொன்னா நீ எல்லாம் தேஞ்சு போயிடுவியா?
0: இன்னும் ஒரு முறை.
2: அந்த கிரீன் எல்லோவுமா பிசைஞ்சு வச்சிருக்கிய, அது என்னது? சொல்லியா? சொன்னா நீ எல்லாம் தேஞ்சு போயிடுவியா?
1: அந்த கிரீனும் எல்லோவுமா ஏதோ பிசைஞ்சு வச்சிருக்கே, அது என்னன்னு சொல்லு. பேசாம சாப்பிடுறியா? சொன்னா என்ன, தேஞ்சா போயிடுவேன் சொல்லுயா.
0: வாழ்த்துக்கள். நல்லா அவரால் முயற்சி பண்ணீங்க, நன்றிங்கம்மா. இப்போ அடுத்து யார்? வாங்க, வணக்கம். யார் பேசுறீங்க?
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: மணிமேகலை.
0: உங்களுக்கான வசனம் வருது, கேட்கலாமா? கேளுங்க.
5: மீண்டும் மீண்டுமா டிபார்ட்மெண்ட் சேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க? எவ்வளோ நாள் தான் காலையில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன்? நாலா டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து ரெக்கார்ட்

0: இனிமைகளை உங்களுக்கான வசனம் வருது, கேட்கலாமா? கேளுங்க.
1: மீண்டும் மீண்டுமா டிபார்ட்மெண்ட் சேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க? எவ்வளோ நாள் தான் காலையில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன்? நாலா டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ண வேணாவா?
0: ரேடியோ சவுண்டை எவ்வளோ வச்சிருக்கீங்க? ஆ
2: மீண்டும்
0: வர மாட்டேங்குது. பரவாயில்ல, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா.
2: சரிங்க சார்.

0: குடும்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
4: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
7: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
6: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று

0: குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் RKG நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
6: நேரம் 12:16. நம் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல. இப்ப யார் இணைப்புல? வாங்க, வணக்கம்.
7: வணக்கம்,
6: யார் பேசுறீங்க?
7: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து புவனா பேசுறேன்.
6: கோவில்பட்டி புவனா?
7: என்ன
6: பண்றீங்கம்மா?
7: நான் வேலை பார்க்கறேன்.
6: சரிங்க, கேட்கலாமா உங்களுக்கான வசனத்தை?
7: அதுக்கு முன்னாடி ஒரு விஷ் பண்ணணும்.
6: யாருக்கு விஷ் பண்ண போறீங்க? தேர்ந்தெடுத்து படிங்க. வாழ்த்துக்கள் கோடை பண்பலை சார்பாக. சரிங்க, உங்களுக்கான வசனம் வருது, கேளுங்க.
8: ரெண்டு பேரும் போவோம். நீ என்ன மாதிரி திருடன் தானே?
9: எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட்டுக்கிட்டு
8: இருக்கோ. நீ உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட்டேங்க.
6: அருமை, வாழ்த்துகள், நன்றிங்க புவனா அவர்களே. இப்ப அடுத்து யாரு இணைப்புல? வாங்க, வணக்கம். திண்டுக்கல் மட்டும் கேக்குதுமா, உங்க பேர் சரியா கேட்க
10: மாட்டேங்குதுமா?
6: காயத்ரி. திண்டுக்கல் எங்க இருந்து? அப்பியம்பட்டி நாலு ரோடு. அங்க தாராபுரம் ரோடு. சரிங்கம்மா, உங்களுக்காக வசனம் வருது, கேளுங்க.
8: நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நாங்க எதுக்காக வந்திருக்கோம் சொல்றதுக்குள்ள நீங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு காப்பியை கொடுத்து அனுப்பிட்டீங்க. இதுக்காக நாங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம் ஒத்துக்க முடியுமா? நான் எதுக்காக
10: சொல்றேன்னா
6: கேளுங்கம்மா.
8: நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றதுக்குள்ள நீங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு காப்பியை கொடுத்து அனுப்பிட்டீங்க. இதுக்காக நாங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு ஒத்துக்க முடியுமா? நான் எதுக்காக
10: சொல்றேன்னா
6: என்னம்மா? ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறை இல்ல? என்ன வசனங்கிறது தெளிவா இன்னொரு முறை கேளுங்களேன்.
8: நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றதுக்குள்ள நீங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு காப்பியை கொடுத்து அனுப்பிட்டீங்க. இதுக்காக நாங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு ஒத்துக்க முடியுமா? நான் எதுக்காக
10: சொல்றேன்னா
6: நல்லா கேளுங்க. நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்காகத்தான் வந்திருக்கீங்கன்னு கையில காப்பியை கொடுத்துட்டீங்க. நீங்க அதுக்காகத்தான் காப்பியை கொடுத்தீங்கிறதுக்காக நாங்க எதுக்காக வந்தோங்கிறத சொல்லாம இருக்க முடியுமா? எதுக்காக நான்
10: சொல்றேன்னா
6: இப்ப எதுக்காக நம்ம இந்த நிகழ்ச்சியில இருக்கோம்? அதுக்காகத்தான் இப்ப கிளம்பிட்டீங்களா? சரிங்கம்மா, நிகழ்ச்சியில வந்து பங்கேறதுக்கு நன்றிங்கம்மா. இப்ப யார் இணைப்புல? வாங்க, வணக்கம். இதே வசனத்தை இன்னொரு முறை கேப்போம், அவங்களுக்கு இவங்க சொல்றாங்களான்னு பாப்போம். வணக்கம். பெரியகுளம் முருகேஸ்வரி அவர்களே, கேக்குறீங்களா உங்களுக்கான வசனத்தை?
8: நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றதுக்குள்ள நீங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு காப்பியை கொடுத்து அனுப்பிட்டீங்க. இதுக்காக நாங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு ஒத்துக்க முடியுமா? நான் எதுக்காக சொல்றேன்னா
6: அதுக்காக தான் சொல்றோம்.
11: நீங்க எதுவும் சொல்ல வேணாம்,
6: தெரிஞ்சுக்காம நீங்க காப்பியை கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க.
11: தெரிக்கா.

0: வாக்கிங் கொடுத்து அனுப்பி விட்டீங்க, நாங்க அதுக்காகவே வந்திருக்கோம்.
1: நீங்க அதுக்காக, நாங்க இதுக்காக தான் வந்திருக்கோங்கிறதுக்காக நீங்க எதுக்காக இப்படி நம்ம பேசணும்னு யாருக்காகவும் புரியல. அதுக்காக இப்ப நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு கடமை ஒண்ணு.
0: நீங்க எதுவும் சொல்ல வேணாம், நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றத விட
1: சொல்றதுக்கு
0: அதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க காப்பிய கொடுத்து விட்டீங்க, நாங்க அதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்க சொல்றது
1: சொல்றதுக்குள்ள இதுக்காக நீங்க இவ்வளவு நேரம் இந்த வசனத்தை பேசுனீங்கன்னா அதுக்காக நம்ம என்ன பண்றது? அதனால என்ன பண்ணுவோம்? சரி, நல்ல முயற்சிமா, வாழ்த்துக்கள், நன்றிங்க முருகேஸ்வரி அவர்களே.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட்
6: www.mahindra.org. இந்த முகாம்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
7: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தே மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
8: கோடை பண்பலை நுறுப்புழி 5 இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: கோடை பண்பலை 100.5 இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், RKG நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
10: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
11: வணக்கம் அன்பாதினைகளே. இந்த மூச்சுத்திணறல் அப்படின்றதுல வந்து அதிகமாக வந்து குழந்தைகள்லாம் பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க, பிரான்கியல் ஆஸ்துமா. இது வர்றதுக்கு எல்லாரும் கேட்பாங்க, இது பாரம்பரியத்தினால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்னு கேட்பாங்க. எஸ், பாரம்பரியத்தினால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தாத்தாவுக்கு இருக்குது, பாட்டிக்கு இருக்குது, அம்மா அப்பாவுக்கு இருக்குன்னா அந்த குழந்தைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொன்னேன், வரணும்னு கட்டாயம் கிடையாது. அதே சிலர் என்னென்னு கேட்குறாங்கன்னா, இது தொற்றக்கூடிய நூல்கள், ஏன்னா ஒரு வயதான பாட்டியமாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பிரான்கியல் ஆஸ்துமா இருக்கும். அப்போ அந்த வீட்டில் இருக்க குழந்தைகளில் அவங்ககிட்ட வந்து தொடர்றதுக்கான அலோவ் பண்ண மாட்டாங்க, பரவக்கூடியன்னு நினச்சிட்டு இருக்காங்க. டிபி மாதிரி நெவர், இது கரெக்டாக கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான அலர்ஜினால் வந்து மூச்சுக்குள் சுருங்கனால வர்ற வந்து ஒரு நோய். இது மற்றவங்களுக்கு பரவுமானா தொடர்னாலேயோ பக்கத்தில் உட்காரனாலேயோ கண்டிப்பாக பரவ வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு பாரம்பரிய நோய், அதுவும் வந்து மூச்சுக்குழல். அதாவது பார்த்திங்கன்னா முதுகு நார்மலாக மூக்கிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாச மண்டலங்கள் ஸ்டார்ட் ஆகும், மூக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொண்டை, நெஞ்சு பகுதிகள், அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் நுரையீரல். இந்த நுரையீரலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த நுரையீரலுக்குள்ளே மூச்சுக்குள்ள வந்து சிறுபிரிவுகள், அதுக்கப்புறம் வந்து காற்றுப்பை, இப்படி பிரிஞ்சிட்ருக்கும். இதுகளில் வந்து எங்கேயாவது வந்து மூச்சுக்குழல் வந்து அடைப்பு. காமனாக வந்து எங்கே அப்படின்னா மூச்சுக்குழல் வந்து சுருக்கம் வருது. இந்த மூச்சுக்குழல் சுருக்கம் வர்றதுக்கு வந்து அலர்ஜி நான் சொன்னேன். நார்மலாக வந்து உங்களுக்கு அலர்ஜி வர்றது நம்ம பெருசாக டெஸ்ட் பண்ணணும் அவசியம் ஒன்றும் கிடையாது. சிம்டம்ஸ் வச்சே கண்டுபிடிச்சலாம். தேவைப்பட்டால் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பைரோமீட்டின் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த வகையான அடைப்பு இருக்குது, இந்த அடைப்பை வந்து நாங்கள் ஒரு மருந்து கொடுத்துட்டு நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். அந்த அடைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து கொடுத்த உடனே ரிவர்ஸ் ஆகி நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நாங்கள் பிரான்கியல் ஆஸ்துமான்னு அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி

0: உங்களுக்கு வந்து சில வகையான மருந்து கொடுப்போம். அதில் முக்கியமான மருந்துகள் வந்து அந்த ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிற பார்த்தீங்கன்னா உறிஞ்சிறது, அதெல்லாம் ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிற இன்ஹேலர்ஸ் இல்லைன்னா ரோட்டா கேப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வகையான மருந்துகள் மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் என்னென்னா இதை யாருமே ஏற்றுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ரொம்ப எளிமையான விஷயம் தான். அப்போ நார்மலாக வந்து நம்ம தோளில் ஒரு அடிபட்டுச்சுன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு காயத்துக்கு ஒரு ஆயின்மெண்ட் போடுறோம்ல, அதே மாதிரி அந்த ஆயின்மெண்ட் அந்த இடத்துல மட்டும் வேலை செய்யுது, அதே மாதிரி தான். இந்த மாதிரி வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணுறோம், இந்த ரோட்டா கேப்ஸ் வந்து மருந்து வந்து உரியிறது, இதெல்லாம் நேரடியாக அந்த மூச்சுக்குழலில் போய் வேலை செஞ்சு உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழல் விரிவாயிடும், உடனே வந்து தொந்தரவுகள்லாம் சரியாயிடும். இது ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே, இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் பெருசாக வராது, தொடர்ந்து யூஸ் பண்ணலாம், இது ஆபத்து வருமானம் கண்டிப்பாக வராது. இதில் வந்து பல வகையான இன்ஹேலர்ஸ் இருக்குது, உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டுக்கணும். ஏதாவது அட்டாக் வர்றப்போ மட்டும் யூஸ் பண்ணுற சில இன்ஹேலர்ஸ், வராமல் பார்க்க இன்ஹேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. வராமல் பார்க்கறதுக்கு அடிக்கடி வந்து அட்டாக் வராமல் இருக்க சில மருந்துகள் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது உங்கள் டாக்டர் உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு மருத்துவர் பரிந்து கொடுப்பார். நீங்கள் தயவு செய்து கேட்டுக்கோங்க, இந்த இது மருந்து நான் டெய்லி யூஸ் பண்ணணுமா, இல்லை தொந்தரவு வந்தால் யூஸ் பண்ணணுமா, இது கூட சேர்ந்து இது மருந்துகளை யூஸ் பண்ணணுமா அப்படின்ற விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க மருத்துவர் கண்டிப்பாக செய்வாங்க. இதுக்கு தெரியாது ஏதாவது உணவு கட்டுப்பாடு ஏதாவது இருக்கணுமா சார் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு அதிகமாக தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு எந்த காரணத்தினாலும் அடிக்கடி இந்த வந்து ஆஸ்மா அட்டாக் வருதுன்னு பார்த்துட்டு, லைக் நீங்கள் ஒரு டஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதோ, ஏசி யூஸ் பண்ணுறோமோ, ஒற்றையடிக்கினால வருதா, இந்த புகையினால வருதான்னு பாட்டு, அந்த மாதிரி வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரான்கிலியாஸ்மா வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நோய் தான். நேர்களே, மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
2: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
3: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
2: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
4: கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில் இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய் வழங்கிய மகளிர் நேரம்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள், உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிட்டல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
6: மாயவலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
7: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். தொடர்ந்து நம்ம சைபர் குற்றங்களும் அதுக்கான தீர்வுகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு ஒரு கால் வருது. கால் வந்து நாங்க சிபிஐலேருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாரண்ட், அதுல வந்து எல்லா கவர்மெண்ட் ஏஜென்சிஸோட லோகோஸ் எல்லாம் வச்சு உங்களை வந்து டிஜிட்டலா அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்க ரிலேட்டடான ஆபாச படங்கள் பார்த்திருக்கீங்க, இல்லைன்னா உங்களோட கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தனியா வர சொல்லுவாங்க. நீங்களும் தனியா போவீங்க. பார்த்தனா அதர் எண்ட்ல வந்து யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் உட்கார்ந்துருப்பாங்க, இந்த வாரண்ட் வந்து காமிப்பாங்க. நம்மளோட ஐபிசி செக்ஷன்ஸ்லயோ இந்த பிஎன்எஸ்எஸ்லயோ இது பிஎன்எஸ்லயோ கிடையாது. இந்த மாதிரி போலி நீதிமன்ற உத்தரவை வந்து இமெயில் மூலமா அனுப்பிச்சோ இல்ல வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சோ இது பண்றாங்கன்னா அது ஒரு ஆள்மாறாட்ட மோசடி, அது ஒரு மோசடி அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி அதிகாரிகளை தங்களை வந்து அடையாளப்படுத்திக் கொண்டு நிறைய மக்களை மிரட்டி நிறைய பணம் லாக்ஸ் கணக்குல நிறைய வந்து கொள்ளடிச்சிருக்காங்க. இது நம்மளுக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கே நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து சிபிஐன்னு சொல்லிட்டோ ஐபின்னு சொல்லிட்டோ இல்ல வேற ஏதாவது ஆர்பிஐ அந்த மாதிரி ஐபின்னு சொல்லிட்டோ உங்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னாக்கா கான்டாக்ட் பண்ணி உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இது உங்களை வந்து தப்பிக்க வைக்கணும்னா நீங்க ஏதாவது பேமெண்ட் கொடுக்கணும் இல்ல செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க. அவங்கள வந்து வார்ன் பண்ணுவாங்க, அவங்கள ஒரு தனியா ரூமுக்கு வர சொல்லிடுவாங்க. ஏன்னா இது வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ தெரிஞ்சா அது உங்களோட நேம் தான் ஸ்பாயில் ஆகும். அதனால வந்து நீங்க வந்து தனியா வாங்க, எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சிங்கன்னா இந்த விஷயம் வந்து வெளியே தெரியாத இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து மெயினா வந்து மணி தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. மணி டிமாண்ட் பண்ணிட்டு அவங்க கேட்கற அமௌண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த கால்ஸோ அந்த அக்கௌண்ட்டோ எல்லாமே டிஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அழைப்புகள் வரும்போது வந்து அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு நம்ம வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு வந்து இமீடியட்டா வந்து கம்ப்ளைண்ட் பண்றது வந்து நல்லது. இது மாதிரி இமெயில்ஸும் நிறைய மிரட்டுற மாதிரி அந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கெல்லாம் எதுவுமே நீங்க பதில் அளிக்காம இருந்துக்கிறது நல்லது, அதை பிளாக் பண்ணிடுறது நல்லது. கால்ஸ் வருது இல்லை இமெயில்ஸ் வருதுன்னா இமீடியட்டா சைபர் கிரைம்ல வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, மதிங்கிறவரும் அபுங்கிறவரும் பேசிட்டே நடந்துட்டு வராங்க. திடீர்னு அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது மதிங்கிறவருக்கு, அவர் எடுத்து பேசுறாரு. அடுத்த எண்ட்ல இருந்தவர் வந்து நீங்க வந்து இந்த நம்பர் அவரோட நம்பரை சொல்லி மொபைல் நம்பரை சொல்லி இது உங்களோட தானே அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா அப்படிங்கிறதுக்கு, நீங்க வந்து சிறுவர்கள் தொடர்பான ஆபாச வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி பாத்திருக்கீங்க, எங்களுக்கு வந்து புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரோட ஃபேஸே மாறிடுது. தனியார் சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல வந்து அந்த போலியான கோர்ட் ஆர்டரை வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஆனால் இவர் வந்து சொல்கிறேன், நான் எதுவுமே தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லி பதற்றத்தில் இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்ட் அவங்க வராங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஆர்டர்ஸ் கோர்ட் ஆர்டர்ஸ் எதுவுமே கிடையாது, உங்களை வந்து டிஜிட்டலாக யாருமே அரெஸ்ட் பண்ண முடியாது, இது போலியான கோர்ட் ஆர்டரு, நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தைரியம் கொடுத்து அவர் வந்து இந்த பயத்துலேருந்து வெளியே வர்றாங்க. ஆனால் சில ரியல் கேசஸில் பார்த்தோன்னா கஸ்டடியில் எடுத்துட்டு எவ்ரி ஒன் ஹவர் ஒன்ஸ் ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி மெசேஜ் அனுப்ப சொல்லுவாங்க, வீடியோ காலில் வர சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க பண்ணுற ஃப்ராட் தன் வெளியே அவங்க சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களை கஸ்டடியில் எடுத்துட்டு 2-3 டேஸ் அவங்களுக்கு இருக்கிற எல்லா சோர்ஸ்ல சப்போஸ் இவங்க டெபாசிட் அமௌண்ட் கட்டியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் ரீஃபண்ட் வாங்கி

0: அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கு வெளியே சொல்கிற மாதிரி, நிஜமாக ஏமாந்ததுக்கு அப்புறம் வெளியே சொல்கிற மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி யாராவது திடீர்னு வந்து உங்கள்ட்ட சிபிஐ அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்குறாங்க அப்படின்னாலே அது ஃபேக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து பணம் செலுத்துறதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த நம்பரே பிளாக் பண்ணிட்டு சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அதில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. 1930 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லை தமிழ்நாடு போலீஸ் போர்ட்டலில் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை ஸ்டேஷனுக்கு நேரில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. கொடை எஃப்எம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
3: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
8: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
9: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
7: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
10: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
11: திருச்சி சாரதாஸ்.
12: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
13: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
12: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
14: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
15: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
16: 40 பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
15: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
17: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
18: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை.
19: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர

0: மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஷ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 18ஆம் தேதி திருமதி மேதா விஷ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்சர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும் 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம்

0: இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும், 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும், 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
1: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சது. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5,171 பள்ளிக்கூடங்கள். அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கு. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கோம். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தது.
0: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புட்டினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும், இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜியார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பீஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு

0: குடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் நிகழ்ச்சி. இன்றைய மகளிர் நேரம் நிகழ்ச்சியை நாங்களும் நடிப்போம்ல. இப்ப யார் இணைப்புல? வாங்க, வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம். யார், எங்கிருந்து? உங்க பேர் என்ன?
1: பேரு
0: நாகலட்சுமி. உங்களுக்காக ஒரு வசனம் வருதுமா, கேளுங்க. கேட்டுட்டு அதே மாதிரி நடிங்க.
2: குட் மார்னிங். யார தேடி ஓடிட்டு இருக்கீங்க?
3: ஒரு பயங்கரமான கைதிய.
2: கைதி? அவன் பேரு
3: குரங்கு கண்ணாயிரம்.
2: குரங்கு கண்ணாயிரமா? அவன் என்ன பண்ண?
0: அவ்வளவுதான். இன்னொரு முறை அந்த வசனத்தை கேளுங்க. கேட்டுட்டு அதே மாதிரி பேசுங்க. இன்னொரு முறை கேளுங்க.
2: குட் மார்னிங். யார தேடி ஓடிட்டு இருக்கீங்க?
3: ஒரு பயங்கரமான கைதிய.
2: கைதி? அவன் பேரு
3: குரங்கு கண்ணாயிரம்.
2: குரங்கு கண்ணாயிரமா? அவன் என்ன பண்ண?
0: அவ்வளவுதான். குரங்கு கண்ணாயிரமா? அவன் என்ன பண்ணா? அப்படி வரணும். சரிங்கம்மா, நல்ல முயற்சி. வாழ்த்துக்கள் நாகலட்சுமி அவர்களே. இப்பொழுது யார் கொடை பின்பலை 100.5 மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல. வணக்கம்.
4: அன்பான தங்க தம்பி சுரேந்தர் அவர்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம். தம்பி, எப்படி இருக்கீங்க?
0: நலம்.
4: ரொம்ப மகிழ்ச்சி. தஞ்சாவூர் அபிரகாம் படம் பத்மாவதி.
0: சரிங்கம்மா, வசனம் கேட்கலாமா?
4: கேட்கலாம் தம்பி,
0: கேளுங்க.
3: நான் போறேன், நான் போறேன். எனக்கு என்ன வேணாலும் பாட்டிமா கொடுப்பாங்க. பாட்டிமா? பாட்டிமா என்ன? சிஸ்டர்,
5: சிஸ்டர்
3: சிஸ்டர் தான் எங்க ஊர்ல தம்பின்னு அர்த்தம்.
4: என்ன
0: சிஸ்டர், சிஸ்டர் எங்க ஊர்ல தம்பின்னு அர்த்தம். அப்படி வரணும்.
4: இன்னும்
0: ஒரு முறை கேளுங்க நிறைவா. அதுக்கப்புறம்
4: சரிப்பா
0: சொல்லுங்க.
3: நான் போறேன், நான் போறேன். எனக்கு என்ன வேணாலும் பாட்டிமா கொடுப்பாங்க. பாட்டிமா? பாட்டிமா என்ன சிஸ்டர்,
5: சிஸ்டர்
3: சிஸ்டர் தான் எங்க ஊர்ல தம்பின்னு அர்த்தம்.
4: நான் போறேன்மா, நான் போறேன். எனக்கு என்ன எங்க பாட்டிமா கொடுப்பாங்க. சிஸ்டர், பாட்டிமா, சிஸ்டர் தான் எங்க ஊர்ல தம்பின்னு அர்த்தம்.
0: அப்ப அவர் சத்யராஜ் அவர் பிரதர் பிரதர் நிறைய அது வரலையே.
4: ஆமா தம்பி, கொஞ்சம்
0: சரிங்க, நல்ல முயற்சி. வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா. இப்பொழுது யார்? வாங்க, வணக்கம்.
6: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
6: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவல் வெளிங்கிறது பேசுறேன்
0: சார். உங்க பேர் என்ன பேருமா?
6: மரகதம்
0: சார். மரகதம், சரிங்கம்மா. வசனம் கேட்கலாமா?
6: கேட்கலாம் சார்.
0: கேளுங்க.
3: அந்த வெள்ளையா இருக்கே, அது என்னது?
7: ஏங்க சோத்த நீங்க பார்த்ததே இல்ல, அதை நீயே சாப்பிடு.
0: அவ்வளவுதான்.
6: அந்த வெள்ளையா இருக்குது, அது என்னது? ஏக்கா சோத்த நீங்க பார்த்ததே இல்ல.
0: அவ்வளவுதான். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, நல்ல முயற்சி. வாழ்த்துக்கள். இப்பொழுது யார்? வாங்க, வணக்கம். கொடை பண்பலை 100.5 இப்பொழுது.

கோடை பண்பலை 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்ரஸ்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சிறைந்தர். நன்றி நேயர்களே. இனி நம் கோடை பண்பலை 100.5 தொடர்வது தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சம் நிறைக்கும் பாடல்கள் அரங்கேற காத்திருக்கிறது. கேட்டு ரசிப்போமா நேயர்களே.

0: கோடை பண்பலை 100 பிளைந்தில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிய வணக்கம் நேர்களே, உங்களின் கைவிரல்கள் எழுதிய மடல்கள் இப்போது எங்களின் கைகளில். பாடல் கேட்டு கடிதம் எழுதி நேயர்களே, உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 இப்போது உங்களின் மனம் நிறைக்க வருகிறது. நெஞ்சில் நிறைந்தது நிகழ்ச்சியின் முதலாவதாக 1965 வெளிவந்த திரைப்படம் பஞ்சவர்ணகிளி. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கக்கூடிய நேயர்கள் நகமம் ஆனந்தன், மகேஸ்வரி ஆனந்தன், விக்னேஷ், சபரீஸ்வரி, விஜயலட்சுமி, அவந்திகா, கவிதா, சுஜிதா இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாரதிதாசனின் கவி வரிகளில் பாடலை பாடுகிறார் பி. சுஷீலா.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1964 வெளிவந்த திரைப்படம் கர்ணன். இந்த படத்தில் இருந்த பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் தேனி காமாட்சிபுரத்திலிருந்து மாடசாமி, ராஜம்மாள், ஷியாமலா, லட்சியசெல்வம், தமிழ்மணி இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள். டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.

0: பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
6: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
9: 40 பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
8: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட
11: கவிதை படைப்பவர்களுக்காகவும், படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்,
12: பண்பலை படைப்பாளிகள்.
13: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
11: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 பண்பலை படைப்பாளிகள்.
14: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம்.
11: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
12: கோடை பண்பலை 100.5
11: பண்பலை படைப்பாளிகள். படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
12: நிலைய இயக்குனர்,
11: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
12: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
11: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 பண்பலை படைப்பாளிகள்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையாக AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியை

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: கோடைப்பண்பலையின் 1.5 இனிவரும் பாடல். 1969 வெளிவந்த திரைப்படம் பூவா தலையார். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்கக்கூடிய நேயர்கள் பெருந்துறை ஆயிக்கவுண்டன் பாளையத்திலிருந்து தேவராஜ், கௌசல்யா, நந்தகுமார் இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில் பாடலை பாடுகிறார் TM சௌந்தரராஜன்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
4: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
3: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
4: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
3: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
4: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
5: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9 6 0 1 4.
7: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: கோடை பந்தலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
3: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
2: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1975 வெளிவந்த திரைப்படம் அவன்தான் மனிதன். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள், நாமக்கல் வெண்ணந்தூர் அங்கிருந்து நம்முடைய நேயர் நாமக்கல் வெண்ணந்தூர் அங்கிருந்து சிங்காரம் இவருக்காக MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார் TM சௌந்தரராஜன்.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: உங்கள் கோடை பண்பலை நொறுபுழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுபுழியாய்ந்தில் உயிரெழுத்து.

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

கோடைவன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இனியும் தொடர்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்து வரும் பாடல் 1965 வெளிவந்த திரைப்படம் நீ. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் கொடைக்கானல் சௌமியா, ராஜன், மகா, குமரேசன், ராமன், வெங்கடேஷ், அனிதா இவர்களுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில் பாடலை பாடுகிறார் எல்ஆர் ஈஸ்வரி.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
4: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
7: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெறவுள்ளது.
6: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1963 வெளிவந்த திரைப்படம் காட்டு ரோஜா. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் திண்டுக்கல் நாகல் நகர் அண்ணாமலை ஸ்கூல் ரோட் அங்கிருந்து.

வந்து தேவதாஸ், தேவி, சிவானி, திலகா, உமா இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டீம் சவுந்தரராஜன், பி. சுஷீலா.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து 1975 வெளிவந்த திரைப்படம் வைர நெஞ்சம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் தாராபுரம் டிஎஸ் கர்ணன், நாகராஜன், பாபு, நவீன், ஹேமா இவர்களுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1970 வெளிவந்த திரைப்படம் வியட்நாம் வீடு. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் கரூர் வெங்கமேடு ரொட்டி கடை தெரு, அங்கிருந்து சரவணன், கலா, பிரதீப், பிரவீன், கமலி செல்வம் இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

நெஞ்சில் நிறைந்து வயல் தொடர்ந்து வரும் பாடல். 1957 வெளிவந்த திரைப்படம் யார் பையன். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்கக்கூடிய நேயர்கள் சேலம், ஏற்காடு, அரங்கம், யோகஸ்ரீ, கலாஸ்ரீ இவர்களுக்காக எஸ் தட்சிணாமூர்த்தி இசையில் பாடலை பாடுகிறார்கள். ஏ எம் ராஜா, ஜிக்கி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நெஞ்சில் நிறைந்தவையில் இனிவரும் பாடல். 1966 வெளிவந்த திரைப்படம் சந்திரோதயம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க நம்ம நேயர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து தாரிக் மற்றும் முகமது ஹஃபி இவர்களுக்காக. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.

0: இப்போது கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: உதய சூரியனுடைய செங்கதிர்கள் வந்தியத்தேவனுடைய முகத்தில் சுளீர் என்று பட்டு அவனை துயிலெழுப்பிவிட்டன. உறக்கம் தெளிந்ததும் எழுந்திருக்க அவனுக்கு மனம் வரவில்லை. கண்ணை விரித்து பார்த்தான். சற்று தூரத்தில் பயங்கர ரூபமுள்ள ரெண்டு சாமியார்கள் வந்து கொண்டிருந்தார். அவர்களுடைய திரித்துவிட்ட சடை, ஒரு கையில் திரிசூலம், இன்னொரு கையில் அக்னிகுண்டம்,

0: இவற்றிலிருந்து அவ்விருவரும் காளாமுக வீர சைவர்கள் என்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். இவர்களுடன் வாதப்போர் செய்வதற்கு ஆழ்வார்க்கடியான் இங்கு இல்லையே என்ற எண்ணம் உண்டாயிற்று. அந்த காளாமுகச் சாமியார்கள் போகும் வரையில் கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவது போல பாசாங்கு செய்வதென்று தீர்மானித்தான். அவர்கள் அவன் பக்கத்தில் வந்து நிற்பதாக அவன் உணர்ந்தபோது கண்களை திறக்கவில்லை. அவர்களில் ஒருவர் அருகில் வந்து கனைத்தபோது அவன் கண்ணை விழித்து பார்க்கவில்லை.
1: சிவோகம், பையன் நல்ல கும்பகரணனாயிருக்கிறான்
0: என்றார் ஒருவர்.
1: சிவோகம், இவனைப் போல ஒரு வாலிப பிள்ளை நமக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்
0: என்று சொன்னார் இன்னொரு சாமியார்.
2: சிவோகம், ஆளை பார்த்து முகம் களையாயிருக்கிறதே என்று சொல்லுகிறாய், இவனால் நமக்கு பயனில்லை, வெகு சீக்கிரத்தில் இவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது
0: என்றார் முதல் வீரசைவர். மேலும் தூங்குவது போல பாசாங்கு செய்வது மூச்சு விட முடியாமல் திணறும் உணர்ச்சியை வந்தியத்தேவனுக்கு உண்டாயிற்று. என்றாலும் அந்த சமயம் விழித்தெழுந்தால் தன் பாசாங்கு வெளியாகிவிடும், மேலே அவர்கள் ஏதாவது பேசுவதை கேட்க முடியாமலும் போய்விடும், தனக்கு என்ன பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதையும் இவர்கள் ஒருவேளை சொல்லலாம் அல்லவா. ஆனால் அவன் எண்ணிய எண்ணம் நிறைவேறவில்லை.
2: சிவோகம், அதனவனுடைய தலையெழுத்து, நீ வா போகலாம்
0: என்று ஒரு வீரசைவர் கூற இருவரும் அங்கிருந்து நகர்ந்து சென்றார்கள். அவர்கள் சற்று தூரம் போவதற்கு அவகாசம் கொடுத்துவிட்டு வந்தியத்தேவன் எழுந்தான். சீக்கிரத்தில் இவனுக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்ற வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்து கொண்டிருந்தன. பழைய காபாலிகர்களின் பரம்பரையில் வந்தவர்கள் காளாமுகர்கள். காபாலிகர்களைப் போல அவர்கள் நரபலி கொடுப்பதில்லை, மற்றபடி காபாலிகர்களின் பழக்க வழக்கங்களை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் மயானத்தில் அமர்ந்து கோரமான தவங்களைச் செய்து வருங்கால நிகழ்ச்சிகளை அறியும் சக்தி பெற்றிருந்ததாக பலர் நம்பினார்கள். சாபம் கொடுக்கும் சக்தி அவர்களுக்கு உண்டு என்று பாமர ஜனங்கள் எண்ணினார்கள். ஆகையால் காளாமுக சைவர்களின் கோபத்துக்கு ஆளாகாத வண்ணம் அவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்களைச் செய்ய பலர் ஆயத்தமாயிருந்தார்கள். சிற்றரசர்கள் பலர் ஆலயங்களில் காளாமுகர்களுக்கு வழக்கமாக அன்னமளிப்பதற்கு நிபந்தங்கள் விட்டிருந்தார்கள். இதுவரையில் சோழ மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த அரசர்கள் மட்டும் காளாமுகர்களுக்கு எந்தவித ஆதரவும் காட்டவில்லை. இந்த விவரங்களையெல்லாம் அறிந்திருந்த வந்தியத்தேவன், அவர்கள் ஏதாவது உளறிவிட்டு போகட்டும், இதுவரையில் நேராத ஆபத்து நமக்கு புதிதாக என்ன வந்துவிடப் போகிறது என்று எண்ணி தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டான். ஆயினும் வருங்காலத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆசை அவன் மனத்தை விட்டு அடியோடு அகன்றுவிடவில்லை. வந்தியத்தேவன் எழுந்து நின்று பார்த்தபோது அந்த காளாமுகர்கள் சற்று தூரத்தில் ஒரு பழைய மண்டபத்தின் அருகில் போய்க் கொண்டிருப்பதைக் கண்டான். மண்டபத்துக்கு அருகில் செயற்கை குன்றம் ஒன்று காணப்பட்டது. அதில் ஒரு குகை சிங்க முகத்துடன் வாயை பிளந்து கொண்டிருந்தது. பழைய நாட்களில் திகம்பர ஜெயினர்கள் கட்டி கொண்டிருந்த அந்த குகைகளை காளாமுகர்கள் பிடித்து கொண்டார்கள். அங்கே சென்று அவர்களுடன் சிறிது பேச்சு கொடுத்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுக்கு உண்டாயிற்று. குதிரையை கட்டியிருந்த இடத்திலேயே விட்டுவிட்டு செய்குன்றை நோக்கி போனான். மண்டபத்தை நெருங்கிய போது காளாமுகர்கள் குகையின் மறுபக்கத்தில் நின்று பேசியது அவன் காதில் லேசாக விழுந்தது.
2: அந்த பையன் பொய்த்தூக்கம் தூங்கவில்லை, உண்மையாகவேதான் தூங்கியிருக்க வேண்டும்
0: என்று சொன்னார் ஒருவர்.
2: அது எப்படி நிச்சயமா சொல்ற
0: என்றார் இன்னொருவர்.
2: அநாயம் வரப்போகிறது என்ற வார்த்தையை கேட்டவரை அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பாத மனிதர் யாரையும் நான் இதுவரை கண்டதில்லை.
1: பையன் நல்ல தீரனாத்தான் தோன்றுறான், அவன் நம்மோட சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாத்தான் இருக்கும். நீ என்ன சொல்ற?
2: இவனை போன்ற வாலிபர்கள் எதற்காக? இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சோழ நாட்டின் சிம்மாதனம் ஏறப்போகிறவனே காளாமுகத்தை சேரப்போகிறானே.
1: யார சொல்ற?
2: வேற யார? மதுராந்தக தேவனத்தான் சொல்ற. இது கூட உனக்கு தெரியலையா?
1: அது எப்படி? மற்ற ரெண்டு பேரு
2: ஊர்த்தந்தான் கடல்ல மூழ்கி இறந்துட்டானே. இன்னொத்தனோட காலம் குறுகி கொண்டிருக்கிறது.
0: வந்தியத்தேவன் அதற்கு மேல் அந்த காளாமுக சாமியார்களின் பேச்சை கேட்க சிறிதும் விரும்பவில்லை. அவர்களுடன் பேச்சு கொடுக்கவும் எண்ணவில்லை. விரைவிலே பழையாறை அடைந்து இளவரசியிடம் செய்தியை சொல்லிவிட்டு காஞ்சிக்கு போக விரும்பினான். எல்லோருக்கும் மேலாக தான் அதிகம் கடமைப்பட்டிருப்பது ஆதித்த கரிகாலருக்கு அல்லவா? அவரை எத்தனையோ வித அபாயங்கள் சூழ்ந்திருப்பது உண்மை. பார்த்திவேந்திரன் கூட பழுவூர் ராணியின் மாயவலையில் விழுந்து விட்டான். எந்த காரியத்திலும் படபடப்புடன் இறங்கக்கூடியவரான ஆதித்த கரிகாலர் எப்போது எந்தவித அபாயத்துக்கு உள்ளாவாரோ தெரியாது. அவரிடம் சென்று அவரை காத்து நிற்பது தன் முதன்மையான கடமை. வழியில் வீண் பொழுது போக்குவது பெருங்குற்றம். இந்த கணமே சென்று விட வேண்டும். வந்தியத்தேவன் சப்தமில்லாமல் திரும்பிச்

0: என்று குதிரை மீது ஏறிக்கொண்டான். குதிரையை வேகமாக தட்டிவிட்டான். காளாமுகர்களின் குகையோரமாகச் சென்றபோது அவர்கள் தன்னை வெறித்து நோக்குவதைக் கண்டான். ஒரு முகம் அவன் எப்போதோ பார்த்த முகம் போல தோன்றியது. ஆனால் நின்று பார்க்க விருப்பமின்றி வேலே சென்றான். வழியில் ஜன நெருக்கமான பல கிராமங்களை அவன் பார்த்தான். அங்கேயெல்லாம் இளவரசர் கடலில் மூழ்கியது பற்றிய செய்தி இன்னும் பரவவில்லை என்று தெரிந்தது. ஏனென்றால் ஜனங்கள் சாவதானமாக அவரவர்கள் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதுவரையில் நல்லதுதான். இளவரசரை பற்றிய செய்தி பழையாறையை அடைவதற்குள் தான் அங்கே போய்ச் சேர்ந்து விட வேண்டும். இளைய பிராட்டியிடம் உண்மையை அறிவித்து விட வேண்டும். குந்தவை தேவியின் காதில் வேறு விதமான செய்தி விழுந்தால் ஏதாவது விபரீதம் நேரிட்டு விடலாமல்லவா? இளைய பிராட்டியாவது நம்புவதற்கு தயங்கலாம். அந்த கொடும்பாளூர் இளவரசி உயிரையே விட்டாலும் விட்டு விடுவாள். இந்த எண்ணம் வந்தியத்தேவனுக்கு மிக்க பரபரப்பை உண்டாக்கிற்று. ஆனால் அவனுடைய அவசரம் குதிரைக்கு தெரியவில்லை. கால்களில் புதிதாக லாடம் அடிக்கப்பட்டிருந்த அந்த குதிரை வழக்கமான வேகத்துடன் கூட ஓட முடியாமல் தத்தளித்தது. கடைசியாக பிற்பகலில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு 2 நாழிகை இருந்தபோதுதான் பழையாறை கோட்டையின் பெரிய சுவர் அவனுக்கு புலப்பட்டது. அதோ கோட்டை வாசலில் துர்கையின் கோவில் தெரிகிறது. கோட்டைக்குள் எப்படி பிரவேசிக்கிறது என்பதை பற்றி எத்தனையோ யோசனைகள் அவன் உள்ளத்தில் மின்னல் வேகத்தில் படையெடுத்து வந்தன. ஆனால் ஒன்றும் காரியசாத்தியமாகத் தோன்றவில்லை. பனைமுத்திரை மோதிரமோ இங்கே பயன்படாது. ஏனென்றால் அந்த மோதிரத்துடன் வருவான் என்பது முன்னமே கோட்டை காவலர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும். இப்போது மோதிரத்தை பார்த்ததும் வேறு விசாரணையின்றி சிறைப்படுத்தி விடுவார்கள். சின்ன பழுவேட்டரையரிடம் அவனை அனுப்பி விடுவார்கள். இளைய பிராட்டி குந்தவை தேவியை பார்ப்பதற்கு முன்னால் அவ்விதம் அகப்பட்டு கொள்ள அவன் சிறிதும் விரும்பவில்லை. யோசனை செய்த வண்ணம் குதிரையின் வேகத்தை அவன் குறைத்து கொண்டு கோட்டை வாசலை நெருங்கிய போது மற்றொரு திசையிலிருந்து ஒரு கூட்டம் வருவதைக் கண்டான். வேல் பிடித்த வீரர்கள், விருதுகளைச் சுமந்தவர்கள், குதிரைகள் ஏறி வந்தவர்கள். இவ்வளவு பேருக்கும் நடுவில் தாமரைப்பூ வடிவமாக அமைந்த ஒரு தங்க ரதம். ஆஹா, அந்த ரதத்தில் வீற்றிருப்பது யார்? இளவரசர் மதுராந்தகத்தேவர் அல்லவா? கடம்பூர் அரண்மனையிலும் தஞ்சாவூர் பொக்கிஷ நிலவரையிலும் பார்த்த அதே இளவரசர்தான். கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு யுக்தி என்ன என்பது உடனே வந்தியத்தேவன் மனத்தில் தோன்றி அவனுக்கு உணர்ச்சியூட்டிவிட்டது. ஆபத்து வரப்போகிறது என்ற வார்த்தை காதில் விழுந்தால் அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்பாதவனை இதுவரை நான் பார்த்ததில்லை. இவ்விதம் காளாமுகர்களில் ஒருவர் கூறிய வார்த்தைகள் அவன் மனத்தில் பதிந்திருந்தன. அவனே அந்த ஆவலுக்கு இடம் கொடுத்து விட்டானல்லவா? அந்த காளாமுகரின் யுக்தியை இங்கே கையாண்டு பார்க்க வேண்டியதுதான். தாமரை மலரின் வடிவமான தங்க ரதத்தை நோக்கி வந்தியத்தேவன் களைப்படைந்திருந்த தன் குதிரையை வேகமாகச் செலுத்தினான். மதுராந்தகத் தேவருடைய பரிவாரங்களில் யாரும் அவ்விதம் ஒருவன் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆகையால் அவனை யாரும் தடுக்க முன்வருவதற்குள் குதிரை ரதத்தின் சமீபத்தை அடைந்துவிட்டது. அந்த சமயத்தில் வந்தியத்தேவன் குதிரை மீது எழுந்து நின்றான். ரதத்தில் வீற்றிருந்த மதுராந்தகரை உற்று பார்த்தான். பார்த்துவிட்டு, ஓ அபாயம் என்று குரலை எழுப்பினான். உடனே தடால் என்று குதிரை மீதிருந்து தரையில் விழுந்து உரண்டான். குதிரை சில அடி தூரம் அப்பால் சென்று நின்றது. இவ்வளவும் சில வினாடி நேரத்தில் நடந்துவிட்டது. மதுராந்தகத்தேவரின் பரிவாரத்தைச் சேர்ந்த சிலர் அவனுடைய குதிரை ரதத்தை நோக்கிப் போவதைக் கண்டு அவசரமாக கத்தியை உரையிலிருந்து எடுத்தார்கள். சிலர் வேலை எறிவதற்கு குறிபார்த்தார்கள். அதற்குள் அவன் குதிரை மேல் நிற்க முயன்று கீழே விழுந்து விட்டபடியால் அவர்களுடைய கவலை நீங்கியது. பிறகு கீழே விழுந்தவனை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள். மதுராந்தகரும் சிரித்தார். அதற்குள் ரதம் நிறுத்தப்பட்டிருந்தது. அவர் கையை காட்டி சமிக்ஞை செய்யவே வீரர்கள் இருவர் வந்தியத்தேவனை அருகில் சென்று அவனை தூக்குவதற்கு முயன்றார்கள். அதற்குள் அவனை எழுந்து உட்கார்ந்திருந்தான். வீரர்களுடைய உதவி இல்லாமல் குதித்தெழுந்து நின்றான். தான் விழுந்தது பற்றி சிறிதும் கவனியாதது போல் இளவரசர் மதுராந்தகரையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவனை இப்படி அருகில் கொண்டு வாருங்கள் என்றார் இளவரசர். வீரர் இருவரும் வந்தியத்தேவனை கையை பிடித்து அழைத்துச் சென்று ரதத்தின் பக்கத்தில் நிறுத்தினார்கள். இன்னமும் அவனுடைய கண்கள் மதுராந்தகர் முகத்தின் பேரிலேயே இருந்தன.
1: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த திருப்புறம்பய போர் சோழ பேரரசுக்கு அடித்தளம் இட்டதை ஏற்கனவே பார்த்தோம். அந்த போருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அரிசிலாற்று போரும் விடவை போரும் கூட வரலாற்று

0: முக்கியத்துவம் கொண்டவைதான். இவற்றில் ஒன்றைத்தான் நந்தினி நினைவு கூர்ந்து வந்தியத்தேவனிடம் சொல்றார். பல்லவராயன் கோட்டை, பாண்டியராயன் கோட்டை என்றெல்லாம் குறிப்பிட்டது நினைவிருக்கும். இந்த சந்திப்பால பிரயாணம் தாமதப்பட்டாலும் இளவரசரை பத்தின செய்தி பரவல்லங்கிறது அவனுக்கு சற்று நிம்மதியை தந்தது. வீர வாலிபர்களை கண்டா காப்பாளிகர்கள் என்ன செய்வாங்க என்பத பார்த்திபன் கனவு நாவல்ல மாமல்லர் தம் மகளுக்கு சொல்றார். அவருடைய முகபாவத்தையும் கவனிக்கிறார். இங்க காலாமுகர்கள் சீண்டி பார்க்கறாங்க, இந்த வாலிபன் உண்மையிலேயே தூங்குறானா இல்லையான்னு. இதுல கிடைச்ச குறிப்பு மதுராந்தகரை வசப்படுத்த உதவுமா? தொடர்களை பார்க்கலாமா? சிவோகம், இத சிவ அகம் என்கிற ரெண்டு சொற்களின் இணைப்பாக கொள்ளணும். சிவம் மங்களம் அல்லது பரமாத்மா, அகம் நான் அல்லது ஜீவாத்மா. சிவோகம் சிவமே நான், சிவ என்ற சொல்லின் இறுதியில ஆ, அகம் என்கிற சொல்லின் முதல்ல ஆ உடன் புணரும் போது ஓன்னு தெரியும். சிவோகம் விசர்க சந்திங்கிற இலக்கண விதிப்படி இது அமையுது. செய்குன்றம் செயற்கையாக அமைக்கப்பட்ட குன்று. இது பற்றி நிறைய மேற்கோள்கள் இருந்தாலும் உலகின் முதல் பயண நூல்னு கருதப்படுற செங்கோன் தரை செலவு என்கிற நூல்ல உள்ள பகுதி கவனத்தை கவருது. சேனோங்கு அருவி தாழ்ந்த செய்குன்றமும் ஆணோங்கு வரிவண்டு பாடும் பொழில்களும். இந்த நூலை இயற்றியவர் கணியூர் சேந்தனார். திகம்பர ஜைனர்கள், ஜைன அல்லது சமண மதத்துல இருக்கிற இரு முக்கிய பிரிவுகள் திகம்பரர் ஸ்வேதாம்பரர். திகம்பரம் திக் அம்பரம், திக் திசை அல்லது வானம், அம்பரம் ஆடை, வானையே அல்லது திக்கையே ஆடையாக அணிஞ்ச துறவிகள் திகம்பரர். இதன் உட்பொருள் உலகப்பற்ற துறந்தவங்க. ஸ்வேதாம்பரர், ஸ்வேதம் வெண்மை, அம்பரம் ஆடை, வெள்ளை ஆடை அணிஞ்ச துறவிகள். இந்த ரெண்டு பிரிவினரும் சமண மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளான அஹிம்சை, சத்தியம், பற்றின்மை இந்த மூனையும் சிறப்பாக பின்பற்று வருவார்கள். சாவதானமாக, இதன் பொருள் பதற்றம் இல்லாமல் இயல்பாக நிதானமாக. அவதானம் கவனம், ச அதனுடன் கூட, ச அவதானம் சாவதானம், கவனமாக செயற்படுவது.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி

0: கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
3: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
4: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
3: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுகுந்தா சுரேஷ் அவர்களின் தெருவில் வளம் வர காத்திருக்கிறது. இணைந்தே இருப்போம் கொடைப்பண்பலை 100.5.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று திருவாரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளமர காத்திருக்கிறது. கேட்டு ரசிப்போம் கொடை பண்பலை 100.5.

நிறைவுக்கு வருகிறது டோல் தமாக்கா தோல். இனி தொடர்வது உயிரெழுத்து. கோயம்புத்தூர் மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுகுந்தா சுரேஷ் அவர்களின் தெரிவில். அதற்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

கல்வி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமை பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவிக்கு அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய

இந்தியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

சிறிய உயிர்தான் தேனி, ஆனால் அதன் பிறப்பில் பெரிய உலகின் பசி மறைகிறது. மலரிலிருந்து மலருக்கு மகரந்தம் சுமக்கும் அந்த மெல்லிய கால்களில் பூமியின் பசுமை பயணம் செய்கிறது. ஒரு தேனி ஒரு தோட்டத்தின் கனவு, 1000 தேனீக்கள் ஒரு நாட்டின் வளம். உலகின் அமைதியான விவசாயிகள் என்று அறிவியலாளர்களால் அழைக்கப்படுவது தேனி. இன்று உலக தேனீக்கள் தினம் என்ற தகவலோடு இனிதே நாம் கேட்கலாம் நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்று தம் எண்ணத்தில் மலர்ந்த வண்ணங்களின் பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கும் நேயர் கோயம்புத்தூர் மாவட்டம் கஞ்சப்பள்ளி எஸ் சுகுந்தா சுரேஷ் அவர்கள்.

நேயர் தன்னை பற்றி இவ்வாறு அறிமுகம் செய்திருக்கிறார். நான் SSLC வரை பயின்றுள்ளேன். என் கணவர் பெயர் ஆர். சுரேஷ். என் மகள் பெயர் எஸ். ராஜலட்சுமி. அவர் பிகாம் IT தொழிற்பயிற்சி பெற்றவர். நான் ஏதாவது ஒரு நேரம் வானொலி கேட்பேன். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியை விரும்பி கேட்பேன். என் அண்ணன் ஆர். சுப்பிரமணியன். கோடை பண்பலை அவரது உயிர் மூச்சு. என்னையும் கோடை பண்பலை கேட்க செய்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.

காலம் காலமாக காதலுக்கு தூது செய்யும் மலர் இது. வண்ணங்களால் எண்ணங்கள் நிறைந்த மலர் இது. இந்த மலரை இசையில் கோர்ப்போமா?

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
3: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கண்ணிமார் திருக்கோவில் திருவிழா
6: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக

0: நடைபெற உள்ளது.
1: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இன்று மாலை 4 மணிக்கு நம் கோடி பண்பலை 105 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் கோவை கஞ்சப்பள்ளி சுகுந்தா சுரேஷ் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார் நேயர். கோபம் கொண்ட பெண்ணின் மனதையும் மென்மையாக்கும் மலருது, சரமாய் தொடுத்து கார்கோளல் சேர்க்கையில் இங்கே ஒரு பீத்தோவனின் இசை இசைக்கிறது.

நாம் இணைந்து இருக்கிறோம் மிதமான இசையோடு உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இனியும் நாம் கேட்கலாம் டாக்டர் சிவா படத்திலிருந்து நேயர் கேட்டிருக்கக்கூடிய பாடலை. அந்த பாடலுக்கு அவர் இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் குறிஞ்சி மலர் பூக்கும், ஆனால் காதல் கொண்ட நெஞ்சங்கள் இணைந்து பேசிட ஒரு நொடியும் பூக்கிறது.

0: பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
5: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
6: இப்பவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
5: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
6: கால் 8220782333.
7: இன்று மாலை 4 நம் கோடி பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: கோடை பந்தலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், RKG நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
11: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
12: 40 பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
11: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
7: இன்று மாலை 4 நம் கோடி பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் கோவை கஞ்சப்பள்ளி சுகுந்தா சுரேஷ் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் பகவதிபுரம் ரயில்வே கேட் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு நேயர் இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். செவ்வரளி தோட்டத்தில் தேன் சிந்தும் நேரத்தில் பறக்கும் பூ வண்டுகள் போல பாடி திரிகின்றன காதல் மயக்கத்தில் இந்த கிளிகள்.

நேரம் பிற்பகல் 3:31. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் கோவை கஞ்சப்பள்ளி சுகுந்தா சுரேஷ் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்நேயர் தந்திருக்கக்கூடிய பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இவர் இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். மலைப்பாதை சோலையில் மனம் விரிந்து பறக்கும் இந்த குயிலின் ராகம் கேட்கையில் தென்றலின் பயணம் இதோ

0: இன்று மாலை 4 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கானங்களை தந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் கோவை கஞ்சப்பள்ளி சுகுந்தா சுரேஷ் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. மலர் மாலையை தொடுத்த நேயர் அடுத்த மாலை

அழகாக தொடுத்திருப்பது செவ்வந்தி பூ. இந்த பூவுக்கான பாடலை அவர் கோகிலம் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அதற்கான பொழிப்புரையை இவ்வாறு தந்திருக்கிறார். மாலையில் சேரும் மலருக்கு மனதிற்குள் சேர வழியில்லையோ? மனதில் சேராவிட்டால் என்ன? அதனுள் உன் முகம் பார்க்க காத்திருக்கிறேன்.

0: பாட்டும் பதமும்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இன்று மாலை 4 நம் கோடி பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
6: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்துரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: தோட்டத்தை அலங்கரிக்கும் மலர்களின் தொகுப்பாக கோவை கஞ்சப்பள்ளி சுகுந்தா சுரேஷ் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காற்றினில் ஆடும் பூக்களில் அடுத்ததாக நேயர் தொடுத்திருப்பது ஆவாரம்பூவை. அதற்காக அவர் கேட்டிருக்கும் பாடல் அச்சமில்லை அச்சமில்லை என்னும் திரைப்படத்தில் இருந்து. அதற்கான பொழிப்புரையை அவர் இவ்வாறு தந்திருக்கிறார். ஒரு முறையாவது திரும்பி பார்ப்பாயா என்று ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறது இந்த பூ. உன் கடைக்கண் பார்வை ஒன்று போதும், மனசெல்லாம் மலர்ந்திருக்கும் இந்த ஆவாரம்பூ.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இன்று மாலை 4 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள்.

0: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக் சினவர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் கோவை கஞ்சப்பள்ளி சுகுந்தா சுரேஷ் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. பசுமன் திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டிருக்கும் நேயர் நமக்கு நினைவுபடுத்துகிறார் தாமரைப்பூவை. அதற்கான பொழிப்புரையை தந்திருக்கிறார். ஒட்டியும் ஒட்டியும் ஒட்டாமலும் தான் உரையாடுகிறார்கள் இந்த காதல் ஜோடிகள். ஆனால் தண்ணீர் பரப்பின் மீது மட்டும் இந்த துள்ளல் ஏனோ?

கோடை பண்பலை 100.5 இனிதே நிறைவு பெறுகிறது. உயிரெழுத்து. இன்று கோவை கஞ்சப்பள்ளி சுகுந்தா சுரேஷ் அவர்கள் தெரிவில் பாடல்கள் வளம் வந்தன. நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய நேயருக்கு நன்றி. கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன். செல்வி கதிரேசன்.

கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது விடுகதை வண்ணத்தூரிகை. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

கதை சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமை பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவிர அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.
8: அடடடடடா, இந்த பக்கம் தீர்னா அது திரும்பினா திருவிழா, அந்த பக்கம் திரும்பினா திருவிழா. எங்கிட்ட திரும்பினாலும் ஒரே திருவிழா மயமாக இருக்குது. நம்ம ஊரில் வேறு இன்னும் திருவிழா வைக்காமல் நோம்பு சாட்டாமையே இருக்குது. என்ன பண்ணலாம், வருஷம் வருஷம் பஞ்சாயத்துக்கு ஓட்டுறோம், ஏதாவது ஒன்று வைக்கிறோம், மூணு நாளில் முடிச்சு விட்டுறோம். இந்த வருஷம் நம்ம பசங்களையெல்லாம் கூப்பிடாமல் நம்ம மட்டும் தனியாக போய் இந்த விழா ஏற்பாட்டாளர்லாம் சொல்கிறாங்களோ, அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த இடம் திருவிழா வைக்கணும்னு ஒரு யோசனை இருக்குது. ஆறுகிட்ட போய் பேசுகிறது என்ன பண்ணுறது?
9: என்ன
8: வைகாசி போகுது, திருவிழாவே இல்லாம இருக்குது, என்ன நடப்புல இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க.
9: அத சொல்லுங்க.
8: அத நம்ம வழக்கம் போல பஞ்சாயத்து கூட்டி வச்சோம்னா எப்பவும் போல, அதாவது ஆரம்பத்தில் கொடி தோரணம் கட்டி ஆரம்பித்து அப்படியே மூணு நாள் வழக்கமாக முடிஞ்சு போகும்.
9: நல்லா இருக்கட்டும். இவ்வளோ ஏற்பாட்டாளர் நாங்கள் இல்லாமல் ஏதாவது கதை நடக்குமா? அதுக்கு அதனால தான் நாங்கள் கக்கத்தில் ஒரு புக்கு, பக்கத்தில் ஒரு பேனா.
8: ஏங்கண்ணு
9: இது அப்பப்போ எழுதணும் இல்லைங்க?
8: சரி இருக்கட்டும். எப்படி நம்புறது நீங்கள் ஏற்பாட்டாளர்னு?
9: என்ன எப்படி சொல்லிட்டீங்க? போன வருஷம் தேர் திருவிழாவில் ஒரு நான் பண்ணதுனால தான் தேரே நகண்டுச்சு.
8: என்ன மாதிரியான ஏற்பாடுலாம் பண்ணுவீங்க?
9: ராட்டனை வந்து ரிவர்ஸில் சுத்தம்.
8: ரிவர்ஸில் சுத்தம்.
9: ஆமாம் ஆமாம். உட்காந்துருக்க ஆளுகள்லாம் அப்படி பின்பக்கமாக போகிறது மாதிரி அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சு.
8: எப்படி திரும்ப வீட்டுக்கு போவாங்களா?
9: அது போக மயிலாட்டம், ஒயிலாட்டம்
8: அதெல்லாம் வழக்கமாக செய்கிறது தானே?
9: ஆமாம், வழக்கமாக தான் செய்கிறாங்களா? அது போக ஒரு லாரி எலுமிச்சம்பழத்தை இறக்கி வச்சிருக்கோம்.
8: அது எதுக்கு கண்ணு? ஒரு லாரி வேலை வேற கூடுதலாக விற்கிது, ஒரு லாரி எலுமிச்சம்பழத்துக்குலாம் நான் காசு தர முடியாது.
9: கேளுக்கு எதுக்குன்னு?
8: எதுக்கு?
9: அது நம்ம அதை ஏத்தாப்புல உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம ஸ்பான்சர் வாங்கிக்கலாம். என்ன அதுக்கு என்னென்ன? ஒரு லாரி எலுமிச்சம்பழத்தையும் ரெண்டா ரெண்டா அறுத்து,
8: சரி
9: அதில் எண்ணெய் ஊற்றி திரிய ஊற்றி
8: எண்ணெய் ஊத்துறது. சரி, திரிய எப்படி ஊத்துறது?
9: ஊத்த முடியாது, அதை வைக்கிறதுங்க.
8: சரி, வச்சு
9: பொருத்தி விட்டு
8: பொருத்தி விட்டு என்ன ராக்கெட் விட போறீங்களா?
9: அப்படி மெதுவாக ஆற்றுல எல்லாரும் நுகாம கொண்டு போய் விடுறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணி எதிர்த்தாப்புல ஒரு பையன் தான் கணினியாக ஒரு உட்காந்துருக்காரு பாருங்க.
8: ஆமா,
9: அவரு தான் அதுக்கு இன்சார்ஜ்.
8: அதுக்கு இன்சார்ஜரா?
9: அவரு தான் அறுத்தடுத்து கொடுப்பாரு.
8: எலுமிச்சம்பழத்தை
9: அறுத்து கொடுப்பாருங்க. அதுல எண்ணெய் ஊத்தி திரிய ஊத்தி வச்சிட்டோம்னா நுகாம கொண்டு போய் விட்டுறலாம்.
8: சரி,
9: இந்த வருஷம் தேர் திருவிழாவும் நான் இல்லாம நடக்காது.
8: என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க தேர்தல்?
9: முன்னாடி பலாயிரக்கணக்கான பேர் இழுத்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க.
8: சரி,
9: நான் பின்னாடி நின்று தள்ளு தள்ளு தள்ளு தள்ளு தள்ளு தள்ளு தள்ளு தள்ளு தள்ளுன்னு சொன்னா மட்டும்தான் தேர் ஒரு அடி முன்னாடி நகரும். நகராதுங்க.
8: எப்படி இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஓடுமே அது மாதிரியா?
9: அதேதான், அதேதான். இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு,
8: நிக்காம போகும் போல் இருக்குது. சொல்றதை பார்த்தா
9: ஒண்ணுங்க, இப்ப இப்படி பேசுறோம்ல, திருவிழாவெல்லாம் முடிஞ்சப்பட என்ன ஆகும் தெரியுமா?
8: என்ன
9: இப்படி ஆயிடுவோம்?
8: ஆக மொத்தத்துல மைக் செட் போடுற வேலையும் பாக்குறீங்க.
9: ஏன் கேக்குறீங்க? நாங்க நான் போன உடனே சொல்லிடுவேன், லேடிஸ் எல்லாம் பெண்கள் பக்கம் போயிருங்க, ஜென்ஸ் எல்லாம் ஆண்கள் பக்கம் போயிருங்க, நாங்க தெளிவா சொல்லிடுவேன். அப்பத்து திருவிழா வந்து சரியா நடக்கும்.
8: இதுக்கு வந்து ஒரு ஏற்பாட்டாளர் வேணும் கட்டாயம்.
9: ஆமா ஆமா. என்ன சாதாரணம் நினைச்சுக்கிட்டு?
8: அதாவது உங்களை நாங்க ஏற்பாட்டாளரா ஏத்துக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது.
9: என்ன கண்டிஷன்?

0: நாங்கள் கேட்குற விடுகதைக்கெல்லாம் பதில் சொல்லணும்.
1: ஏங்க எனக்கு வேற வேலை இல்லையா, நான் கிளம்புறேங்க.
0: வேற வேலை என்ன இருக்குது?
1: ஒன்னு செய்யுமாப்ப, நீங்க விடுகதையை கேளுங்க.
0: சரி,
1: அந்த நிறைய பேர் திருவிழா பார்க்க சும்மா தானே வந்திருப்பாங்க,
0: அவங்ககிட்ட கேப்போமா?
1: பலூன் ஊதிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டுருப்போமா?
0: சரி, கேப்போம்
1: கேப்போம்.
0: ஏங்க மஞ்ச பலூன்காரரு
1: யாருங்க?
0: அவங்க தான் வந்துட்டாரு, வந்துட்டாரு.
1: யாரது மஞ்ச பலூன்காரரு?
0: என்ன சைலண்டா இருக்காரு அம்மனியே.
1: ஆறு பேசுறது ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க?
0: முத்து மாதிரி அம்மனி எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஒரு விடுகதை.

0: ஆறு பேர் இருக்குது.
1: முத்து மாதிரி பேசுறேன்.
0: ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க?
2: முத்து மாதிரி அம்மனி எங்க இருந்து பேசுறீங்க?
0: அதாவது
2: விடுகதை முதல்ல ஒழுங்கா கேட்க தெரியுதான்னு ஒரு டெஸ்ட் வைக்கணும்.
0: கேட்டுருவோமா? நீரும் இல்லை நிலமும் இல்லை.
2: சரி,
0: கரை மட்டும் இருக்குது. என்ன கரை?
2: என்ன கரையா இருக்கு?
0: ஆமா, நீரும் கிடையாது நிலமும் கிடையாது, ஆனா கரை மட்டும் இருக்கும்.
2: எத்தனை கரை? ரெண்டு கரையா மூணு கரையா?
0: அது நீங்க கரைனா ரெண்டு தானங்க இருக்கும்.
2: ரெண்டு தான் இருக்குமா? அம்மனி தெரியுமா? அதான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம்ல,
0: நாங்க ரெண்டு பேரும் சுய உதவி குழு. நீங்க குழுல இருக்கீங்களா? அப்படி சொல்லுங்க சொல்லுங்க. நீரும் இல்லை நிலமும் இல்லை, கரை மட்டும் உண்டு. என்ன கரை? என்னத்த உங்க திருவிழா பாட்டிக்கு
3: சொல்லுங்க.
2: அமளி இல்லாம பதில சொல்லுங்க பாப்போம்.
0: நிலமும் இல்ல நீரும் இல்ல, கரை மட்டும் இருக்குது. என்ன கரை?
3: கரை மட்டும்னா கடற்கரைங்களா?
2: கடற்கரையில நீர் நிலம் எல்லாம்
0: இருக்காதா? நீரும் இருக்கு நிலமும் இருக்குல்லங்க.
3: அப்ப சர்க்கரை?
0: யார் சொன்னா அப்படி?
2: கரை இக்கரை
0: என்ன கரையா இருக்கும்?
2: சர்க்கரை நீங்க அள்ளி அப்படியே குண்டால போட்டு கொதிக்க வச்சீங்கன்னா தண்ணியா மாறிடும்.
0: கேட்டுக்குங்க கேட்டுக்குங்க. சொல்லுங்க அமளி நகர் முத்து. நீரும் இல்ல நிலமும் இல்ல, கரை மட்டும்
2: சக்கரதான்
0: சொல்லிக்கலாம்.
2: சொல்லிக்கலாம் அது இருக்கட்டும். இந்த சட்டையில ஆகுதுல ஒரு கரை.
0: ஆமா,
2: அதுல என்ன
0: அந்த கரையும் சொல்லிக்க, வாழைக்காய் கரையும் கூட சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்க. பாத்துங்க, இதுக்கு பேரு தான் கரை. இது என்ன பிரச்சனைன்னா, அவளை நேரம் முத்தையா கல்யாணம் ஆயிருச்சுங்களா? கண்டிப்பா இருக்கிறீங்க. இல்ல அது கண்டிப்பா இருக்கும்.
2: சரி, முத்தையாவுக்கு என்ன பாட்டு? முத்தான பாட்டு
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: 70+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN.

0: சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
2: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
1: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸின் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
5: அடுத்தது என்ன?
8: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 5:00 இரவு 7 மணி முதல் 8 மணி வரை.
5: 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடித்து உயர்கல்விக்காக காத்திருக்கீங்களா?
8: மாணவ மாணவியர்களே, உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி தான் இது.
5: வல்லுநர்கள், துறை சார்ந்த சாதனை மாணவர்களின் அனுபவ பகிர்வுனு உங்க எதிர்கால பாதையை தெளிவுபடுத்துற நிகழ்ச்சியாக வலம் வருகிறது.
8: சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24 24 24 24 26 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
5: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
8: அடுத்தது என்ன? உங்கள் கொடைப்பண்பலை 100.5.
9: ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
3: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
4: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
3: எங்கள போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
4: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
3: எங்க காலேஜ்ல மேனேஜ்மென்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
4: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலைவாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
8: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
7: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின் சன் பிரீஸின் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன்.
9: வைக்கிங் பனின் சன் பிரீஸ்.
11: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
13: என்ன
14: செய்யறோம்? ஆறு ஓடுமில்ல?
13: ஆறு ஓடுமா?

0: ஆமாம், அந்த ஆரை என்ன செய்யறோம்னா,
1: என்ன செய்யறேன்
0: அப்படி ஆரை வந்து ஒரு பெரிய பைப் கனெக்ஷன் கொடுத்து,
1: சரி,
0: அப்படி மேல் பக்கமா தூண் வழியா ஏத்தி அப்படி கீழ் பக்கமா இறக்கி எல்லாருமே அப்படி பொழியிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்ய போறோம்.
1: கண்ணு
0: திருவிழா நடக்கணுமா வேணாமா அதானே சொல்ல வரீங்க?
1: அதே அதே
0: அது மட்டும் கிடையாது, இந்த இடம் முளப்பாரி என்ன செஞ்சிருக்கோம்னா, அது மரமாகி பழமாகி காய் காய்க்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தரும் தலையில தூக்கிட்டு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம்.
1: அப்படின்னா அடுத்த நூற்றாண்டுல தான் இந்த திருவிழா நடக்கும்னு நினைக்கிறேன்.
0: ஏன் போன்சாய் மரங்கள் கேள்விப்பட்டதுல? என்னங்க நீங்க மரம் ஒன்று பயந்துடாதீங்க, இப்பதான் ஹைபிரிட் ஆகி போச்சு எல்லாமே.
1: அதெல்லாம் இருக்கட்டுங்கண்ணு, அதை எப்படி தூக்கிட்டு வர முடியும்?
0: இன்னிப்போ ஒன்னே ஒண்ணுதான் நம்ம மாத்தாம இருக்கோம்,
1: என்னது
0: மனுஷங்களை பூரா ஹைபிரிட்டா மாத்தாம இருக்கோம். மாத்திட்டோம்னா அது வேலை முடிஞ்சு.
1: அதுக்கு பதிலாக இந்த ரோபோட் இருக்குதுல்லோ,
0: அதுதான் ஹைபிரிட்டா? அப்ப இருக்குங்க, இந்த மாதிரி புது புது ஏற்பாடுலாம் யோசிச்சு வச்சிருக்கோம்.
1: சரி கண்ணு, இதுக்கெல்லாம் எப்படி செலவாகு?
0: அவ்வளவுதாங்க, ஒரு ஒரு நாளை ஒரு என்ன சொல்றது, ஒரு நாலு ஐம்பத்தஞ்சு ஒரு தலக்கட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு 4 ரூபா 55 பைசா.
1: ஒரு தலக்கட்டு
0: பைசா எங்க யாருக்கு கூடாது?
1: இல்ல
0: அதெல்லாம் ஜிபே பண்ணலாம்ல,
1: 5 பைசா பண்ண முடியாதுல்ல,
0: பண்ண முடியாது. பாத்தீங்களா, இது ஒரு புது தகவல், இதை கேட்டுக்கங்க. அதனால ஒரு தலைக்கட்டுக்கு குறைஞ்சது 4,535 ரூபா இல்லங்க, ஏன்னா ஒரு புலோவில சொல்ல விட மாட்டீங்களே?
1: இல்ல
0: திருவிழா நடந்த மாதிரி தான்
1: புரியுற மாதிரி சொல்லணும் ஒண்ணு, இன்னொன்னு திருவிழாவை திருவிழாவா நடத்தணும்.
0: அதை சொல்லுங்க,
1: நம்ம வாட்டில அனிமேஷன் படம் மாதிரி ஆக்கிட கூடாது.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், திருவிழா நடக்குதா நடக்கலையான்னு ஒரு விடுதலை சொல்லி உங்களை பதில் சொல்ல வச்சிருவோமா?
1: கேப்போம்
0: வாங்க.
1: எனக்கு யாருக்கு பேசுறீங்க?
0: யாரு பேசுறது? வணக்கம் யாருங்க? கிளிச்சோசியம்மா.
1: நீ ஜெயஜோதிங்க?
0: என்ன கொஞ்சம் நல்லா சொல்லுங்க.
1: அம்மனியே அம்மனி, ஜெயஜோதி அம்மனியே,
0: நடந்துகிட்டே பேசுறீங்களா இல்ல திருவிழா கூடத்துல மாட்டிக்கிட்டீங்களா, தொலைஞ்சு போயிட்டீங்களா?
1: போன பக்கத்துல வச்சு பேசுங்க. திருவிழா நடந்துகிட்டு இருக்குது, அங்க எல்லாம் நடக்குது. நானும் ஒரு திருவிழா நடத்தலாம்னு பாக்குறேன், இந்த ஏற்பாட்டாளர் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாரு, ஏற்பாடே பண்ண மாட்டேங்கிறார்.
0: பாட்டு கச்சேரி வைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு, அதுக்கு இவங்களத்தையும் கூட்டு வந்து பாட வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு.
1: அம்மா ஜெயஜோதி அம்மா, பிஸியா இருக்கிறீங்களா பசியா இருக்கிறீங்களா?
0: என்னாச்சு நீங்க இப்ப
1: கோடிட்ட இடங்களை நிரப்புக மாதிரி பேசுறீங்கன்னா நாங்க இடத்தை நிரப்புறது?
0: அதானே அவங்க ரொம்ப பிஸியா இருக்க நாட்டம் கர்ற.
1: சரி இங்க போயிட்டு வாங்க,
0: கிளம்பிடுவோமா? கிளம்பிடுவோம் வாங்க. ஹலோ,
2: புறப்படும்
1: மாதிரில வீசுது.
2: வணக்கம் மாமா.
1: வணக்கம் மாமா.
2: ஆட்டாமைக்கும் பங்காளிக்கும் வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுதா இருங்க.
0: யாருங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் புங்கமுத்தூர் இருந்து பால்ராஜ் நாட்டாம.
1: பால்ராஜ் ஐயா, நீங்க வந்தீங்கன்னா மட்டும் காத்தடிக்குதே எப்படி?
0: அது என்ன காரணம்?
2: எங்க ஊர்ல காத்து அடிச்சுக்கிட்டே இருக்குது, என்ன பண்றதுங்க?
1: எப்படிங்க அடிச்சுக்கிட்டே இருக்குது நிக்காம? காத்து அடியில வச்சிருக்கீங்களோ?
2: காத்தடிதான் மாட்டிக்கிறாங்க ஏகமா.
1: சரி சரி, ஒரு விடுகதை கேக்குறோம், பதில் சொல்றீங்களா?
2: கேளுங்க நாட்டாம.
0: பூவாகாத பூ.
1: என்ன பூ?
0: அப்பு இருக்கீங்களா? அப்பு
1: இருக்காரு இருக்காரு.
2: பூ ஆகாத பூங்களா?
1: ஆமாங்க.
2: பூ ஆகாத பூ?
0: என்ன பூ?
1: என்ன பூ
0: சொல்லுங்க? பூ
2: தாமரை பூ.
1: தாமரை பூ எப்படி பூ ஆகாம போக? பூ ஆனதுக்கு அப்புறம் தாங்க அது தாமரை பூ.
0: ஆமா, என்னங்க நீங்க போங்க, முண்ட பண்ண குளத்து பக்கம் போயிக்கல இல்லையா?
2: குளத்து பக்கம் போயிருக்கான்.
1: குளத்துல தண்ணி தான் இல்ல.
2: தாமரை பூன்னு சொல்லிட்டான்.
0: அது இல்ல, அது கிடையாது. பூ ஆகாத பூ அந்த பூ கிடையாது.
3: என்ன
1: ஊர் சொன்னீங்க? உங்களுக்கே கேக்குதா? அப்படின்னா லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க.
0: வேற ஒண்ணும் இல்லங்க, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை பாடுவீங்களா?
1: அந்த பாட்டுலாம் தெரியாது.
0: என்னங்க நீங்க
1: ஒரு விடுகதை கேட்டோம்ங்க,
0: சொல்லிடுவீங்களா?
3: சொல்லுங்க சார்.
0: சரி, பூவாகாத பூ.
1: என்ன பூ?
3: பூவாகாத பூவா?

0: உப்பு.
1: ஆஹா,
0: அது ரொம்ப தப்பு.
1: அது ரொம்ப தப்பு கிடையாது. ஏன்னா அதுல பூ வரல இல்ல, பூவாகாத பூ தானே
2: சொன்னான்.
0: கசப்பு, துவர்ப்பு,
1: துவர்ப்பு, இனிப்பு, கார்ப்பு, ஆறு சுவை சொல்லிருங்க.
0: சொல்லிருங்க. அது இல்லைங்க, இல்லைங்க,
1: கிடையாது, அதுவும் கிடையாதுங்க. அதாவது என்னத்தங்க திருவிழா நடத்துறது நீங்க?
0: அதாவதுங்க,
1: தலைக்கட்டு வரிய சரியில்லையா?
0: அது இருங்கங்க. அதாவது பூவாகாத பூனா அந்த பூனே சொல்லுவோம், பூ மாதிரி நினைச்சுக்குவோம். ஆமா ஆமா,
1: சொல்லுங்க. பூவாகாத பூ அத பூனே சொல்லுவோம் நாம.
0: ஆமா,
1: பூவை பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம்.
0: ஐய,
1: புஷ்பம்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம். ஒருத்தர் கூட தலைக்கட்டு வரி குடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
0: தருவாக, தருவாக, டீச்சருக்கு தான்
1: எதிர்பார்க்கறீங்க. அந்த தம்பி வேற, அந்த எலுமிச்சை பழம் அரிக்கிற தம்பி எதையோ கூப்பிட்டு கூப்பிட்டு
0: சொல்லிக்கிட்டே இருக்காப்ல.
1: என்ன கடமையா?
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரியூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
5: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தம் எடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 தேதி கிடா கோலாகலமாக நடைபெற உள்ளது.
4: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸின் சித்திர செவ்வானம்.
7: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டு சுவைத்தோம்
8: அனில் பாஸ்தா.
9: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
12: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்டானமஸ் காளிப்பட்டி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
13: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
14: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
15: கவுன்சிலிங் கோட் 2610.
7: வழங்கிய வண்ணத்தூரிகை.
16: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
17: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
18: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
17: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
18: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
17: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
18: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
16: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின் சன் பிரீஸின் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும்
2: வைக்கிங் பனின் சன் பிரீஸ்.
3: அதாவது ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் பொங்க வைப்பாங்கல்ல,
4: ஆமா,
3: பொங்க வைக்கும் போது
4: ஒவ்வொரு வீட்லயும் வீட்டுக்காரர் பொங்க தானே வைக்கிறாங்க.
3: அது தனி,
4: அந்த பொங்கலா,
3: அந்த பொங்கலுக்கு போக கூடாது, நம்ம அங்க போனோம்னா நம்ம பொங்கிடுவோம்.
4: அதானே,
3: அதனால எல்லார்த்து வீட்லயும் வைக்கிற பொங்கல்ல
4: சரி
3: எந்த வீட்டு பொங்கல் சிறப்பா இருக்குதோ,
4: ஆமா,
3: வித்தியாசமா,
4: ஆமா,
3: ஸ்பெஷலா இருக்குதோ,
4: ஆமா,
3: அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு இருக்கிறோம்.
4: ஆமா, யார் வீட்டு பொங்கல்ல ஒரு புதுசா நல்லா தினுசா ஒரு இதா பாவக்காய கலந்து ஊத்தி நீங்க பொங்க யாரு கிண்டிட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்?
3: நீங்க வைக்கிறீங்கல்ல பாட்டு நிகழ்ச்சி,
4: ஆமா,
3: அதுல ஒரு பாட வாய்ப்பு கொடுப்போம்.
4: அப்படி சொல்லுங்க.
3: பாவக்காய் தொண்டைக்கு எதமாம இருக்குமாம் இல்ல,
4: பாவக்காய் பொங்கலுக்கு புடலங்காய் கூட்டு. ஆமா,
3: சரி,
4: வர சொல்லிடுவோமா?
3: புடலங்காய் கூட்டு இருக்கிறது தான், யாரு இது?
4: அது மட்டும் இல்ல, கத்திரிக்காய் பாயாசம் இருக்கு.
3: கத்திரிக்காய் பாயாசம்,
4: ஆமாங்க.
3: பச்சை மிளகா பாயாசம் வைக்கலாம்னு நினைச்சேன்.
4: அப்படி நினைச்சிக்கலாம், இன்னொரு நாளைக்கு அடுத்த திருவிழாவுக்கு பாப்போம்.
3: அடுத்த திருவிழா வரைக்கும் இருந்தா பாப்போம். சரி,
4: வாங்க வாங்க. யாருங்க கத்திரிக்காய் விசுகு வந்துருச்சுங்க?
3: யாருங்க அது?
5: பாட்டுத்தான் கேட்டு நித்தான் கூடுது கூட்டம், கூட்டு கீழியும் குருவி மயிலும் ஆடுது ஆட்டம்.
3: சரி,
5: இசை வழி செய்யும் ருசிகரம்.
3: 5 மணியாயிரம் இப்படியே போனா
4: அதான தீபாவளிக்கு செய்வோம் பலகாரம்.
5: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்துல இருந்து மா மாயக்கண்ணன் பேசுறேன். நாட்டாமையா,
4: என்ன மாவட்டம்?
3: மதுரை மாவட்டம்.
5: மதுரை மாவட்டம்,
4: என்ன பண்ணு? அடுத்து என்ன சொன்னீங்க?
3: பேரு, பேரு, ஊர் பேரு.
5: திரளி கிராமம்
4: இல்ல, பொறுப்பு பொறுப்பு. என்ன கிராமம்?
3: என்ன கிராமம்?
5: திரளி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்துல
3: திரளி
5: மாயக்கண்ணன் பேசுறீங்க.
3: திரளி கிராமம்,
4: இந்த திரளி என்ன தெரியுங்களா? திரளி எந்த ரா போடுவீங்க?
5: திரளி சின்னரா.
4: சின்னரா, அது பெரிய ராத்த போட்டோம்னாக்க திரளி மரம்னு ஒரு மரம் இருக்குது, மரம் இருந்திருக்கு ஒரு காலத்தில். அந்த ஒரு மரத்தை விட்டுனாலே படகு செய்யலாமா?
3: ஒரே மரத்தில் படகா
4: அப்படின்னு வேல்பாரிங்கிற புத்தகத்தில் ஒரு குறிப்பு இருக்கு.
3: வேல்பாரியா? இருக்கட்டும், 5 மணிக்கு உங்களுக்கு இருக்குது.
4: அதான்
3: விடுகதை கேளுங்க,
4: நான் வேற புலோவில் சொல்லிட்டேங்க.
3: விடுகதை விடுகதை
4: விடுகதானா? பூவாகாத பூ.
3: என்ன பூ?
4: மரத்தை சொல்லி பூவை விட்டமே.
5: உப்பு,
3: உப்பு இல்லையே.
4: பூ
3: முதல்ல சொன்னமா இல்லையா?
4: யாருங்க?
3: பாட்டு மறந்துடுதா இல்லையா?
6: இனிய மாலை வணக்கம்.
4: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: சேலம்.
6: சேலம் கேத்தவர் கோமதி குப்புசாமி.
4: சரிங்க, பேசிருவீங்களா?
3: ஏனுங்க மணி?
6: சொல்லுங்க.
3: தொண்டையில கிச்சு கிச்சா?
4: அதானே
6: நாட்டாம அடிக்கி அடிக்கி சளி என்னை பிடிச்சிக்குது.
3: எதுக்குங்க அடிக்கிறீங்க?
4: என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. சரி விடுங்க, பூவாகாத பூ. என்ன பூ?
6: பூ வாங்காத பூவா?
3: வாங்காத இல்லங்க, ஆகாத
4: பூவா? ஆகல அந்த பூ. என்ன
3: பூ?
6: வாழைப்பூ.
4: வாழைப்பூவா? என் வாழைப்பூன்னு தானங்க
3: சொல்றான்.
6: ஆனா
4: பாத்தீங்களா, இதுலயும் பூ வரல.
3: பண்புக்கும் பாசத்திற்கும் ரொம்ப நன்றி.
4: இதுலயும் புய்ப்பம் வரல, யார்கிட்ட இருந்து தலைக்கட்டு வரி வரல, திருவிழா எல்லாம் கொண்டாட முடியாது.
3: குழுவா?
6: குழு
3: என்ன கொடுக்கறது?
4: வேற ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன சொல்றதுன்னா, நான் சரி வேணா அதை சொன்னா கண்டுபிடிச்சு போடுவாங்களே.
3: அதாவது
4: பொறுங்க பொறுங்க, நானும் குழுவா யோசிக்கிறேன். பொறுங்க நீங்க.

0: ஒன்று செய்யுங்க, நாங்கள் அடுத்த ஆளுக்கு கூட குழு கொடுக்கட்டுமா?
1: ஆமாம், நீங்கள் தென்னையில் உட்காந்து யோசனை பண்ணுங்க, அதுக்குள்ளே நாங்களும் யோசனை பண்ணி ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிடுறோம்.
0: ஆமாம்
1: வாங்க.
0: இந்த எலுமிச்சம்பழம் அழுக்கிற தம்பி வேற அடிக்கடி எதையாவது போட்டு விட்டுறாரு.
1: ஐயா
0: வாங்க தம்பி. ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா அனைவரும்?
1: நல்லா இருக்கிறோம். பதில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
0: பூ ஆகாத பூ.
1: பூ ஆகாத பூ என்ன பூ?
2: காகித பூ.
1: காகித பூவா?
0: அதுலயும் பூ வந்துருது இல்ல, அப்படித்தானே?
1: அதையும் சொல்லலாம்.
0: அதாவது இப்ப காகித பூன்னு அது பூ தானே?
1: ஆமா அண்ணா. ஆனா இந்த பூவை சாப்பிடலாமே.
0: இந்த பூவை சாப்பிடலாம். சாப்பிடுற பூ.
2: சாப்பிடுற பூங்களா?
1: ஆமா.
0: ஒருவேளை இந்த ஏன் நடம் கர்ற? ஒருவேளை இந்த கராத்தே குங்ஃபூ.
1: குங்ஃபூ அது?
0: அப்படியா? ஃபூ அது ஃபூ, இது வந்து பூ.
1: ஆமா,
0: புய்பம்னு சொல்லலாம். இவர் யோசிக்கிறத பார்த்தா அடுத்த திருவிழா வந்துரும் போல் இருக்கு.
1: ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயா,
0: கோவாவா ஆளு
1: ஐயா, இதை சாப்பிடலாங்க. பாலில் கலந்து அருந்தலாம்.
0: தலைக்கட்டு வரி வராது.
1: ஒரு வரி வந்துருக்கு. அடுத்த வரி வந்து கோடு போட்டீங்கன்னா அடுத்த வரி.
0: அவ்வளவுதாங்க. சரிங்க, இப்போ ஒரு விளம்பரம் கேட்டுருவோமா?
1: கேட்போம்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேஸின் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்.
6: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
9: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.

0: நம்பி வாங்க. நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட்
8: 7382-1234-5 or visit www.mahindra.org.
9: சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல

0: சோதனைகள் இலவசமா பண்றாங்க.
1: மே 8, 9, 10 மற்றும் மே 16, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8220782333.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரேஸ்.
5: ஏங்கண்ணே
6: சொல்லுங்க. நடம்
5: நேரம் என்னாச்சு?
6: நேரம் வந்து 4:53 வரைக்கும் வந்துருச்சு.
5: 53 வரைக்கும்
6: இப்ப வரைக்கும் ஒரே ஒரு தலைக்கட்டு வரி தான் வந்திருக்கு. இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது.
5: வரியை விடுகண்ணே, வரியில் அப்புறம் பார்த்து கட்டாயம் கொண்டாந்து கொடுத்துருவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. நம்ம இந்த திருவிழாவை வித்தியாசமா கொண்டாடுறதுக்கு பாட்டு கச்சேரி வைக்கலாம்னு சொன்னீங்களா
6: இல்லையா? ஆமா ஆமா. அது யாரு
5: கூட்டு பாட வைக்க
6: போறீங்க? வீடு கட்டுற
5: அளவுக்கு செலவு மிச்சா.
6: அத சொல்லுங்க, போற பக்கம் பார்த்தா மணல் மூட்டி தூக்கில அடிச்சிருவாக.
5: என்னைய
6: பாட வச்சு இந்த திருவிழா ஒரு வழி பண்ணு முடிவு பண்ணி வச்சிட்டீங்க.
5: அப்படி இல்லீங்க, எல்லாமே வந்ததுன்னா ஒரு லாபம் தானே நமக்கு.
6: அத சொல்லுங்க, நீங்க ஒரு கணக்காத்தே இருக்கீங்க. சரி, நான் ஒண்ணு செய்யறேன். மக்கள்கிட்ட நீங்க சொல்லிருங்க, எல்லாரும் சீக்கிரமா வேகமா வரியை கொண்டு வந்து கொடுங்க.
5: அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல ஒரு ஒரு சங்கதி மட்டும் பாடுங்க.
6: சங்கதியா? இந்த சங்கதி நமக்கு தேவையாங்க.
5: இருங்க, ஒரு ஐடியா பண்ணுவோம்.
6: என்ன ஐடியா?
5: பாடுனீங்கன்னா அதுல கொஞ்சம் மணல் மூட்டையும் செங்கல்லும் வரும். அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா, முன்னாடி ஒரு தடுப்பு சுவர் கட்டிடுவோம்.
6: என்னத்துக்கு? அடுத்து கல் வந்து விழுகாம
5: விழுகாம இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பு சுவர் கட்டி சென்னல் மாதிரி அங்கங்க வச்சிருவோம். நீங்க பாடுற சத்தத்தை மட்டும் வெளியே கொடுப்போம்.
6: திருவிழாவை போய் காலகாலத்தை ஆரம்பிப்போம்.
5: சிறப்பா ஆரம்பிச்சிருவோம்.
6: சாட்டு போட்டுருவோமா?

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
3: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம் தாஸ் சரவணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி கிஷோர்குமார், கணினியாக்கம் சுரேந்தர் வேல்முருகன். இனி நம் கோடை பண்பலை 100.5 சிருங்கார மெட்டுக்கள் அலங்கரிக்க வருகிறது சித்திர செவ்வானமாக. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமைப்பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தாலி அதிபர் திரு சர்ஜியோ மேட்டரல்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவேக அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா ஜோயா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடைப்பன் விலை நெருப்புள்ளி ஐந்தில் இப்போது கேட்கலாம்.
1: ஆர்கேஜி நெய்
0: வழங்கும் சித்திரச்ச வானம்.
2: ஆஹா, செம்ம வாசனை.
3: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: அறத்தோடு மெல்லிய தென்றல் காதோரம் விரசி செல்லும் இவ்வேளையில் கானங்களை காற்றோடு உங்கள் செவி சேர்க்கிறது கோடைப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. வணக்கம் நேர்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 70+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses காண அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா
6: தான்
7: இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது குடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
9: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
10: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
9: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட இன்ஜினியரிங்
12: காலேஜ்
13: அவளின் கண் இமைக்குள் அவன் இதயம் ஒன்றிவிட்டதாம். அவளின் கண் சிமிட்டலுக்கு ஏற்பதான் அவன் இதயம் துடிக்கின்றதாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418874111.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: கோடை பந்தலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். RKG நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

இனிய பண்பலையில் இசை விருந்து படைத்துக் கொண்டிருக்கிறது சித்திர செவ்வானம். அவனுக்கு ரசனை உண்டு என்று அவன் கண்டு கொண்டதே அவளை பார்த்த பின்புதானாம். முழுமதியாம் அவளின் முகம், ஈரக்காற்றல் பேரொழியாம் அவளது விழிகள், அவளை வர்ணிக்க வார்த்தைகள் போதவில்லையாம் அவனுக்கு.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம்
1: ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிய சித்திரச்ச வானம்.

0: இசைப்பூந்தேரில் ஒரு இன்னிசை பயணம். இது நம் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
4: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு,

0: நான்காம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
1: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் உயிரெழுத்து.

நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 26, குடிசையில் குதூகலம் தொடர்ச்சி. மாரப்பனையும் வள்ளியையும் மிரட்டி உருட்டி பார்த்து எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றதும் பொன்னனிடம் மாரப்பன் சமாதானமாய் பேசத் தொடங்கினான். இனி மாரப்பன், பொன்னா, அவ்விதம் வள்ளியை நீ தள்ளிவிட வேண்டாம். நான் சொல்லுகிறது அவளுக்கும் தெரிய வேண்டியதுதான். உங்களால் எனக்கும் ஒரு முக்கிய காரியம் ஆக வேண்டியிருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் செய்து கொடுத்தீர்களானால் உங்கள் உதவியை நான் மறக்க மாட்டேன். என்னாலும் உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை வேண்டியதாய் இருக்கும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்றான். உங்களை சிறு துரும்பு என்று யாராவது சொல்வார்களா சேனாதிபதி என்றான் பொன்னன். சரிதான், இந்த துரும்பினால் பல்லை குத்தினால் பல்லு உடைந்து போய்விடும் என்று வள்ளி முணுமுணுத்தாள். என்னால் தங்களுக்கு ஆகக்கூடிய ஒத்தாசை என்ன இருக்கிறது சேனாதிபதி? இந்த ஏழை படகோட்டி என்று பொன்னன் ஆரம்பித்தான். மறுபடியும் வள்ளி குறுக்கிட்டு, நீ ஏழை என்றால் யாராவது நம்புவார்களா? உன்னை உருக்கினால் ஒரு ராஜ்யத்தையே வாங்கலாமே என்றாள். மாரப்பன் கூட சிரித்து விட்டான். ஆமாம் பொன்னா, உன் பெயரே உனக்கு விரோதமாயிருக்கிறது. போகட்டும், நான் சொல்ல வந்தது என்னவென்றால், அந்த கபடச்சாமியார் இருக்கிறார் அல்லவா, அவர் இருக்கிற இடத்தை மட்டும் சொல்லிவிடு. அவரை பிடித்து கொடுப்பதாக சக்கரவர்த்தி குமாரிக்கு வாக்களித்திருக்கிறேன். உன் பேரிலும் வள்ளி பேரிலும் குந்தவி தேவிக்கு ரொம்ப கோபம். நீங்கள் எனக்கு ஒத்தாசை செய்தால் குந்தவி தேவியிடம் உங்களை பற்றி சொல்லி கோபம் தீரும்படி செய்வேன் என்றான் மாரப்பன். சேனாதிபதி, நாங்கள் படகோட்டி பிழைப்பவர்கள், யார் கோபம் எங்களை என்ன செய்யும் என்றான் பொன்னன். சிவனடியார் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல மாட்டாயா என்று கேட்டான் மாரப்பன். தெரிந்தால்தானே சொல்லுவேன் என்றான் பொன்னன். அந்த வேஷதாரி சாமியார் இன்றைக்கு கூட இந்த உறையூரிலேதான் இருக்கிறார். இல்லை என்று சத்தியமாய் சொல்லுவாயா என்று கேட்டான் மாரப்பன். அதெப்படி சொல்கிறது? சாமியார் மந்திர சக்தி உள்ளவராச்சே, எந்த நேரத்தில் எங்கே இருக்கிறாரோ யாருக்கு தெரியும் என்றாள் வள்ளி. இந்த சமயம் அவர் எங்கே இருக்கிறார் என்று உனக்கு சத்தியமாய் தெரியாதா என்று கேட்டான் மாரப்பன். சத்தியமாய் தெரியாது என்று பொன்னனும் வள்ளியும் ஏக காலத்தில் உண்மையை சொன்னார்கள். நிஜமாகவே அவர்களுக்கு தெரியாதுதானே. இருக்கட்டும் பொன்னா, நான் மட்டும் மீசை முளைத்த ஆண் பிள்ளையானால் ஒரு நாளைக்கு அந்த சடை சாமியாரை கையும் மெய்யுமாய் பிடித்து அவர் சடை

0: உண்மையை பீத்தெறிந்து அவருடைய உண்மை சொரூபத்தை வெளிப்படுத்துவேன். அப்போது உங்களையும் லேசில் விடமாட்டேன் என்று கருவிக்கொண்டே மாரப்பன் போய் சேர்ந்தான். அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாய் இப்போது நினைத்து கொண்டு சிரித்த வள்ளி, ஆஹா, சாமியாருடைய சடையை மட்டும் நிஜமாகவே பீத்துவிட்டு பார்த்தால் மனுஷன் உடனே மூர்ச்சை போட்டு விழுந்து விட மாட்டானா என்றாள். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடைப்பன் விலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். செவியோரம் கவிப்பாடி கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5. உறக்கம் துளைத்து அன்பின் அரவணைப்பிற்காக இயங்கும் அவளுக்கு அவன் மடியே தலையணையாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அவளின் இதயமும் விழிகளும் ஒரு யுத்தமே நடத்துகின்றனவாம். அவனின் ஒரு வழி பார்வைக்காக அவனை பார்த்த பின்புதான் அவை சற்று அமைதி கொண்டனவாம்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சை பணம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனிய இசை கீதங்களை உங்கள் செவிவசம் சேர்த்து நிறைவுக்கு வருகிறது சித்திர செவ்வானம். மீண்டும் உங்கள் செவித்தொடும் நாளை மாலை 5 மணிக்கு தொடர்கிறது ஆலய தரிசனம்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோயிலை தரிசிக்கலாம் என்று.

என்றால் வேதங்கள் சம்பந்தப்பட்ட வனம் என்று பொருள். தமிழில் திருமறை காடு, அதாவது வேதங்களே மரங்களாக மாறி இப்பகுதியில் மகேஸ்வரனை வழிபட்டிருக்கின்றன. வேதங்கள் மனித ரூபமெடுத்து இத்தலத்தில் உறையும் ஈசனை வழிபட்டதாகவும் இந்த பெயருக்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது. வேதங்கள் மட்டுமல்ல, வேத முனிவர்களும் தொழுதீர்த்தும் அற்புத தலம் இது. இவர்களில் முதன்மையானவர் அகத்தியர். கையிலையில் ஈசனின் திருமண நிகழ்ச்சியை காண சென்ற ஈரேழு உலகத்தோரால் அவர்களுடைய எடையை தாங்க இயலாமல் அந்த வடபகுதி தாழ்ந்துவிட அதனால் தென்பகுதி மேலெழுந்து விட்டது. இது கண்டு பதறிய தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட அவர் அகத்தியரை அழைத்து, நீங்கள் தென்பகுதிக்கு சென்று உங்கள் தவ வலிமையால் இந்த பூமியை சமநிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். முனிவருக்கோ வருத்தம், தன் ஒருவனால் மட்டும் மகாதேவனின் மன நிகழ்ச்சியை காண இயலாது போகிறதே என்று. அதை புரிந்து கொண்ட பரமேஸ்வரன், நீங்கள் தென்பகுதியில் எந்த இடத்தில் நிலை கொள்கிறீர்களோ அங்கே என் திருமண கோலத்தை காண்பீர்கள் என்று உத்தரவாதம் அளித்தார். அதன்படி அகத்தியர் தேர்ந்தெடுத்தது வேதாரண்யத்தை, பின்னாளில் அகஸ்தியன் பள்ளி என்று பெயர் கொண்ட இடத்தை தான். இங்கே ஒரு வன்னி மரத்தடியில் அவர் தியானத்தில் ஆழ்ந்தார். விரைவில் உலகம் சமநிலை அடைந்தது. இது ஈசன் திருவுளப்படி நடந்தது. ஆனால் தன் திருவுளப்படி திருமண தரிசனம் காண இயலுமா? அவர் வேதாரண்யத்துக்கு வந்து இறைவன் வேதாரண்யேஸ்வரரை உளமுருக பிரார்த்தித்துக் கொண்டார். பளிச்சென்று கைலைநாதனின் கல்யாண காட்சி அவர் கண்முன் விரிந்தது. அகமகிழ்ந்தார் அகத்தியர். முனிவருக்கு மேலும் சிறப்பளிக்கும் வகையில் அவரும் அங்கே

0: சித்திரை மாத சப்தமி திதியில் அகத்தியருக்கு சிவபெருமான் காட்சியருளும் நிகழ்ச்சி இப்போதும் நடத்தி காட்டப்படுகிறது. ஒருமுறை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரரும் வேதாரண்யத்துக்கு வந்தனர். கோயிலின் பிரதான வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. அர்ச்சகர்களும் பக்தர்களும் பக்கத்திலேயே திட்டி வாசலை அமைத்துக் கொண்டு அதன் வழியே போய் வந்து கொண்டிருந்தார்கள். மனித ரூபத்தில் ஈசனை வழிபட்ட வேதங்கள் சில காலத்துக்கு பிறகு கலியுகம் பிறந்துவிடும் என்பதால் இனி அங்கேயே தொடர்ந்து இறைவனை வழிபட விரும்பவில்லை. அதோடு கலியுக பாவிகள் யாரும் பெருமானை காணக்கூடாது என்ற ஆதங்கத்தில் வாசலை நிரந்தரமாக அடைத்துவிட்டு சென்று விட்டனவாம். ஆனால் தேவார தலைவர்கள் இருவரும் நேர்வழி சென்றே நாயகனை தரிசிக்க விரும்பினார்கள். உடனே திருநாவுக்கரசர் ஒரு பதிகம் பாட பளிச்சென்று கதவு தாள் திறந்தது. இருவரும் மகிழ்ச்சியுடன் உள்ளே சென்று எம்பெருமானை பாடி பரவசமுற்றார்கள். கோயிலை விட்டு வெளியே வந்தபோது திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாட திறந்த கதவு மூடிக்கொண்டது. அன்று முதல் கோயிலுக்கு வரும் அனைவரும் பிரதான வாசல் வழியாகவே போய் வர ஆரம்பித்தார்கள். ஆளுக்குரு திசையாக பார்த்து கொண்டிருக்காமல் இங்கே நவகிரகங்கள் ஒரே வரிசையில் அணிவகுத்திருப்பது வித்தியாசமான காட்சி. அதாவது நவக்கோள்களும் ஈசனின் திருமண காட்சியை அகத்தியரும் ஒரே திசையை நோக்கி கண்டு கழித்தனவாம். பொதுவாக வடக்கு நோக்கி தரிசனம் தரும் துர்க்கையம்மன் இங்கே திருப்பங்க சொருபியாய் தெற்கே பார்த்திருப்பதற்கும் இதுதான் காரணமாம். இந்த கோயிலின் இன்னொரு விசித்திரம் இங்கே தனி சன்னதி கொண்டிருக்கும் சரஸ்வதி வீணை இல்லாமல் தோன்றுவதுதான். கங்கை, யமுனை, நர்மதி, சிந்து, காவேரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடிய பலனை அளிக்க வல்லது மணிக்கர்ணிகை. கோயிலில் மூலவர் வேதாரண்யேஸ்வரர், லிங்க ரூபமாக அருள் பாலிக்கிறார். இதுவரை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோயிலை தரிசித்தோம்.
1: குடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர். சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர். சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அந்த நினைவு நாளாக அவங்க கொண்டாடினது ரொம்ப வியப்புக்கு உள்ளாக்குச்சு. எப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியை பூரா ஒரு நிமிஷம் ஃபெயிலியர் பண்ணாங்க. ஃபெயிலியர் பண்ணிவிட்டு பிறகு ஒரு வினாடி கழித்து அந்த ஸ்க்ரீனில் அழகான சொற்களோடு வந்தது. இப்படித்தான் இருண்டு கிடந்தது உலகம். தாமஸ் ஆல்வா எடிசன் தோன்றினார், மின்சார பல்பை உருவாக்கினார், உலகம் ஒளிமயமானது. அவரை நாம் நினைக்கிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம். இப்போ 1300வது முறை இவர் கண்டுபிடிச்சார்னா, அந்த 1299 முறை அவர் பட்ட பாட்டிருக்கு பாருங்க. இப்போ நமக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கலாம், 1200ங்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கலாம். 8வது முறை 9வது முறை நம்ம ஒத்துக்குறோமா? இதை இல்லை. இப்போ இந்த ராசி இல்லை மற்றது மாதிரி நம்ம நினச்சிருந்தோம்னா தொடர்ந்து செய்ய முடியுமா? முடியாது. இப்போ இன்னொன்று ஆச்சரியத்தை பாருங்கள், ஒருத்தன் 9 முறை கீழே விழுந்து 10வது முறையும் கீழே விழுந்து எந்திரிக்கிறான். அப்போ இத்தனை முறை விழுந்து எந்திரிச்சிட்டமே அப்படின்னு கொஞ்சம் வருந்துறான். பூமியை பார்த்து கேட்டானா, நான் வந்து 9 முறை விழுந்துட்டேன்னு நீ வருத்தப்பட்டியா அப்படின்னு கேட்டானா பூமியை. அது சொல்லுது, இல்லை இல்லை, நீ 9 முறை விழுந்தாலும் 10வது முறை எழுந்தா அல்லவா, அதுக்கு நான் உன்னை பாராட்டுறேன். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். என்னென்னா, அந்த வெற்றிகளுக்காக காத்திருக்க வைக்கணும். என்னுடைய நண்பர் அவர் ஒரு கவிதை தொகுதி வெளியிட்டார். அதில் ரொம்ப அழகான கவிதைகளை பாசிட்டிவாக கொடுக்குறார். அதாவது நீங்கள் நேர்முக சிந்தனையாக இருந்தால் நல்லது. எப்படி அப்படின்னா, ஒரு வகுப்பில் பள்ளிக்கூடத்தில் சறுக்கு விளையாடுறதை பற்றி ஒரு கவிதை வருது. எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், இப்படி ஏறுவோம் சறுக்குவோம், இப்படி ஏறுவோம் சறுக்குவோம். அப்போ ஒரு குழந்தை ஓடிப்போய் என்ன பண்ணுது, வாத்தியாரை பார்த்து கேட்குது, சறுக்குன்னா என்ன? சறுக்கு ஏறி ஏறி சறுக்கிறதானே அப்படின்னு கேட்குது. இல்லை இப்படி கூட வைக்கலாம், வாழ்க்கைன்னு என்ன? ஏறி ஏறி சறுக்கிறதானே அப்படின்னு அந்த குழந்தை போய் கேட்குது. அதுக்கு அவர் சொன்னார், வாழ்க்கைன்னா ஏறி ஏறி சறுக்கிறது இல்லை, சறுக்க சறுக்க ஏறுறது அப்படின்னார். எதெல்லாம் சிறப்பு அப்படின்னா, வெற்றி பெறுவதற்காக முயற்சி எடுப்பது ரொம்ப சிறப்பு. தோல்வி அடைஞ்சால் என்ன செய்யறது ஒரு கேள்வி கேட்குறோம். உடனே அந்த தோல்வி அடைஞ்ச உடனே இனி நான் வாழ்க்கையில் லாயக்கப்படவே மாட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். மரம் வெட்டுறப்ப ஒவ்வொரு வெட்டிலையும் அந்த மரம் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி தான் தோணுது. 59 வெட்டு, 60வது வெட்டில் அந்த மரம் கீழே விழுகுது அப்படின்னா, அந்த முதல் வெட்டு வேஸ்ட்டுன்னு நினைக்கப்படாது. இப்படி கூட வைங்களேன், ஒருத்தன் ஹோட்டலுக்கு சாப்பிட போனான். சாப்பிட போனப்போ முதல்ல 2 இட்லி தின்னா பசி அடங்கலை, 2 தோசை.

பசி அடங்கலை, பூரி நடக்கலை, எல்லாம் சாப்பிட்டு கடைசியாக ஒரு ஆமாவோட வாங்கி சாப்பிட்டான். கப்புன்னு வயிறு நிறைஞ்சிருச்சு. அப்போ எதனால் வயிறு நிறைஞ்சதுன்னா, அவன் ஏற்கனவே ஒவ்வொரு பொருளாக சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்கான். அது மேலே மேலே மேலே மேலே வந்து வடையோடு நிப்பாட்டிருக்கான். அப்போ இந்த 60வது வெட்டுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். 59 வெட்டு வந்து நம்முடைய அந்த வெட்டப்பட்டது வந்து வெட்டியான வெட்டான்னா இல்லை, 59 வெட்டுக்கு பிறகுதான் 60வது வெட்டுக்கு பயன்பாடு இருக்கு. அது மாதிரி நாம் வந்து ஒரு முயற்சி எடுக்கிற போது சிறு தோல்வி, சிறு அவமானம், சிறு சங்கடங்கள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அதை தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி நாம் வெற்றி பெறது தான் முக்கியமான ஒன்று. இப்போ அறிவியலில் பார்க்குறோம், அதே மாதிரி விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிற போது இதே மாதிரி இருக்குது. இன்னும் இலக்கிய உலகில் வாழ்ந்துருக்கவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா இதே மாதிரி உண்டு. வறுமை தடையாக இருக்காதுன்னு சொன்ன மாதிரியே முயற்சி வந்து கட்டாயமாக கை கொடுக்குங்கிறது நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கிறோம். என்னால் முடியுமா அப்படின்னு சிலர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் எப்படி இதை சாதிக்க முடியும், என்னால் முடியுமா அப்படிங்கிறாங்க.

0: இன்னும் இலக்கிய உலகில் வாழ்ந்திருக்கவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உண்டு. வறுமை தடையாக இருக்காதுன்னு சொன்ன மாதிரியே முயற்சி வந்து கட்டாயமாக கை கொடுக்குங்கிறது நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கிறோம். என்னால் முடியுமா அப்படின்னு சிலர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் எப்படி இதை சாதிக்க முடியும், என்னால் முடியுமா அப்படிங்கிறாங்க, எனக்கு இந்த திறமை இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்குங்கிறாங்க. விவேகானந்தர்கிட்ட கேட்டபோது இந்த உலகத்தில் முட்டாள்கள்னு இருக்கவே முடியாது அப்படின்னார் அவர். எல்லாருக்கும் எல்லா சக்தியும் இருக்கிறது, ஒருங்கு திரண்டால் அதை சாதிக்க முடியும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
8: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
9: முன்பதிவிற்கு 7418-87411.
10: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
11: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
10: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
12: கோடை பண்பலை 100.5 இந்த இனிய பொன்வேளையை நிறைக்க வருகிறது. இனிய பாடல்களோடு கதம்ப மலர்கள். நேரமாலை 6:12.

தக்கட்டதும்

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும்

0: தருகிறது. நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
3: நிறுவனம்.
4: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
5: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: கோடை பண்பலை 100.5. இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
9: நேரம் மாலை 6:22. கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக. 9 மணிக்கு வானவில் தரும் தலைப்பாக படிக்கலாம் வாங்க. சிறப்பு விருந்தினர் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர்கள் பங்கேற்கும் நேரலையாக வர இருக்கிறது. நெறி ஆளுகை செய்கிறார் மயிலப்பனவர்கள். முற்பகல் 11 மணிக்கு Lake FM ஏரிச்சாலையில் இருந்து, நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி, 2:30 வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினர் திருப்பூர் மாவட்டம் இளங்கோவன் அவர்கள். நெறி ஆளுகை செய்கிறார் பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. தேனி மாவட்டம் NRT நகர் குருசாமி அவர்களின் தெரிவில். 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம். 7:00 அடுத்தது என்ன, தனித்துவமான படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் கலைச்செல்வன் அவர்கள். 8:00 இளமை பேசுகிறது. வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு ஆகிய 2 சொல் விளையாட்டுகளோடு. 9:00 கொடை தென்றல். 11:00 நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக.
3: பிறந்தது ராகம்.
4: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
5: பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
3: பண்பலை படைப்பாளிகள்
4: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
3: பண்பலை படைப்பாளிகள்.
7: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
3: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
5: கோடை பண்பலை 100.5
3: பண்பலை படைப்பாளிகள். படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
5: நிலைய இயக்குனர்,
3: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
5: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241001.
3: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
4: பண்பலை படைப்பாளிகள்.

0: சித்தினி தமிழ் செய்தி அறிக்கை.
1: வாசிப்பவர் சுமித்ரா. தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிக விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக திமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி காரணமாக திமுக துவண்டு விடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு தேவையான ஆய்வுகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு அருண் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்வு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில், அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற

0: விலக்குகள் இல்லையென்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை, லட்சத்தீவு, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்பசாமி ஐயனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி 350 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மாரிமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், சீலிங் ஃபேன், டிரெஸ்ஸிங் டேபிள், வெள்ளி காசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் த. கமலக்கண்ணன்.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல்லில் நடைபெற்ற கால்பந்து மற்றும் கபடி போட்டிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை கோபுதூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி கஸ்தூரி கூறியுள்ளார். தாம்பரம் போடிநாயக்கனூர் இடையே வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆணையர் திரு சமீரன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சின் நஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ரம்தானி வைரவானை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும்,

0: ரோஹித் சர்மா நான்காவது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிற்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரமாலை 6:40. இது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜையம்.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்.
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: வளர்ப்பு என்பது வேளாண் சார்ந்த ஒரு துணை தொழில், சிறு தொழில் மற்றும் சுய தொழிலாகும். நிலமற்ற மக்களுக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாகும். விவசாயமின்றி வேலையில்லாமல் இருக்கக்கூடிய காலங்களில் விவசாயிகள் தேனீ வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுவதன் மூலம் தங்களுடைய வருமானத்தை தங்கு தடையின்றி பெற்றுக் கொள்ளலாம். தேனீக்கள் தான் அதிகமாக மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. உலக தேனீக்கள் தினமான இன்று வருமானம் பெருக்கும் தேனி வளர்ப்பு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் தேனி வளர்ப்பு பயிற்சியாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள்.
4: கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு அகமலை பகுதியில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, ஒரு நாளினுடைய வேலைகளை அவங்க எப்படிலாம் செய்கிறாங்க, அவங்களுடைய உணவு முறை எப்படி இருக்குது, இவங்களுடைய வசதி வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட வேளாண் அறிவியல் மையமும் சேர்ந்து ஒரு மருத்துவ முகாமை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த முகாமோட இணைந்து ஒரு ஐயா வந்திருந்தாங்க. அவங்க யார், என்னன்னு நம்ம சந்திச்சு பேசிடலாம். வணக்கங்க ஐயா.
5: வணக்கம்மா.
4: உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களுடைய தொழில், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்களுக்கு கொடுங்க.
5: என்னுடைய பேர் மீனாட்சி சுந்தரம். நான் வந்து குடியிருக்கிற ஊர் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம். நான் ஒரு 7 தேன் வளர்ப்பு துறையில் பயிற்சியாளராக இருக்கேன், அதாவது மாஸ்டர் ட்ரெயினராக இருக்கேன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உலக நாடுகளே வந்து தேனி உற்பத்தி குறைஞ்சிருச்சுன்னா நம்ம தானியங்கள், அதாவது விளைச்சல், பயிர்கள் விளைச்சலும் அமோகமாக பாதிக்கும்னு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தான் நம்ம மத்திய அரசே இந்த தேன் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தி எல்லா விவசாயிகளும் மற்ற தொழில் பண்ணுறவங்களுமே தேனீ வளர்த்தா நல்ல ஒரு செழிப்பான ஒரு உலகம் உண்டாகுங்கிற யுக்தியில் இருக்காங்க. இதனுடைய நிதுதான் இப்போ எல்லா இடங்கள்லையுமே ஓரளவுக்கு தேனீ வளர்க்குறாங்க. தேனீ வளர்க்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான தொழில் மாதிரி தெரியும். அது ஒன்றி பழகிட்டோம்னு வைங்க, ரெண்டாவது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அது. ஏன்னா தேன்கிறது வந்து ஒரு மருந்து பொருள் தான். இப்போ வந்து கெட்டும் போகாது. ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு மாத்திரை ஏதாவது கொடுக்குறோம்னு வைங்க, தேனில் வச்சு கொடுத்தா அது வாமிட் பண்ணாமல் சாப்பிட்றோம். அதே நேரத்தில் கொஞ்சம் தண்ணியிலையோ ஒரு பாலில் கொடுத்தனா கண்டிப்பாக வாமிட் எடுக்கும். தேன் வந்து அதை கிரகிச்சுக்கிற தன்மை இருக்குது. தேன் வந்து நம்ம வளர்த்து எடுத்தோம்னா அந்த தேன் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப சுத்தமான தேன் உறுதியாக சொல்லலாம். மற்றபடி கடைகளில் வந்து எத்தனையோ பிராண்டு சொல்லுவாங்க, அந்த பிராண்டுகளை எந்த அளவு இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.
4: ஒரு தேனீ வளர்ப்பினுடைய பயிற்சியாளராக நீங்கள் இருக்கிறீங்க, பயிற்சி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறீங்க. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இது நல்ல தேன் தான், கலப்படம் இல்லாத தேன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது?
5: அதுக்கு ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி ஒரு மீட்டர் வச்சுருக்காங்க மேடம்.
4: ஈடுகளை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது?
5: ஈடுகள்னா அது சில பேர் சொல்லுவாங்க, நல்ல தேனா ஒரு சொட்டை விட்டால் தண்ணியில் போய் அப்படி ட்ராப்பாக நிற்குமாங்க. ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு ஒரு ட்ராப் விட்டோன்னா கலையாமல் நின்னா அது நல்ல தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு புறமோ கலைஞ்சினா அது கலப்பட தேன், அதான் அதை சொல்கிறாங்க. நல்ல தேன் 2 இருந்தாலும் கெட்டு போகாது. மற்ற தேன் வந்து பனி, அதாவது கல்கண்டு மாதிரி உள்ள படியும்,
4: கல்கண்டு மாதிரி படிஞ்சதுன்னா அது வந்து கலப்படம் இருக்கக்கூடியதுன்னு நினைக்கலாமா?
5: ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ தேன்
4: கலந்துருப்பாங்க
5: மேடம். வேற ஒன்று மேடம், இது வந்து தேன் வந்து நம்ம பெட்டியை பராமரிக்க ஆரம்பிக்கிற போது அப்போ வந்து குஞ்சுகள் கொஞ்சம் அளவாக இருக்கும்,

0: இது வந்து அதிகமாக நிதாகணும்னா நம்ம வந்து அதுக்கு வந்து ஊட்டமாக சீனிப்பாக கொடுக்கத்தே வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த நேரம் வெளியில் ரொம்ப போய் அலையாது, அப்போ வந்து ரொம்ப அந்த கூடுகள் வெறிச்சோடி போகும். அதுக்காக கொஞ்சம் நம்ம அதுக்கு ஊக்குவியாக அந்த சீனிப்பாக கலந்து ஒரு ரெண்டு ஒரு 10-15 நாளைக்கு ஊடும்பாடு 4 நாளைக்கு ஒரு காலம் கொடுக்கணும். சர்க்கரை பாகு இப்படி ஒரு நிதி இருந்து அதில் தேனாச்சுன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் வித்தியாசம் காட்டும். உடம்புல உட்கொண்டு அது சில மாற்றங்களை வச்சுதான் தேனா கொண்டு போகுது. நேரடியா வந்து தேனை எடுத்து வந்துடாது, பூக்கள்ல இருந்து எடுத்து வந்ததும் தன்னுக்குள்ள உடம்புகளை கொண்டு போய் அதை ஒரு வேதியியல் மாற்றம் பண்ணி அதை ரெண்டா வாமிட் பண்ற மாதிரி பண்ணி அதுக்கு பிறகுதான் அந்த அடைகளை சேர்க்குது. அதாவது இந்த லெவலுக்கு இருந்தால் அது கெட்டு போகாது, அந்த பக்குவத்தை அதை கொண்டு வந்து அதில் சேர்க்குது.
1: மகிழ்ச்சிங்கய்யா, இப்போ நீங்கள் தேனி பெட்டி கொடுக்குறீங்க இல்லையா, அந்த பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் வச்சு கொடுப்பீங்க?
0: தேனி பெட்டிக்குள்ளே கீழே வந்து குடும்பாரன்னு சொல்லுவாங்க, ஃப்ரூட் சேம்பர்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பாரையில் 6 சட்டம் இருக்கும். 6 சட்டத்தில் 3 சட்டத்தில் அதாவது முட்டைகள் உள்ள அடையை கொடுப்பாங்க. அதில் முட்டைகள் இருக்க அடை இருக்கும், அதில் ஒரு ராணி தேனி இருக்கும். இதில் வந்து ராணி தேனி வந்து 2 வருஷத்துக்கு குறையலாம் வாழும். வேலைக்கார ஈக்கள் வந்து 40 நாள்லேருந்து 55 நாள் வரைக்கும் உயிரோட வாழும். ஆண் ஈக்களும் அதே மாதிரி இருக்கும். இதில் வந்து வேலைக்கார ஈக்கள் வந்து பெண் ஈதே அதுல ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கும். மற்றபடிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த 3 சட்டங்கள் கொடுக்கறத நாளடைவில் இது வந்து வெளியில் போய் போய் வந்து இந்த முட்டைகள் பொறிக்க பொறிக்க ஈக்கள் ஸ்ட்ரென்த்து கூட கூட அதாவது ஒரு குறிப்பிட்ட நிதியில் இருக்க ஈக்களில் வந்து அந்த மெழுகு சுரக்கிற தன்மை நல்லா இருக்கு. இலங்கை அதாவது பொறிச்சு ஒரு வாரத்தில் இலங்கையில் அந்த மெழுகு தன்மை இருக்கிறது பூராமே மெழுகுகளை கெட்ட கெட்ட அடுத்தடுத்து அந்த குடும்பங்கள் விஸ்தி ஆகும். அதில் ராணி முட்டையை போட்டோன்னா அந்த குஞ்சுகள் பொறிக்க பொறிக்க கூடுதலாகும். இது வந்து நிறையானோடனே அடுத்து சூப்பர்னு சொல்லி மேலே ஒரு இடம் வைப்பாங்க. அது தேன் அடுக்குன்னு சொல்லுவாங்க. தேன் வைக்கிற அடுக்குகளை வச்சோம்னா அதில் வந்து 4 சட்டம் இருக்கும். அதில் வைக்க வைக்க இது ஃபுல்லப்பாக
1: அதிகமாக
0: அதுலேயே மிளகு கட்டும். அதுலேயே மெழுகு கட்டி அது ஒரு ப்ராப்பர் அருங்கோண வடிவத்தில் இருக்கும். அதில் வந்து குடும்பாரையில் வந்து மேலேருந்து கீழே கட்டும். இதில் வந்து அந்த நிதிலேருந்து மேலாமல் கட்டும். இதே ஒரு வித்தியாசம். குடும்ப நிதியில் கீழாமல் போயும் அதில் மேலே போவோம். அந்த அடைகளை
1: சட்டம் சேர்த்ததுனால
0: மேலே சட்டம் இல்லைல்ல, ஒரு தேனி வந்து ஒரு மரத்தில் கட்டுதுன்னு வைங்க, இதில் கீழே இந்த குடும்பம் தொங்கும், மேலே அந்த நிதியில் தேனை வைக்கும். இதை கண்டுபிடிச்சி தான் அவங்க இந்த மெத்தடில் அந்த பெட்டியிலே உருவாக்குனாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
1: குடும்ப அறை கீழே இருக்கும்,
0: அந்த மரத்து கிளையில் மேலே ஒரு ஷேப்பில் கட்டிடும், அதில் வலிச்சிடுவாங்க தேனு. அந்த மாதிரி ஷேப் இருக்கிறதுனால தான் இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கு. இது வந்து நல்லா சக்ஸஸாக தான் போகுது. அதாவது பராமரிக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி இருக்கும் செய்யும், அதை வந்து ப்ராப்பராக வச்சு இது பண்ணிட்டோம்னா அடுத்து நீட்டாக வச்சுருக்கும் பெட்டியை.
1: ஆரம்பத்தில் தேன் பெட்டியை கொண்டு வந்து வைக்கும் போது தேனியை பார்த்தோம்னாலே கொடுக்க வச்சிருன்ற ஒரு பயம் இருக்கும்.
0: குட்டத்தையும் செய்யும், குட்டத்தையும் செய்யும். ஏன் மேடம் எதில் கஷ்டம் இல்லாமல் இருக்கு சொல்லுங்க பாப்பா. இந்த தொழில் ஆரம்பம்
1: அதுக்கு ஏதாவது ஒரு சீக்ரெட் வச்சிருக்கிறீங்களா கொடுக்க வாங்காமல் இருக்கிறதுக்கு?
0: கொடுக்கறதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு அங்கி இருக்கு. இப்போதான் நான் வாங்கியிருக்கேன் ரீசெண்டாக. அந்த அங்கியை போட்டுக்கிட்டா ஓரளவுக்கு அடி தாங்குது. அதில் வந்து கொஞ்சம் புகையை ஊதிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் அதை ஸ்தம்பி அதுக்குள்ளே நான் வேலையை முடிச்சிருவேன். அதே நேரத்தில் தேன் எடுக்கிறப்ப ரொம்ப கொட்டாது மேடம். தேன் நம்ம மேலே பட்ட உடனே நினைச்சோம், நாங்கள் உரையில வச்சு தேடுப்போம், கையே படாது. நம்ம ரப்பர் உரையை வச்சு அதுக்கு தந்தாப்பு பண்ணி அதை வந்து ஒரு எக்ஸஸ் இருக்குது மேடம். இந்த சட்டத்தை வந்து அந்த சட்டத்தை பூரா ஷீல்டு பண்ணிடும். தேன் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சோன்னு ஷீல்டு பண்ணும். அப்படி ஷீல்டு பண்ணதான் எடுத்து அன்னாசி பழம் சீவிற மாதிரி லேசாக அதை சீவிடணும். சீவிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்டர் ஒரு சைடு இங்கிட்டும் இங்கிட்டும் ஒன்று வச்சு லேசாக ரொட்டேட் பண்ணால் அந்த புவி விரதம் அந்த சுற்றுற சுழற்சிட்டு வேறுங்க. தேன் பூரா அந்த சைடில் அந்த பாத்திரத்தில் செதறும். செதன உடனே 1-2 அந்த மெழுகு செதறும். அதுக்கு வந்து ரப்பர் பெயிண்டை போடுவோம், அதுக்கடுத்து மாற்றி போடுவோம். அதை சுற்றினோடனே ஒரு 2-3 நிமிஷத்தை தேன் பூரா வடிஞ்சிடும். திரும்ப அதை கொண்டு வச்சிருவோம். அதே மாதிரி பிறகு ஒரு 2 எடுத்து இப்படி பண்ணுறம்போது ஒரு பெட்டிக்கு 1.5 லிட்டர் தேன் லேசாக கிடைக்கும். நல்லா பண்ணுறம்போது 1.5 லிட்டர் தேன்
1: எத்தனை மாசத்தில் கிடைக்கும்
0: மேடம்? இது அந்த சீசன் வருது பாருங்க, நவம்பர். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்கு ஒரு கிடைக்கும்.
1: பூக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
0: ரை சீசன், இதில் வந்து ஓரளவு கிடைக்கும்.
1: தேனி வந்து தேனை வந்து சேகரிக்க முடியக்கூடிய காலகட்டத்தில் நல்லா தேன் கிடைக்கும்.
0: தேன் பொழிவும் சொல்லுவோம், தேன் பொழிவு. அது அதிகப்படியான தேன் கிடைக்கிறது அப்போ இந்த மந்தமான சூழ்நிலை பெரும்பாலும் அதை தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்ம அதை தொந்தரவு பண்ணாமல் வந்து அது குடும்பத்தை அது ஓட்டும். இதை எடுத்துட்டோம்னு சொன்னால் சீனிப்பாக கண்டிப்பாக வச்சு தேவணும், இல்லாட்டி குடும்பத்தை விட்டு ஓடும்.
1: அது சாப்பிட்ற அளவுக்காக
0: இருக்கணும், இருக்கணும் அந்த தொந்தரவு.
1: ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இப்போ அகமலை பகுதிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, இங்கே பயிற்சி கொடுக்க போறீங்களா, என்ன பண்ண போறீங்க?
0: ஏற்கனவே இவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டோம் மேடம். பயிற்சி கொடுத்துதான் தேன் பெட்டியை கொடுத்துருக்கோம். இந்த லொகேஷன் நல்லா தெரியும்.
1: எத்தனை பெட்டி இங்கே கொடுத்துருக்கீங்க?
0: இங்கே 10 பெட்டி கொடுத்துருந்தோம். அவர் கொஞ்சம் கவனிக்காமட்டாரு, மலைகளை பெஞ்சு கொஞ்சம்

0: வெட்டி சேதாரம் ஆயிப்போச்சு. இருக்க ஈ நல்லா இருக்கு, பார்த்துட்டு
1: பார்த்துட்டு வந்துட்டிங்க. சார் எத்தனை நாட்கள் பயிற்சி கொடுத்தீங்க இங்கே?
0: நாங்கள் வந்து 10 நாள் ட்ரைனிங் கொடுத்தோம் அங்கே காமாட்சிபுரத்தில் கொடுத்தோம்.
1: எத்தனை பேர் வந்திருந்தாங்க?
0: 20 பேர் வந்திருந்தாங்க.
1: 20 பேர் வந்திருந்தாங்க. இப்போ இங்கேருந்து பயிற்சிக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கு உணவு
0: உணவு போக்குவரத்து இதெல்லாம் கொடுத்தாங்க.
1: இப்போ டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களா இல்லை தங்க வச்சுக்கிட்டீங்களா அங்கே 10 நாள்?
0: ஒரு சில எல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்க டூ வீலரு பஸ்லேயே வந்துடுறாங்க. உங்களுக்கு போக்குவரத்து நல்லா போகக்கூடிய இடமே. இவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் கஷ்டமாக வந்தார், டெய்லி பைக்கில் தான் வந்தார்.
1: சரி, சரி, போயிட்டு வந்துட்டாங்க. டெய்லி என்ன 1.5 நாள் வந்து ட்ரைனிங் இருக்குமா, ஃபுல் டே இருக்குங்களா?
0: பெரும்பாலும் 2 மணி வரைக்கும் வச்சு மேடம்.
1: அதாவது
0: 12:30 விட்டு திரும்ப 3 மணி வரைக்கும் வைக்க சொன்னாங்க. எல்லாருமே மாடுகள் பால் கறக்கணும் செய்யணும்னு சொல்கிறாங்க. 3 மணிக்கு பால் கறக்கணும், அவங்களை இங்கே பிடிச்சின்னு பாட்டினா என்ன ஆகும்?
1: அதான் வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்துட்டு
0: அவங்க
1: வாழ்க்கை வச்சிருந்திருக்கீங்க.
0: ஆர்வம் வர்றாங்க, அவங்க தொழிலும் பாதிக்கக்கூடாது. ஆமாம்,
1: சரி, நன்றிங்கய்யா. அவங்க எப்படி தேனி வந்து வளர்க்குறீங்க, தேன் பெட்டிகளை எப்படி கொடுக்குறீங்க, அதை எப்படி பராமரிக்கிறாங்கன்றது வரைக்கும் சொல்லிட்டீங்க. பண்பலையில் உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி.
0: சரி மேடம், ரொம்ப நன்றி.
1: நன்றி, நன்றி.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். வருமானம் பெருக்கும் தேனி வளர்ப்பு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் தேனி வளர்ப்பு பயிற்சியாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி. நிறைவாக ஒலிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது.

0: நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். மனம் விரும்பிய சந்தங்களை நேயர் தம் குரல் வழி கானங்களாக தந்து மகிழ்வூட்டவிருப்பது 100.5 ஆசையில் ஒரு குக்கு. இது ஒரு குரல் வழி வெறுப்பாடல் நிகழ்ச்சி. கட்சவி எண்ணான 94 86 28 24 24 எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அது இடம்பெற்ற திரைப்படம், நீங்கள் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர், இந்த தகவலை உங்கள் குரல் வழியே கட்சவி எண்ணுக்கு அனுப்புங்க. பாடல் தர தயாராக இருக்கிறது கோடை பண்பை 100.5 MHz. நிகழ்ச்சியோட முதல் பாடல் யார் விரும்பி கேட்டிருக்கா தெரிஞ்சுக்கலாங்க.
1: பண்பலைக்கு வணக்கம். நான் கரூர் மாவட்டம் மோலப்பட்டியிலிருந்து தங்கத்துறை பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 பாட்டு வந்து வீழாமலே இருக்க முடியுமா. நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் இதோ.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள், கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.

0: நேரம் இப்பொழுது 7:10 ஆகுதுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்பை 100 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியின் அடுத்த விருப்ப பாடல் யாருக்காக தெரிஞ்சுக்கலாங்க.
1: வணக்கம். கோடை பண்பலை ஆசையில் ஒரு குக்கு. நான் மஞ்சுநாதன், விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் நினைவில்லா நித்யா திரைப்படத்திலிருந்து பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் பணிவிலும் மலர்வனம். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க. உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ மேகத்தின் வழியே.

0: நினைவில்லா நித்யாத்திரை படத்திலிருந்து பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் பணிவிலும் மலர்வனம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ மேகத்தின் வழி.

0: தெரிஞ்சுக்கலாங்க.
1: கோடை பந்தலைக்கு வணக்கம். தூத்துக்குடி சூர்யா பேசுகிறேன். படம் மின்சார கனவு, சாங் வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா.
0: இதோ வெண்ணிலவு வர காத்திருக்குங்க. 100.5 வழியே.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ஆர் கே ஜி நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நேரம் இப்பொழுது 7:22 ஆகுது. இது 100.5 ஆசியில் ஒரு குக்கு. நேர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலில் இன்று மலர் கண்காட்சி தொடங்கியிருக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. கொடைக்கானலில் மலர் கண்காட்சி நடைபெறும் பிரைன் பூங்காவில் நமது கோடை பண்பலின் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. இதில் நேயர்கள் அறிவிப்பாளர்கள் போன்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த வண்ணம் செல்ஃபி ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. நமது கோடை பண்பலின் நேரலையில் பேச விரும்பக்கூடிய நேயர்கள் தினமும் நடைபெறும் லேக் எஃப்எம் நிகழ்ச்சியில் முற்பகல் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் பேசி மகிழலாங்க. இது 100.5 ஆசியில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் யாருக்காக தெரிஞ்சுக்கலாங்க.
1: தேனி கதவில் நாட்டின் பற்றி சர்மிளா தயாஸ்ரீ நாடோடி பாட்டுக்காரன் படத்துல இருந்து ஆகாய தாமரை அந்த பாடலை
0: உங்களுக்கான பாடல் இதோ.

0: இதயங்கள் மகிழும் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருப்பது 100.5 ஆசையில் ஒரு கொக்கு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக தெரிஞ்சுக்கலாங்க.
1: கோடை பண்பலைக்கும் ஈரோடு கைலாசம் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு என்ற நிகழ்ச்சியில் வாரணம் 1000 என்ற திரைப்படத்தில் நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை என்ற பாடலை ஒலிக்க விடுங்கள். நன்னிலம் நாராயணன், கனகவள்ளி நாராயணன், காரைக்குடி அபிராமி. நன்றி, வணக்கம்.
0: இதோ உங்களுக்கான விருப்ப பாடல் கொண்டல்களின் வழியே.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இசையோடு இணைந்திருக்கிறோம். கோடை பன்மலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சியில. வணக்கம் மேம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் மேம், என் பேர் காயத்ரி, தேனியிலிருந்து வந்திருக்கேன். நான் வந்து கார்மெண்ட்ஸ் வச்சு ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, 10-15 பேர் வேலைக்கு வருவாங்க, அவங்கள வச்சு வேலை செஞ்சிட்ருக்கோம்.
0: கார்மெண்ட்ஸில் வந்து எந்த மாதிரி ஹோல்சேல் மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க?
1: இல்லை, ஜாப் ஒர்க் மாதிரி தான் மேம் பண்ணிட்டுருக்கோம்.
0: சரி சரி, நீங்கள் எத்தனாவது முறையாக படைக்கணும் வரீங்க?
1: இதான் ஃபஸ்ட் டைம் மேம்.
0: நீங்களும் ஃபஸ்ட் டைமா?
1: நான் தான் இப்போ கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த 2 டேஸ் கொஞ்சம் பிரேக் கிடைச்சா.
0: சரி சரி, ரொம்ப வேலைகள் காரணமாக வரவே முடியல.
1: ஆமாம்,
0: பொதுவாக நம்ம கிட்ட ஏதாவது நம்ம ஊரில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும் மேம், அதை வந்து வெளியூர்காரங்களாம் கொண்டாடுவாங்க.
1: கண்டிப்பாக எங்கெங்கேயோ இருந்து வர்றாங்க, நம்ம இங்கே இருந்துட்டு இன்னும் போகலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்.
0: அதனால வரலையா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஹாசிகாவுக்கு வந்து கொடைக்கானல் பார்த்தோன்னு கண்மணி அன்போடு உன் காதலன் அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அவங்க பாடுறப்பே அம்மாவே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு முதல் முறையா இந்த கொடைக்கானல் பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட தேனி மாதிரி இருந்துச்சா? தேனியிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சா? எந்த மாதிரி ஒரு உணர்வு? ஏன்னா முதல் முறையாக வரீங்கல்ல.
1: கண்டிப்பாக, நான் கேரளா சைடு அப்படிலாம் நம்ம அங்கே கொஞ்சம் அடிக்கடி போயிருக்கோம், நம்மளுக்கு பக்கம்ன்றது. இதுவும் பக்கம்தான்,
0: இருக்கக்கூடிய பெண்கள் இதெல்லாம் இன்னும் வந்து ரொம்ப யுக்தியோட இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்வீங்க இப்ப இருக்கிற பெண்களுக்கு? இப்ப வந்து சிறு தொழில் பண்ணணும் இல்ல ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கணும், உங்களை மாதிரி கார்மெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க ஒரு சில இந்த மாதிரி ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: எந்த வேலை செஞ்சாலும் அதுல வந்து நம்பிக்கையா செய்யணும், அதை லவ் பண்ணி செய்யணும். அதுதான் நம்ம உலகம்னு சொல்லிட்டு போயிடணும்.
0: அது எந்த வேலை செஞ்சாலும் லவ் பண்ணணும்னு சொன்னீங்க, சிறப்பு, அருமையா சொன்னீங்க. சொல்லுங்க, நீங்க வந்து இங்க என்னெல்லாம் சாப்பிட்டீங்க, எங்கெல்லாம் ஷாப்பிங் போனீங்க, அதாவது இன்னைக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு பாப்பா சொன்னா இன்னும் என்ன பிளான் இருக்கு, எங்கெல்லாம் போலாம்
1: நினைச்சிருக்கேன்? இந்த முருகன் கோயில் இதெல்லாம் இருக்குன்னு இருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து பாக்கலான்ட்டு.
0: நெக்ஸ்ட் டைம் எப்ப வருவீங்க?
1: கண்டிப்பா வரணும்.
0: 10 வருஷம் கழிச்சா?
1: இல்ல இல்ல,
0: தம்பி 10th படிக்கலையா?
1: வந்துடலாமே,
0: சீக்கிரம் வந்துடலாம்.
1: கண்டிப்பா.
0: சரிங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க. பெண்களுக்கும் சிறப்பான ஒரு குறிப்பு சொன்னீங்க, அதாவது செய்கிற வேலை எதாக இருந்தாலும் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமை காயத்ரி மேம், கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறீங்க. சரி, இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
1: நெற்றிக்கண்ணிலிருந்து இதுவும் கடந்து போகணும்னு சொல்லிட்டு ஒரு சாங்.
0: சுழலி சுழலி உடைந்து போகாத எந்த பாட்டா?
1: கண்டிப்பா,
0: அருமையான பாடல்.
1: எங்களுக்கு ரொம்ப கொடைக்கானல் வந்ததுல இங்க வந்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ரொம்ப நன்றி. தொடர்ந்து கோடை பன்மலையோட இணைஞ்சிருங்க. இப்போ உங்களுக்கான பாடல் வருது கேட்கலாம். நன்றி.
1: கண்டிப்பா. தேங்க்யூ.

நேரம் இப்பொழுது 7:44 நிமிடம் ஆகுதுங்க. செவி மகிழும் பாடல்கள் அரங்கறி கொண்டிருப்பது 100.5 ஆசையில் ஒரு கொக்கு நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யாருக்காக தெரிஞ்சுக்கலாங்க.

0: அன்புடன் கோடை பண்பலைக்கு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இணைவது மதுரை மாவட்டம் பொந்துகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அழகப்பன். எனக்கு பூவே பூச்சுடவா என்ற படத்திலிருந்து பூவே பூச்சுடவா என்ற பாடல் ஒளிபரப்புமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க. உங்களுக்கான விருப்ப பாடல் வான்வழி.

அடுத்தது என்ன? நாள்தோறும் நமது கோடை பண்பலை 105 இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடித்து உயர்கல்விக்காக காத்திருக்கீங்களா? மாணவ மாணவியர்களே, உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி தான் இது. வல்லுநர்கள், துறை சார்ந்த சாதனை மாணவர்களின் அனுபவ பகிர்வுனு உங்க எதிர்கால பாதையை தெளிவுபடுத்துற நிகழ்ச்சியாக வலம் வருகிறது. சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24 24 24 24 26 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன? உங்கள் கோடை பண்பலை 105.

0: நேரம் இப்பொழுது 7:51 ஆகுதுங்க. இது 100.5 நாசில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நேற்று அடுத்த விருப்பப்படல் யாருக்காக தெரிஞ்சுக்கலாங்க.
1: இனிய கோடைப்பண்டிகைக்கு இரவு வணக்கம். நான் திண்டுக்கல் விஎம் சிந்து சுந்தர். எனக்கு வந்து ஆசை ஒரு குக்கிங் நிகழ்ச்சியில் வந்து சீமராஜ படத்துலேருந்து உன்னை விட்டால் யாரும் இல்லை அந்த பாட்டு வேணும். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க. உங்களுக்கான விருப்பப்படல் இதோ.

மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அறிவிப்பு இது. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம், இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகலாம். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.

0: இது 100.5 ஆசையில் ஒரு கொக்கு நிகழ்ச்சி. நிறைவு பாடல் யாருக்காக தெரிஞ்சுக்கலாங்க?
1: கொடைக்கானல் வானொலிக்கு இனிய இரவு வணக்கம். சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், படம் மனசுக்கேத்த மகராசா, பாடல் முகமோறு நிலா. நன்றி.

இனிதே நேயர் தம் விருப்ப பாடல் தந்து நிறைவு பெறுகிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு. இனி தொடர்பிருப்பது உங்கள் விமான கோடை பண்பை 100.5 பள்ளி பயிலும் கல்லூரி கற்கும் மாணாக்கரின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மக்கள் மாளிகையில் காலை 10 மணியளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக நாளை பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெறுவது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ள இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இவர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தவிக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்த போது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிக்க விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவிலான வண்டல் மண்ணை ஏரி மற்றும் குளங்களிலிருந்து எடுத்துச் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இத்தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. tnesevai.tn.gov.in இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களால் அனுமதி வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இத்திட்டத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றிட ஏதுவாக மாவட்ட ஆட்சியர்கள் ஏரிகள் மற்றும் குளங்களின் பட்டியலை மாவட்ட அளவிலான அரசிதழில் வெளியிடுமாறு இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அரசியல் ரீதியாக அணுகக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் காரணமாக தவிக்க அரசு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். கிட்னி திருட்டு குறித்த விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். யூடியூபர் சவுக் சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக் சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில், அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தைரியா கோகியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சுவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சேகா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியுதய் அரோரா, ரியா தலால், அலியா கங்காரியா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோஹ்ரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதன் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடை

பெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவுச்சி நஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம் நேர்களே. நாளையும் பொழுதையும் தனக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி அறியாமை இருள் போக்க அறிவை சுடராக்கி சுயம் உணரும் பருவம் ததும்புகிற இளைய உள்ளங்களுக்காக வர இருக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைக்கும் வழக்கம் போல் 2 சொல் விளையாட்டுகள் இருக்குங்க. ஒன்று வந்து ஆனா அவன்னா, இன்னொன்று வந்து குண்டக்க மண்டக்க அப்படிங்கிற 2 விளையாட்டுங்க. ஆனா அவனா எப்படின்னா, ஒரு சொல்லுக்கு முன்னால் உயிரெழுத்துக்கள் ஒற்றி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உயிரெழுத்துக்கள் எல்லாம் அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அந்த மிச்சப்பட்ட எழுத்துக்களை வச்சு ஒரு சொல்லை கண்டுபிடிச்சிடலாம். உதாரணமாக அக, அப், அப, அல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆ ஆவாக எடுத்துட்டிங்கன்னா கப்பல் அப்படின்னு ஒரு சொல் கிடச்சிருதா? இதுக்கு பேர் தான் ஆனா அவண்ண. அதே போல் குண்டக்க மண்டக்க அப்படின்னா என்னன்னு நினச்சிங்கன்னா, முதல்ல ஒரு கேள்வி கேட்பேன், அந்த அதுக்கு வந்து நீங்கள் ஒரு தொடர்பு இல்லாத ஒரு பதிலை சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பேர் என்ன அப்படின்னா இட்லி அப்படின்னு அப்படிலாம் சொல்லிடாதீங்க, ஏதாவது வேறு பேரை சொல்லுங்கள் சரிங்களா. அப்படி தொடர்பில்லாத ஒரு பேரை சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த ஒரு கேள்விக்கு நீங்கள் முதல்ல சொன்னீங்க பாருங்கள், அந்த பதிலை சொல்லணும். மூணாவது கேள்விக்கு நீங்கள் 2வது ஒரு பதில் சொன்னீங்களே, அந்த பதிலை சொல்லணும். 4வது கேள்விக்கு வேணாம், இதுவே குண்டக்க மண்டக்க தான் இருக்குது. அப்படி தானே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இதுதான், முதல் கேள்விக்கான பதிலை 2வது கேள்வியில் சொல்லணும். அப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டே வந்தால் குண்டக்க மண்டக்க நம்ம பேசலாம். இதுதான் அந்த சொல் விளையாட்டு சரிங்களா. அழைக்கலாம் மாணவ கண்மணிகள். 24, 24, 26 இன்னொரு எண்ணாக 24, 24, 29 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542 இணைத்து நிகழ்ச்சியில் உங்கள் கூட மகிழ்ச்சியாக பேசுகிறதுக்கு வந்தாச்சு அன்புடன் ரங்கா. முதல்ல ஒரு பாட்டை கேட்டுட்டு

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: நேரம் 8:13. இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. வாங்க யாருங்க, வாங்க வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி அலிநகரத்திலிருந்து ஹரிணி பேசுறேன்
0: சார். ஹரிணி அலிநகரத்திலிருந்து?
1: ஆமா சார்.
0: அது என்ன அல்லிநகரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிலா வந்தாதான் பூ பூக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு பெயர் காரணம் இருந்திருக்கலாம். அதே போல அல் அப்படின்னா இரவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, சரியா? ஒன்று இந்த ரெண்டு ஏதோ ஒன்றில் தான் வச்சுருப்பாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி சொல்லுங்க கரணி, என்ன படிக்கிறீங்க? கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கரில் பேசுகிறீங்களா? லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க
1: என்கிட்ட.
0: ஆ, இப்போ தான் தெளிவாக கேட்குது. இப்போ தான் அள்ளிநகரத்துலேருந்து பேசுகிற மாதிரி கேட்டுச்சு, அதுக்கு முன்னாடி அமெரிக்காவிலேருந்து பேசுகிற மாதிரி கேட்குது.
1: தங்கச்சி தங்கச்சி 6th போக போறாங்க சார், தம்பி 2nd போறா சார்.
0: அடேங்கப்பா, சரிங்க, பரவாயில்ல பரவாயில்ல. சரி, இப்போ இந்த லீவ் நாள்ல எல்லாம் என்ன விளையாண்டீங்க?
1: என்ன விளையாண்டோம்?
0: கண்ணாமூச்சி பொய் தானே, செல்போன்லயே கேம் விளையாண்டீங்க அப்படிதானே?
1: இல்ல சார், செல்போன்லாம் அப்பா தரவே மாட்டாரு சார்.
0: அப்படியே

0: பட்டன் ஃபோன் வச்சிருக்காரா?
1: இல்லை சார்.
0: ம், சரி, பரவாயில்ல பரவாயில்ல. ஆனால் என்னென்னா, செல்ஃபோனில் விளையாடக்கூடாது. நம்ம ஓடி பிடிச்சி விளையாண்டாதான் உடம்பு நல்லா பலமாகும். அப்போ
1: ஓகே
0: தான்
1: சார்.
0: நம்ம விளையாடும் போது தான் நிறையா நம்ம பேசுவோம். நம்ம பேச்சு பயிற்சி, உடலுக்கான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சரியா?
1: ஓகே
0: சரிங்க
1: சார்.
0: சரிங்க ஹரிணி, உங்களுக்காக நம்ம வந்து இப்போது என்ன விளையாடலாம்? ஆனால் அவனை விளையாண்டுருவோமா?
1: விளையாடலாம் சார்.
0: சரி, உங்களுக்கான சொல் வந்து நான் ஏ அப்படிங்கிற எழுத்தை நான் முன்னாடி சேர்த்து சொல்கிறேன். அதை நீங்கள் கவனமாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா வார்த்தையை சொல்ல கண்டுபிடிச்சிடலாம். ம், சரி. எஸே, சே, சரியா? எஸே, எந்து, எத, எமி, எள், கடைசி வந்து சிறப்பு எள்ளு. ஈள்ளு, எள்ளு இல்லை, சிறப்பு ஈள்ளு. லகரம் சொல்கிறோம்ல.
1: ஆமாம் சார். இன்னொரு தடவை.
0: எஸே, எந்து, எத, எமி, எள்.
1: செந்தமிழ் சார்.
0: அப்பாடா சார், என்னங்க எடுத்த உடனே செந்தமிழ் எப்படி கண்டுபிடிச்சிங்க?
1: அது எழுதிதான் சார்.
0: எழுதி வச்சிங்களா?
1: இல்லை சார்,
0: ஆ,
1: அது மைண்ட்லேயே ஒரு இது மாதிரி தோணுச்சு சார்.
0: இது மாதிரி தோணிடுச்சுங்க, அதனால நாங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி தானே? சரிங்க சரிங்க சரிங்க. இப்போ இப்போது கிளாஸுக்கெல்லாம் போகிறீங்க இல்லையா?
1: ஆமாம் சார்.
0: இந்த வருஷம் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு என்ன நினச்சி கற்றுக்க முயற்சி பண்ணீங்க?
1: கிளாஸுக்கு எதுவும் போகல சார்.
0: கிளாஸுக்கு போகல? இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன், இந்த வருஷம் ஏதாவது புதுசாக கற்றுக்க முயற்சி பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். என்ன கற்றுக்க முயற்சி
1: பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். ஹிந்தி தெரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணுறேன் சார்.
0: என்னம்மா என்னம்மா?
1: ஹிந்தி சார்.
0: ஓ, சரி சரி. இன்னொரு மொழி கற்றுக்கிறது நல்லதான் இல்லை?
1: ஆ ஆமாம் சார்.
0: கற்றுக்குவோம், அதனால என்ன?
1: ஆ ஆமாம் சார்.
0: சரிங்க சரிங்க சரிங்க. உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று கேட்போமா?
1: ம், கேட்போம் சார்.
0: நன்றிம்மா.
1: நன்றி சார்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: 8:22 நிமிடம், இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. இப்ப யார் வர போறாங்க? குண்டக்கு மண்டக்கு விளையாட வைக்கலாமா? வாங்க, வணக்கம். என்னங்க, ஹலோ, யார் பேசுறீங்க?
4: கௌசிக் பேசுறேன்.
3: கௌசிக் எங்க இருந்து?
4: தேனி மாவட்டம்.
3: தேனி மாவட்டத்துல எங்க?
4: பெரியவத்துல.
3: இப்படியா பேசுவீங்க? போனை சரியா வச்சு பேசுங்க. லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறீங்களா?
4: ஆமாண்ணே.
3: ஆஃப் பண்ணுங்க, லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க. தயவு செஞ்சு எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், லவுட் ஸ்பீக்கர்ல பேசாதீங்க, சரியா கேட்காது, காதல வச்சு பேசுங்க, சரியா? லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி பேசுங்க. சரி, ஏன் விட்டு விட்டு வருது? கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துக்கு வந்துருங்களேன்.
4: சரி, தள்ளி.
3: ஆமாம், சில பேர் டவர் கிடைக்கலன்னு டவர் மேலே ஏறிட போகிறாங்க. ஆமாம், சரி, ஓகே, பேசிடுவோமா?
4: சரிங்க.
3: என்ன படிக்கிறீங்க நீங்கள்?
4: 8th படிக்கிறேன்.
3: 8th படிச்சுட்டு இருக்கீங்க? இன்னும் லீவ் இல்லையா உங்களுக்கு, உங்கள் ஸ்கூலில்? லீவெல்லாம் விட்டாங்க, அடுத்த ஒன்று 9th போயிடுவீங்க, அப்படி தானே? சரி. லஞ்செல்லாம் கொண்டு போவீங்களா இல்லை ஸ்கூல்லேயே சாப்பிட்டுக்குவீங்களா?
4: ஸ்கூல்லே சாப்பிட்டு.
3: சரி. உங்கள் நண்பர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க?
4: 14.
3: சரி, இப்போ இது விளையாட்டு இல்லை, இப்போ நம்ம குண்டக்க மண்டக்க விளையாட போகிறோம், சரியா?
4: சரி.
3: இனிமேல் தான் குண்டக்க மண்டக்க ஆக போகுது. சரி, உங்களுக்கு எந்த வண்டி ரொம்ப பிடிக்கும்? பேடிஎம்மா? புரியல. தம்பி கேக்குதுங்களா கேக்கலையா?
4: கேக்குதுன்னா
3: நல்லா பேசுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. யாரும் பக்கத்தில் பயமுறுத்துறாங்களா?
4: அப்புறம்
3: பயம்லாம் பேசுங்க, நம்ம பேசுறது யாருக்குமே கேட்காது, சரியா? ஆமாம், யாருக்கும் கேட்காது, நம்ம ரகசியமாக பேசுகிறோம், அதனால யாருக்குமே கேட்காது, அதனால தான் நான் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், யாரும் கேட்க, தைரியமாக பேசுங்க. சரி, என்ன வண்டி பிடிக்குன்னு சொன்னீங்க?
4: கேடிஎம்.
3: இல்லை, அதாவது முதல் கேள்விக்கு வந்து தொடர்பில்லாத ஒரு பதில் சொல்லணும்ல. இந்த விளையாட்டு விதியை கேட்டிங்களா ஆரம்பத்தில், நிகழ்ச்சி ஆரம்பத்தில்? பக்கத்தில் ரேடியோ வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. நீ நம்ம பேசுறது அடுத்தவங்க கேட்கட்டும், சரியா? நம்மளே கேட்கக்கூடாது, சரியா?
4: சரி.
3: ஆமாம், நான்லாம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், நீங்களும் அப்படி தானே? ஆமாங்க. சரி, விடுங்க. அதாவது முதல் கேள்விக்கு தொடர்பு இல்லாமல் ஒரு பதில் சொல்லணும், அடுத்த கேள்விக்கு முதல்ல சொன்ன பதிலை சொல்லணும், புரியுதா? புரியுதுங்களா? சரி, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எந்த வண்டியில் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, பயணப்பட்டிருக்கீங்க?
4: டெடி பேரா?

0: தம்பி புரியல, விளையாட்டு புரியலையா உங்களுக்கு?
1: புரியலி.
0: அதாவது முதல் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்விக்கு இப்போ நான் ஆரம்பிப்போமா? அப்பாடா நம்ம ஆரம்பிக்கிறதுக்கே 4 நாள் ஆயிரும் போட்டுருக்கேன். ம், ஆடாமல் அசையாமல் நின்று பேசுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரியா? சரி, மறுபடியும் முதல்ல கேட்போம். சரி, உங்களுக்கு எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? இப்படி தான் ஆரம்பிக்கணும் போல இருக்கு. தம்பி, நான் 3வது கேள்விக்கு வந்துட்டேன் நான். சரி விடுங்க, சரி அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா? சரி, நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க? இப்போ தனியாக கேட்டீங்க, புளிச்சோர். ஆ, அப்போ அப்படி அப்படி சம்மந்தம்லாம் பதில் சொல்லணும்ல. ம், சரியா? எந்த பறவை நல்லா கூவும்?
1: எயித்து படிக்கிறேன்.
0: ஆஹா, முதல்ல சொன்ன பதில சொல்லுங்கள். இல்லை, அதாவது ஆ, அந்த ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னீங்கள்ல, அதை சொல்லி சொல்லணும். சரியா? சரி, இப்போ அடுத்து சொல்லுங்கள். நீங்கள் எந்த, நீங்கள் உங்கள் உங்கள் தெரு பக்கமெல்லாம் எந்த ஒரு விலங்கு ஓடிக்கிட்டே இருக்கும்ல? ம், பதில் சொல்லுங்க.
1: புளிச்சோறு,
0: ம்,
1: எயித்து,
0: ம்,
1: நாய்.
0: அப்பாடா, ஒரு வழியாக சொல்லி முடிச்சுட்டோம், அப்படி தானே? இதுக்கு நான் நேராக நான் பரிச்சையே எழுதிருப்பேங்கிறீங்களா? சரிம்மா, சரி, நன்றி, ரொம்ப நல்லா பேசுனீங்க. அடுத்த முறை இன்னும் நல்லா முயற்சி பண்ணுவோம், சரிங்களா?
1: ஓகே,
0: நன்றிங்க.

0: அடுத்தது என்ன? நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. 12 வகுப்பு பொது தேர்வு முடித்து உயர்கல்விக்காக காத்திருக்கீங்களா மாணவ மாணவியர்களே? உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி தான் இது. வல்லுநர்கள், துறை சார்ந்த சாதனை மாணவர்களின் அனுபவ பகிர்வுன்னு உங்க எதிர்கால பாதையை தெளிவுபடுத்துற நிகழ்ச்சியாக வலம் வருகிறது. சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24
1: 24 24 26
0: 24 24 29
1: 290 333
0: கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
1: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
0: அடுத்தது என்ன? உங்கள் கொடைப்பண்பலை 100.5
2: கோடைப்பண்பலை 100.5 மலர் கண்காட்சியிலிருந்து இன்னைக்கு மலர் கண்காட்சியை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்க பிரையன் பூங்கால பிரத்யேகமா மலர் கண்காட்சி ரொம்ப சூப்பரா தொடங்கி இருக்கு. நிறைய ஸ்டால், அதாவது சின்ன சின்ன அமைப்புகளா அமைச்சு ஒவ்வொரு அமைப்புலயும் ஒவ்வொரு நிறுவனம் தங்களுடைய தனித்துவத்தை காட்சிப்படுத்துறாங்க. அந்த வகையிலங்க நம்ம கோடை பண்பலை 100.5 ஒரு தனியா ஒரு ஸ்டால் எடுத்து அதுல அழகா வானொலியோட பரிணாமம் எப்படி வந்தது, கோடை பண்பலையோட சிறப்பு என்ன, இப்படி எக்கச்சக்க விஷயத்த இங்க நாங்க பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப ஒரு நண்பரை நம்ம சந்திக்க இருக்கோம். வணக்கம்
3: சார். வணக்கம் சார். நாங்க இங்க நாயுடுபுரத்துல இருந்து லோக்கல் தான், லோக்கல் வந்தோம். நிறைய ஸ்டோர்ஸ் நிறைய இருக்கு, நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்பத்தோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
2: சரி, உங்களுக்கு சொந்த ஊர் கொடைக்கானல் தான?
3: கொடைக்கானல். கொடைக்கானல் தான். சரி, ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் பாக்கணும்ன்ற காண்டி பிஸ்கெட் தான் வந்திருக்கோம். மத்த ப்ரோக்ராம்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பாத்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு.
2: சரி, இதுல பாத்ததுலயே உங்களுக்கு அப்படியே கண் கவர்ற விதமா எது ரொம்ப அழகா இருந்துச்சு சார்? என்ன அழகா வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எது தோணுது?
3: இல்ல, ஃபிளவர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த பாம்பன் பிரிட்ஜு, தஞ்சை கோயில் நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க. அப்புறம் எல்லாமே நல்லா இருக்கு சார். ஃபிளவர்ஸ் எல்லாமே தனித்தனியா வச்சிருக்கு. கோடை பண்பலையில முன்னாடி வச்சிருக்காங்க.
2: நாங்க அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக ஒண்ணு தனியா வச்சிருக்கோம். அது உங்க கண்ணுல அட்ராக்டிவா இருந்துச்சான்னு கேட்க வந்தோம்.
3: அது எல்லாமே சூப்பரா நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார்.
2: உங்களை சந்திச்சு பேசினதுல மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க, கொடைக்கானல் காரவங்கட்டீங்க, பேர் சொன்னாதான சந்தோஷமா இருக்கும்.
3: பேர் முகமது இம்ரான் கான், நாயுடுவரத்துல கயிறு கடை வச்சிருக்கேன் சார்.
2: முகமது இம்ரான் கான் அவர்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அம்மா வணக்கம்மா.
4: வணக்கம் சார்.
2: உங்க பேர் எங்க இருந்து வரீங்க?
4: கொடைக்கானல் சார், நாயுடுவரத்துல இருந்தாரு.
2: பேர் சொல்றதுல தயக்கம் டக்குன்னு வந்துருச்சா? உங்க பேர்?
4: பேர் அவாமா சார்.
2: சரிங்கம்மா. இந்த மலர் கண்காட்சிக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்துருவீங்களா இல்ல இதான் முதல் முறையா வரீங்களா? பூங்காவும் பாக்க அங்கங்க இந்த கோடை காலத்துக்கு இதமான வானிலை இங்க நிலவுது. மலர்கள் நிறைய மலர்ந்துருக்கு.

0: உங்களுக்கு பார்த்ததுலயே அச்சா என்ன அழகு அப்படின்னு என்ன உங்களை வசீகரிச்சிச்சு?
1: நம்ம கொடைக்கானல்னாலே அழகுதான், இதுல இருக்கிற எல்லா பொருளும் ரொம்ப அழகா தெரியுது இன்னைக்கு. தேங்க்யூ சார்.
0: இந்த ரெண்டாவது வருஷம் வந்திருக்கிறதுல உங்களுக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது?
1: நம்ம டிஸ்ட்ரிக்டோட சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பிளஸ் பாம்பன் பிரிட்ஜ் அது எல்லாம் கொஞ்சம் நியூவா தெரியுது. ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கிறது, பிளஸ் நம்ம கோடை பண்பல சந்திச்சு நான் முதல் முறையா இன்னைக்கு பேசுறது எனக்கு மறக்க முடியாது. தேங்க்யூ சார்,
0: ரொம்ப மகிழ்ச்சியுமா உங்கள்கிட்ட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா. இப்ப ஒரு குட்டி பாப்பா நம்மளோட பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேரு?
2: என்ன
0: படிக்கிறீங்க?
2: Going first standard.
0: ஓ, யுகேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்களா? ரொம்ப ஜாலியா இருக்குமா ஸ்கூல்? ஸ்கூல் ஜாலியா இருக்குமா இருக்காது? ரொம்ப யோசனையா இருக்கே. ஜாலியா இல்லையா? லீவ் தான் உங்களுக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கா? அம்மா சொன்னாதான் சொல்லுவீங்களா? சரி, உங்களுக்கு ஏதாவது பாட்டு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நாங்க ரேடியோல போடலாம்னு இருக்கோம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு கேளுங்க, அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்டுடலாம். என்ன பாட்டு வேணும்? நீங்க பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டான்ஸ் ஆடிடுவோமா? என்ன பாட்டு உங்களுக்கு? மோனிகா பாட்டு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப கூச்சமா? சரி, உங்களுக்காக மோனிகா பாட்டு, மோனிகா பெல்லூசி கேட்டுருவோமா? மோனிகா பெல்லூசி பாட்டு கொஞ்ச நேரத்துல கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: 8:40
1: இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. கொடைக்கானல்ல மலர் கண்காட்சி நடைபெற்று இருக்குங்க, இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரெயின் பார்க்கில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பூங்காவில் வந்து நமது கோடை பண்பலையினுடைய அரங்கம் அமைக்கப்பட்டிருக்குங்க. இதில் நேயர்கள் அறிவிப்பாளர் மாதிரி, அதாவது எங்களை மாதிரி புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கு, அப்படி ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு செல்ஃபி ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கப்பட்டிருக்குங்க. நமது கோடை பண்பலை நேரலையில் பேச விரும்பணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட, காலையில் 11 மணிக்கு, ஒரு முற்பகல் 11 மணிக்கு பிரெயின் பார்க் அந்த பூங்காக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நேரலையிலையும் பேசிடலாம். உங்கள் சொந்த பந்தத்துக்கெல்லாம் யாராவது டூர் வந்தாங்கன்னா சொல்லி அனுப்புங்க.
2: கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இளமை பேசுகிற நிகழ்ச்சியில் இன்னைக்கு பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவ மாணவர்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். இப்போ யார் வரப்போறாங்கன்னு கேட்டுருவோமா? வாங்கோ, வணக்கம். யாருங்க?
4: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமர்பூனியில இருந்து கவின்குமார் பேசுறேங்கண்ணா.
1: அமர என்ன ஊருங்க?
4: அமரபூண்டி.
1: அமரபூண்டி, பரவாயில்ல. எங்க இருக்கு திண்டுக்கல்ல?
4: திண்டுக்கல்ல பழனி பக்கத்தாடி.
1: பழனிக்கு பக்கத்தாடியா?
4: கொஞ்சம் தூரம்.
1: கொஞ்சம் தூரம்ங்க, அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போகணும். அப்படி காவடி எடுத்துட்டு போனோம்னா போயிரலாம், அப்படிதானே? அப்படி இல்லையா? சரி, என்ன படிக்கிறீங்க தம்பி? உங்க பேர் என்ன
4: சொன்னீங்க?
1: கவின்குமார். சரி சரி சரி சரி. நீங்க இப்போ எத்தனை படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ கரண்ட்ல?
4: நான் 10ஆம் வகுப்பு இப்போ படிச்சிட்டு இருக்கேன்.
1: ரிசல்ட்லாம் போட்டுருப்பாங்களே? பயம் வந்துச்சா?
4: விளையாண்டுடுக்கிறேன்.
1: சரி, கு உ போருங்க. கு உ சரிங்களா? அதே போல குறை, குண, குடை, அவ்வளவுதாங்க. இதை கண்டுபிடிங்க பார்ப்போம். என்னாச்சு, இருக்கீங்களா இல்லையா?
4: உரை நடை.
1: என்னங்க என்னங்க இந்த விளையாட்டு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எப்படி
4: அது வந்து நீங்க கூ கூ சொல்றீங்க,
1: இலக்கணம் இருக்கு. ஏதாவது ஒரு விதி
4: சொல்லுங்க.
1: அப்பதான் ஒரு விதியை படிச்சிருப்போம், அதுக்குள்ள இன்னொரு விதி குழப்பி விட்டுரும். அது உங்களுக்கு குழப்பினது எது?
4: அணி இலக்கணம்.
1: அணி இலக்கணம், சரி சரி. அதுல அதுல என்ன சொல்லுவாங்க அணி இலக்கணத்துல?
4: அதுல வந்து ஏகதேச அணி,
1: ஏகதேச உருவக அணி,
4: ஆமாங்கண்ணா.

0: அப்புறம்
1: அடுத்து வந்து இன்னும் நிறைய அணி இருக்கு
0: இந்த
1: மேம்.
0: அணி எதுக்கு பயன்படுத்துறாங்களாமா?
1: அணினா அழகுன்னு சொல்லுவாங்க.
0: அழகு. செய்யுள்ள
1: அணி
0: அழகான
1: வந்து ஒரு
0: அணிகலன்
1: பாடலுக்கு
0: மாதிரி.
1: ரொம்ப முக்கியம்.
0: பரவாயில்லையே, நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. 9வது வகுப்புல இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. அணி இலக்கணம்
1: ஆமாங்க,
0: அப்படித்தானே?
1: எங்க தமிழ் டீச்சர் வந்து நல்லா புரியுற மாதிரி நடத்துவாங்க.
0: சரி, அருமை அருமை, வாழ்த்துக்கள். அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நீங்கள் 10வது வகுப்பில் வந்து அதிகமாக மதிப்பெண்கள் எடுத்து பெரிய அளவில் நல்ல குரூப்பெல்லாம் எடுத்து பெரிய மேலிடங்களுக்கு போவதற்கு வாழ்த்துக்கள். சரிங்களா?
1: நன்றி, வணக்கம்.
0: சரிம்மா சரிம்மா சரிம்மா, நன்றிம்மா. இணைப்பில் வந்தமைக்கு கோடை பெருமலை நூறு பிள்ளை உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று கேட்போமா?
1: கேட்கலாம்.
0: நன்றிம்மா.

0: கொஞ்சம் பில்ட் அப் பண்ணு.
1: பல்பு வாங்கி ஆஞ்சி போட்டா சொக்கறேன்.
0: இத கேளு,

0: பசங்கனாலே கெத்து
1: தானப்பா.
2: நேரம் 8:49. கோடை பெண்மணியின் உருப்புள்ளி 5 இளமை உள்ளங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இளமை பேசுகிறது. வருவாங்க யாருங்க? வாங்க, வணக்கம். என்னங்க வரும்போதே சத்தத்தோட வர்றீங்க? ஹலோ, யார் பேசுறீங்க?
3: தஞ்சாவூர் மாவட்டத்துல
2: தஞ்சாவூர் பொறுங்க பொறுங்க பொறுங்க பொறுங்க பதறாதீங்க பதறாதீங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க.
3: அகிலேஸ்வரன்.
2: அகிலேஸ்வரனா? எந்த ஊருங்க? எட்டயபுரமா? சரி, ஏதோ சொல்றீங்க, 8th படிக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ சொல்ற மாதிரி தெரியுது. உங்க ஊர் பேர் என்ன, ஒரு முறை சொல்லுங்க.
3: எங்க ஊர் பேர் பிள்ளையார்பட்டி.
2: பிள்ளையார்பட்டி? அப்படிதானே? என்ன தம்பி கேக்குறீங்களா, இருக்கீங்களா? இல்ல, கொஞ்சம் போனை சரியா வச்சு பேசுங்க. லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறீங்க?
3: ஆமா சார்.
2: அதை ஆஃப் பண்ணுங்க. நான் அப்பதானே சொன்னேன், நான் இதன் மூலமா

0: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் வருகிற அத்தனை மாணவர்களுக்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு லவுட் ஸ்பீக்கரில் பேசாதீங்க, பேசுனா தெளிவாக கேட்காது சரிங்களா? அப்பாடா ஒரு வழியாக ஆஃப் பண்ணிட்டார்னு
1: நினைக்கிறேன்.
0: ஆ இப்போ பார்த்தீங்களா, இப்போ தானே தெளிவாக கேட்குது. இப்போ சொல்லுங்கள் உங்கள் ஊர் பேரை.
1: என் ஊர் பேர் தஞ்சாவூரில், தஞ்சாவூர் மாவட்டம்
0: பிள்ளையார் பட்டியா? அப்பாடா ரொம்ப பிரபலமான ஊரில். என்னங்க என்னங்க, சரி விடுங்க, நம்ம ஏதோ சொல்கிறோம், நம்ம நம்ம குண்டக்க மண்டக விளையாண்டுருவோமா? சரி, இந்த விளையாட்டு விதிமுறை தெரியுமா உங்களுக்கு? முதல்ல ஒரு தொடர்பில்லாத ஒரு பதில் சொல்லணும், அப்புறம் அடுத்த கேள்விக்கு முதல் கேள்விக்கு என்ன பதிலை சொல்லி அப்படியே மாற்றி மாற்றி சொல்லணும் சரிங்களா? சரியா? சரி, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எது? என்னாச்சு? உங்களுக்கு பிடிச்ச
1: விளையாட்டு?
0: இந்த பாத்தீங்களா, அப்ப நீங்க விதியை நீங்க சரியாவே கேட்கல. அதான் முதல் கேள்விக்கு ஒரு தொடர்பு இல்லாத பதில் சொல்லணும். குண்டக்க மண்டக விளையாட்டுல நானே குண்டக்க மண்டக ஆயிட்டேனே.
1: ஹலோ
0: கேக்குதுங்களா தம்பி? கேக்குதா? கேக்கல. நீங்க வானொலி கேட்டு கேட்டு பேசுறீங்களா? அப்படி பேசக்கூடாது, போன்ல என்கிட்ட நேரடியாவே பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா தான் நம்ம நல்லா பேச முடியும். சரி, கவின் குமார்
1: தானே?
0: உங்க பேர் கவின் குமார் இல்லையே? அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்ப இப்ப இப்ப தெளிவா
1: கேட்டுச்சா?
0: பேரை மாத்தி சொன்ன மட்டும் தெளிவா கேக்குது, அப்படித்தானே? போச்சு போங்க, இன்னைக்கு நம்ம விளையாடவே மாட்டோம் போல இருக்கு. சரி, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? ஒரு தொடர்புலா இல்ல தம்பி, அந்த கேள்விக்கு தொடர்பில்லாத ஒரு பதில் சொல்லணும், சம்பந்தமில்லாம ஒரு பதில் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன என்ன சாப்பாடு பிடிக்கும்னா, எனக்கு இட்லி பிடிக்கும்னு சொல்லக்கூடாது, எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு மாற்றி சொல்லணும். புரிஞ்சிருச்சா? இதை புரிய வைக்கங்குள்ளேயுமே ஒரு மாதிரி வழி ஆயிடுறமே. சரி, அடுத்து கேட்போமா? இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? சாக்லேட் நிறைய சாப்பிடுவீங்களா?
1: ரொம்ப நன்றிங்க.

இளைய உள்ளங்களை சரித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், என்றும் அன்புடன் ரங்கா.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: நேர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். உழைத்து ஓய்வெடுக்கும் உள்ளங்களுக்கு ஒரே பதத்தில் சந்தங்களை சந்தோஷமாக தரவிருப்பது 100.5 கொடைத்தென்றல். இன்றைய நிகழ்ச்சியில் நமது உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, மிக முக்கியமான உறுப்பு, அந்த பெயரில் தான் பாடல்கள் வளமரப்போகுது. அது என்ன உறுப்பு? பாடலை கேளுங்க, கண்டுபிடிங்க.

நேரம் இப்பொழுது 9:06 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்புடைய 100.5 கொடை தண்டல் நிகழ்ச்சி. என்னங்களே, அந்த உறுப்பை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கை. அதான், அதுக்கு பார்த்தீங்கன்னா உடைமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் கை கிளைன்னு ஒரு இலக்கியம் இருக்குது, அதுக்கு வந்து ஒழுக்கம் அப்படின்னு பொருளுங்க.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

நேரம் இப்போ 9:12 ஆகுதுங்க. இது 100.5 குடித்தென்றல். இன்று உடலின் ஒரு முக்கியமான உறுப்பு, அதனுடைய பெயரில் தான் பால்கள் வளம் வந்துட்டு இருக்கு. மொத்தம் 2 கரங்கள் நமக்கு இருக்கு, அதில் 5 விரல்கள் இருக்கு. அது பார்த்திங்கன்னா முதல் விரல் பெருவிரல்னு சொல்லுவாங்களே, கட்டை விரல். அடுத்ததாக ஆள்கட்டி விரல், சுட்டு விரல்னு அதை சொல்லுவாங்க. அடுத்ததாக நடுவிரல், அது பெரு பாம்பு விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மோதிர விரல், அதுக்கு வந்து அணி விரல், ஏன்னா மோதிராத அணிகிறதுனால அதுக்கு அணி விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சுண்டு விரல், அதுக்கு பேர் சிறு விரல் அப்படின்னு சொல்லுவாங்க.

0: அடுத்தது என்ன? நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. 12 வகுப்பு பொது தேர்வு முடித்து உயர்கல்விக்காக காத்திருக்கீங்களா? மாணவ மாணவியர்களே, உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி தான் இது. வல்லுநர்கள், துறை சார்ந்த சாதனை மாணவர்களின் அனுபவ பகிர்வுன்னு உங்க எதிர்கால பாதையை தெளிவுபடுத்துற நிகழ்ச்சியாக வலம் வருகிறது.
1: சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
0: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
1: அடுத்தது என்ன? உங்கள் கோடை பண்பலை 100.5.

நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது கோடை பண்புடைய 100.5 கோடை தண்ட நிகழ்ச்சி. கரம் பற்றி நிறைய பழமொழிகள் இருக்குங்க. அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது தன் கையே தனக்கு உதவி. ஒருவர் தனக்கான உதவிகளை பிறரிடம் எதிர்பார்க்காமல் தன் சொந்த கையை நம்பி உழைப்பதே சிறந்தது. அதுக்கு தான் அதனுடைய பொருள் தன் கையே தனக்கு உதவி.

இது 100.5 கொடைத்தென்றல். நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த பழமொழி, கையிலே காசு வாயிலே தோசை. அதற்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் கிடைத்தவுடன் அதை உடனே செலவழிப்பதை குறிக்கக்கூடிய பழமொழி இது. கையிலே காசு வாயிலே தோசைன்னா பணம் வந்த உடனே அதை செலவழிச்சிருவாங்களே, அவங்களை குறிக்கக்கூடிய பழமொழி தாங்க இது.

நேரம் இப்பொழுது 9:28 ஆகுதுங்க. இது கோடை பண்புடைய 100.5 என் கோடை தண்டல் நிகழ்ச்சி கட்டிருக்கீங்க. இன்று கரம் பற்றியும் அதை பற்றிய பழமொழிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நாம் தெரிஞ்சு போகிற பழமொழி, கைப்புண்ணுக்கு கண்ணாடியா, கைப்புண்ணுக்கு கண்ணாடியா. அதற்கு என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக தெரிந்த உண்மைக்கு எந்த ஒரு ஆதாரமோ விளக்கமோ தேவையில்லை. ஒரு உண்மை வந்து வெளிப்படையாக நமக்கு பார்த்தோன்னே தெரியுது இதுதான் உண்மைன்னா, அதற்கு வந்து எந்த ஆதாரமோ விளக்கமோ தேவையில்லை. அதுக்கு தான் கைப்புண்ணுக்கு கண்ணாடியாங்கிற பழமொழி பயன்படுத்துவாங்க.

நேர்களே, இது 100 புள்ளியின் கொடைத்தண்ட நிகழ்ச்சி. இன்று இரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி வெறுப்பு பாடல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் இன்று திருவாரூர் மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. இன்றைய நினைவே சுகம்.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

நேரம் இப்பொழுது 9:37 100.5 கூடைத்தண்ட நிகழ்ச்சி. இன்று கரம் என்னும் பெயரில் தொடங்கக்கூடிய பாடல்கள் கேட்டுருக்கோம். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய பழமொழி, கையில் வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவானேன், கையில் வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவானேன். அதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய எளிமையான பலனை விட்டுட்டு இல்லாத பொருளுக்கு மற்றவரிடம் அலைவதை குறிக்கக்கூடியது. நம்மகிட்டே அந்த பொருள் இருக்கும், அதை விட்டுட்டு மற்றவங்கள்ட்ட போய் அதை தேடி அலைஞ்சு விட்டுருப்போம். அதுதான் பழமொழி விளக்கமாக சொல்கிறாங்க.

பழைய நினைவுகளை மீட்டெடுத்துக் கொண்டிருப்பது கோடை பண்பை 100.5 கொடை தென்றல். நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த பழமொழி, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. அப்படின்னா ஒரு காரியம் முடியும் தருவாயிலேயே அது கை நழுவி போகிறதாங்க சொல்லுவோம். ஒரு காரியம் கைகுடி வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசி தருணத்தில் வந்து கை நழுவி போயிடும். அதை குறிக்கிறதுக்கு தான் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லைன்னு சொல்லுவாங்க.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக

0: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.

நேரம் இப்பொழுது 9:51 ஆகுதுங்க. இது 100.5 கொடைத்தண்ட நிகழ்ச்சி. இன்று கரம் பற்றிய பாடல்களையும் பழமொழியும் தெரிஞ்சுட்ருக்கோம். அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய பழமொழி, கையூன்றி அல்லவா கரணம் போட வேண்டும், கையூன்றி அல்லவா கரணம் போட வேண்டும். அதாவது எந்த ஒரு கடினமான செயலையும் முறையாகவும் முயற்சியுடனும் தொடங்கணும், அப்போ தான் அதை வந்து சிறப்பான இடத்த அடைய முடியும், விரைவில் அது வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க.

நமக்கு கரங்கள் நமக்கு உதவுகிறது. அதுபோல் அகத்தில் மனச்சொருவு இல்லாமல் வாழ்வில் வெற்றி பெற உதவுவது நம்பிக்கை. நிகழ்ச்சியை கேட்டு சுவித்த அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: நானும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்றைய நாளின் எல்லா பணிகளும் நிறைந்தாலும் உள்ளம் எனும் அறையில் ஓயா

காது ஒலிக்கும் பசுமையான கானங்கள் உறங்க விடுவதில்லை. தூரத்தில் ஒலித்தாலும் நெஞ்சோரத்தில் இதம் சேர்த்து தருவதற்கு காற்றலை வழியே கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி வர இருக்கிறது சோழ சாம்ராஜ்யத்தினுடைய 5 பாரம்பரிய தலைநகரங்களில் ஒன்றாக இருந்து காவேரி டெல்டா பகுதியில் அமைந்தும் வேளாண்மையில் சிறந்தும் விளங்குகிற ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆழித்தேர் பவனி வருகிற ஊராகவும் அமைந்து தென்னிந்தியாவின் தென் நிற்களஞ்சியமாகவும் திகழ்கிற திருவாரூர் மாவட்ட நேய உறவுகளுக்காக வர இருக்கிறது. திருவாரூர் மாவட்ட நேய உறவுகள் மட்டும் அழைக்கலாம். 24 24 26 அல்லது 24 24 29 முன் இணைப்பிற்கு 04 54 2 இணைத்து இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம்.

0: திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நினைவு சுகம். வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் ராஜாதீதி ராஜன் பாபு பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: நானே ராசாவானே வந்துடல.
0: சரிங்க.
1: மாயங்கினே ஜாயங்கினே.
0: பாடல் கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கய்யா.

கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக 9 மணிக்கு வானவில், வானவில் தரும் தலைப்பாக படிக்கலாம் வாங்க. சிறப்பு விருந்தினர் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர்கள் பங்கேற்கும் நேரலையாக வர இருக்கிறது. நெறியாளுகை செய்கிறார் மயிலப்பன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு லேக் FM ஏரிச்சாலையில் இருந்து, நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி, 2:30 வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினர் திருப்பூர் மாவட்டம் இளங்கோவன் அவர்கள். நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, தேனி மாவட்டம் NRT நகர் குருசாமி அவர்களின் தெரிவில். 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பல்கலைக்கழகம். 7:00 அடுத்தது என்ன, தனித்துவமான படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் கலைச்செல்வன் அவர்கள். 8:00 இளமை பேசுகிறது. வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு ஆகிய 2 சொல் விளையாட்டுகளோடு. 9:00 கொடை தென்றல், 11:00 நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக. இந்த இரவின் பொழுதை இனிமையான பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம்.

0: அடுத்தது என்ன? நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. 12 வகுப்பு பொது தேர்வு முடித்து உயர்கல்விக்காக காத்திருக்கீங்களா? மாணவ மாணவியர்களே, உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி தான் இது. வல்லுநர்கள், துறை சார்ந்த சாதனை மாணவர்களின் அனுபவ பகிர்வுன்னு உங்க எதிர்கால பாதையை தெளிவுபடுத்துற நிகழ்ச்சியாக வலம் வருகிறது.
1: சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
0: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
1: அடுத்தது என்ன? உங்கள் கோடை பண்பலை 100.5.
2: நேரம் 10:30. இனிமையான பாடல்களோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இன்று திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்கு ஒரு மணி நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். திருவாரூர் மாவட்டம் எரவாய்ச்சியிலிருந்து சாகுல் ஹமீத் பேசுறேன்.
0: சாகுல் ஹமீத் ஐயா, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எனக்கு இந்த நிகழ்ச்சியில இதய கோயில் திரையிலிருந்து கூட்டத்திலே கோயில்
0: ஏதோ பாடல் வருகிறது. கோடை பண்பலை 100.5 நன்றிங்க ஐயா.
1: நன்றி நன்றி.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட

0: நேரம் இரவு 10:39 நம்முடைய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? எங்க இருந்துங்க?
1: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவக்குமார்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: படம் வைதேயை காத்திருந்தால்.
0: சரிங்க.
1: பாடல் அழகு மலர் ஆட. அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி.
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சி இன்று திருவாரூர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் 10:48. வரும் நேர் வாங்க. வணக்கம்
1: சார். முத்துப்பேட்டையிலிருந்து ரத்னகுமார் பேசுறேன் சார்.
0: எந்த மாவட்டங்க?
1: திருவாரூர் மாவட்டம் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்கய்யா?
1: ஐயா, பூந்தோட்ட காவல்காரன்ல இருந்து பாராமல் பார்த்த நெஞ்சம்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்கய்யா.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் பாடலுக்கு யார் இப்ப வந்து கேட்க போறாங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் திருவாரூர் மாவட்டம் இடும்பாவனம் நெடுஞ்செழி பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாங்க? நெடுஞ்செழி
1: நாடோடி சென்றல் இருந்து பாடுங்க
0: சார். நாடோடி சென்றல் படத்துல இருந்து
1: நல்ல பாடல்,
0: விளையாடும் தோட்டம் பாடல் கேட்டலாம்.
1: வணக்கம் சார்,
0: நன்றி.
1: நன்றி.

இனிய நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். இன்று திருவாரூர் மாவட்ட இணைய உறவுகளை சந்தித்து இனிய பாடல்கள் தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா. இனி நம் கோடை பன்மொழி 100.5 இடைவிடாத ராகங்களால் இரவை மீட்ட வருகிறது இரவு சிறகு.

நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இரவு பொழுதை இடையறாத இசையால் இதயங்களுக்கு தரவிருப்பது 100.5 இரவு சிறகு.

0: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர்.
2: நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலைவாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பு அம்சம்.
2: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.

0: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தனித்துவமான படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் கலைச்செல்வன் அவர்கள். மாணவ மாணவிகளே, உயர்கல்வி சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அலையுங்க 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானல் முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.
1: லைஃப்ல நல்லா பெருசா வாங்க, ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க.

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு பக்தி பாடல்களோடு வலம் வரும் அருள் மாலை, அதில் 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள் கேட்கலாம். காலை 6:03 வசந்த விடியல், அதில் பொது மறைப்பொழிவு தன்னம்பிக்கை பாடல்கள் இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா கேட்கலாம். காலை 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல், அதில் சேவை செய்திகள் கரூர் தைலா சில்க் சென்றின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு சுகமான காலை நம் பண்பலையில் புலரும், அதில் 7:20 பாட்டும் பதமும் கேட்கலாம். 7:35 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார் இடம்பெறும். காலை 7:45 பிரித்வி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8:03 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம் நாளை கிருஷ்ணகிரி மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. அதில் 8:05 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் இடம்பெறும். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ் ராசிபுரம் முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம், அதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். காலை 9:03 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில், வானவிலின் வண்ணம் படிக்கலாம் வாங்க, படிக்கலாம் வாங்க. கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர்கள் முனைவர் ஆசா பேபி ராணி, முனைவர் க அன்புமணி, மூத்த பேராசிரியர் வணிகவியல் துறை பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. காலை 10:03 பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும் கேட்கலாம். முற்பகல் 11:03 லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து வளம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு வளம் வரும் மகளிர் நேரம் நாளை கண்டுபிடி கண்டுபிடியாக வளம் வர இருக்கிறது. அதில் 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மேலவழி கேட்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் கேட்கலாம். 2:15 பொன்னியின் செல்வங்கள் இடம்பெறும். 2:30 வென்றார் வந்தார் நாளைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருப்பவர் திருப்பூர் மாவட்டம் இளங்கோவன் அவர்கள். பிற்பகல் 3:30 உயிரெழுத்து நிகழ்ச்சி நம் பண்பலையில் ஒளிவளம் வரும். நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருப்பவர் தேனி மாவட்டம் NRT நகர் குருசாமி அவர்கள். அதில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலம் உறுதியும் கேட்கலாம். 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் பண்பலை கழகம். 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் பண்பலை கழகம். மாலை 5:03 இடிக்கால வசந்தங்கள் வான்வழியே வரும் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள் கேட்கலாம். அதில் 6:05 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. மாலை 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர், அதில் நாளை சிறுதானிய உற்பத்தியில் வறட்சி மேலாண்மைக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக

0: தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கதிர்வேலன் அவர்கள். 7 மணிக்கு அடுத்தது என்ன, தனித்துவமான படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் கலைச்செல்வன் அவர்கள். 8:05 பள்ளி பயிலும் கல்லூரி கற்கும் மாணாக்கரின் பங்களிப்பில் வளம் வரும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. அதில் நாளை இடம்பெறும் விளையாட்டுகள் வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க். 9:00 கொடைத்தென்றல் ஒளிவளம் வரும். 10:00 ஒளிவளம் வரும் தொலைபேசி வழி விருப்ப பாடல் நிகழ்ச்சியான நினைவு சுகம் நாளை தூத்துக்குடி மாவட்ட நண்பர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11:00 இடைநில்லா சந்தங்கள் அரங்கேறும் இரவு சிறகு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவு குரல் எண் 1053.

ஒளிவு மறைவில்லாத நெஞ்சமும் கடமை உணர்வும் உள்ளவர்களின் முன்னே நின்று இறந்து பொருள் கேட்பது கூட ஓர் அழகுதான். குறள் எண் 1053, அதிகாரம் 2.

0: ஒளிவு மறைவில்லாத நெஞ்சமும் கடமை உணர்வும் உள்ளவர்களின் முன்னே நின்று இறந்து பொருள் கேட்பது கூட ஓர் அழகுதான். குறள் எண் 1053, அதிகாரம் 2.
1: பண்பலையின் நிகழ்ச்சியில் யாவும் நிறைவுக்கு வரும் தருணம் இது. எமது நிகழ்ச்சிகளை தஞ்சாவூர் சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 MHz வளமையான அலைவரிசை 100.5 MHz கேட்டு மகிழலாம். எமது அடுத்த ஒளிபரப்பு அதிகாலை 4:51 தொடங்கும். கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள புத்தம் புதிய காலை பொழுது அனைவருக்கும் இன்பத்தை மட்டுமே வாரி வழங்கிடும் எனும் வாழ்த்தொழியோடு கானம் பாடும் காற்றின் முகவரி 100.5 மெகா ஹெட்ஸ் கொடைக்கானலின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன. நேய நெஞ்சங்கள் தஞ்சை பகுதியில் 101.2 மெகா ஹெட்ஸ் கூடுதல் அலைவரிசையிலும் இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க அன்போடு அழைக்கின்றோம். இன்று சக வருடம் 1948 வைகாசி மாதம் 7ஆம் நாள் வைசாக மாதம் 31ஆம் தேதி பிரபவ ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே மாதம் 21ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை நேரம் காலை 4:57.

நேரம் காலை 5 மணி. நேய நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். தெய்வங்களை இசையோடு தொடர்புடையதாகவே புராணங்களும் இதிகாசங்களும் சித்தரிக்கின்றன. தெய்வங்கள் 1 இசைக்கு இசையும் அல்லது இசையை இசைக்கும். தெய்வங்கள் 1 இசைக்கு இசையும் அல்லது இசையை இசைக்கும். இசைக்கருவி இல்லாத தேவதைகள் கிடையாது. அப்படி இறைவனுக்கு பிடித்தமான இசை பூக்கள் கொண்டு அர்ச்சிக்கும் அருள் மாலையை கொடை பண்பலை 100.5 MHz இப்போது தரத் தொடங்கும்.

நேரம் 5:15, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் அருள் மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனித பிறவி எடுத்ததன் பயன் அன்பு செலுத்துவதுதான், அதைவிட ஆனந்தம் வேறில்லை என்கிறார்.

அருள் மாலை தந்து கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz. எந்த ஆதாயமும் தராதவனிடம் ஒருவர் எப்படி நடந்து கொள்கிறாரோ அதுவே அவர் இயற்கை குணம் என்கிறது.